நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 21 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 13 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49 நிமிடம் 50 நொடி. மங்கள இசை

நேரம் இப்போது 5:53. நாளொரு குரல். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. புகழ் என்ற அதிகாரத்தில் அமைந்த 231வது குரல். குரலின் பொருள், வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை. மீண்டும் ஒருமுறை குரல். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நிகழ்ச்சிநிரல். இன்று நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026. வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். காலை 7 சிந்தனை மலர், 7:02 மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி, வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். காலை 9 அரங்கிசையில் நவராத்திரி இசை விழா. மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கிடம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். பகல் 12 கல்விராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி ஆ சித்ரா ஆகியோர் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா. மாலை 5:00 பொன் மாலை பொழுது வாழ்க்கை எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி

0: நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானம்பால் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியாக சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்க மக்களே, 8:02 8:30 இனிய நேரம். மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் நெறிப்படுத்துகிறார் ஆஜே ஜீவிதா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மை மனோஜ். भारत आज नई दिल्ली में बिम्स्टेक गृह मंत्रियों की पहली बैठक की मेजबानी करेगा। बैठक में आतंकवाद, अंतर्राष्ट्रीय संगठित अपराध, मादक पदार्थ, कट्टरपंथ तस्करी, अवैध वित्तीय लेन देन और साइबर खतरों से जुड़े मुद्दों पर चर्चा होगी। गृह मंत्री अमित शाह ने सोशल मीडिया पोस्ट में कहा कि ये बैठक आतंकवाद और संगठित अपराध जैसी चुनौतियों से निपटने के लिए बिम्स्टेक देशों के साझा संकल्प को दर्शाती है। उन्होंने कहा कि सभी देश आपसी समन्वय के माध्यम से बिम्स्टेक क्षेत्र को अधिक सुरक्षित और मजबूत बनाने के लिए प्रतिबद्ध हैं। बंगाल की खाड़ी, बहुक्षेत्रीय तकनीकी और आर्थिक सहयोग पहल बिम्स्टेक एक क्षेत्रीय संगठन है जिसमें बांग्लादेश, भूटान, भारत, म्यांमार, नेपाल, श्रीलंका और थाईलैंड शामिल हैं। वाणिज्य और उद्योग मंत्री पीयूष गोयल ने कहा है कि देश के युवाओं को नए विचारों, नवाचार और स्पष्ट उद्देश्यों के साथ भारत की विकास यात्रा में सक्रिय भागीदारी निभानी चाहिए। नई दिल्ली में कल दिल्ली संवाद को संबोधित करते हुए श्री गोयल ने वैश्विक चुनौतियों के बावजूद भारत की प्रगति और चुनौतियों से निपटने की क्षमता का जिक्र किया। उन्होंने कहा कि 140 करोड़ की आबादी वाला भारत और उसकी युवा शक्ति देश की बड़ी ताकत है। जहां कई देशों में बुजुर्गों की आबादी बढ़ रही है, वहीं भारत की औसत आयु 30 वर्ष से कम है। अगले 3 दशकों तक इसके 30 वर्ष से कम रहने की उम्मीद है। राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने 6 राज्यों में राज्यपालों की नियुक्ति की है। सिक्किम के राज्यपाल ओम प्रकाश माथुर अब केरलम के नए राज्यपाल होंगे। केरलम के राज्यपाल राजेंद्र विश्वनाथ अरलेकर को अब तमिलनाडु का राज्यपाल नियुक्त किया गया है। ब्रजमोहन राम ओडिशा के राज्यपाल नियुक्त किए गए हैं, जबकि डॉक्टर सुधा यादव कर्नाटक की राज्यपाल होंगी। डॉक्टर ढाल सिंह बिसेन को उत्तराखंड का राज्यपाल बनाया गया है, जबकि दुष्यंत गौतम सिक्किम के राज्यपाल होंगे। सभी नियुक्तियां कार्यभार संभालने की तिथियों से प्रभावी होंगी। महाराष्ट्र में चुनाव आयोग ने ड्राफ्ट मतदाता सूची पर दावे और आपत्तियां दर्ज कराने की समय सीमा

0: நேரம் 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை 4:2 என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார் காணாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படிச் செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திரு

0: இருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி இராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் இராவணன் இளம்பிறைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் இராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம் காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீச வந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சிகள் தொடக்கமாக பி. சுசீலா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இதமான காலை வேளையில் சுகமான ராகங்களை அள்ளித்தருகிறது புதுச்சேரி வானொலியின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. அடுத்ததாக மின்மினி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
4: தினந்தோறும் பகல் 12:30
3: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: பிற்பகல் 3:30

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 26 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: காத்து முத்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் கேட்டால் தோட்டத்துக்கு போயிடறேன்னு சொன்னாங்க. சரி, தோட்டத்துக்கு தான் போய் தேடி பார்ப்போம் எங்க இருக்காருன்னு. எங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. ஆ, இதோ இருக்காரு. ஏன்பா காத்த முத்த, காத்த முத்த, என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க?
1: யாரு? ஓ, கருத்த முத்தா. வாப்பா வாப்பா வாப்பா.
0: காத்த முத்த, வீட்டில் கேட்டவுண்ணா ஏதோ மருந்து தயாரிக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் பயந்து போய் ஓட இந்த மண்ணா.
1: கருத்த முத்த, மருந்து தயாரிக்கிறேன்னா நாம வளர்க்கக்கூடிய பயிருக்கு மருந்து தயாரிக்கிறோம்ப்பா. நீ என்னமோ மருந்து எனக்கு தயாரிக்கிற மாதிரி வந்துட்ட.
0: ஆமாம் ஆமாம், நானும் பயந்து போயிட்டேன். சரி சரி சரி, என்ன மருந்துப்பா? பேரில் பேரில் நிற்கிது, என்னப்பா இது?
1: ஒன்றும் இல்லைப்பா, பீஜா மருதம் தயார் பண்ணுறேன்.
0: என்னது, பீஜா மருதமா?
1: ஆமாம்ப்பா.
0: நான் பஞ்சாமிரதம் கேட்டுக்கிறேன், ஜீவாமிரதம் கேட்டுக்கிறேன், நீ என்ன பீஜா மருதம்னு சொல்கிற, என்னப்பா இது?
1: ஏப்பா கருத்தமுத்த, நாம் பயிர் பண்ணுற நெல், நிலக்கடலை, வாழை, கரும்பு, மஞ்சள், இது எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பீஜா மருதம் ரொம்ப முக்கியம்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆமாம்ப்பா, விதை மூலியமாக நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பீஜா மருதம் அற்புதமான வழியை காட்டுதுப்பா.
0: ஓ, அப்படியா கருத்தமுத்த? இந்த பீஜா மருதம் நீ எப்படி தயார் பண்ணுற, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
1: கருத்தமுத்த, பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த பேரல் நிக்குது இல்ல, 20 லிட்டர் தண்ணி.
0: ஓஹோ.
1: அப்புறம் நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ.
0: ஓஹோ.
1: போட்ட சாணத்தை எடுத்துக்கணும்பா. சரியா? அப்புறம் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் கோமியம்
0: சரி
1: ஒரு 5 லிட்டர். கோமியத்தை பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப வீரியமா இருக்கும்பா. இது போக ஒரு சுண்ணாம்பு ஒரு 50 கிராம். அப்புறம் நாம எந்த நிலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த நிலத்துடைய மண்ணு, அந்த வரப்பு மண்ணுல இருந்து 1 கைப்பிடி.
0: ஓஹோ.
1: இதை கொண்டு வந்து இதுல கலந்துக்கணும்பா.
0: சரி,
1: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த சாணத்தை நேரடியா நம்ம தண்ணீர்ல கலந்து போடாம ஒரு சாக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு துணிப்பையிலையோ அந்த சாணத்தை போட்டு
0: சரி
1: அதை ஒரு குச்சியில் வச்சு கட்டி இந்த தண்ணியில் அப்படியே மிதக்க விடணும்பா. அப்படியே

0: லேசாக ஆட்டினோம்னா அந்த சாணம் வந்து அப்படியே தண்ணியில் கரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு அஞ்சாறு முறை நம்ம அப்படி செஞ்சோம்னா அந்த சாக்கோ அந்த பையுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாணத்துல சக்கை இருக்குல்ல, அது அங்கேயே தங்கிடும்.
1: ஓஹோ,
0: அந்த எசன்ஸ்லாம் மட்டும் உள்ள இறங்கிடும். அப்ப அந்த கழிவை வந்து நம்ம வெளியில அப்புறப்படுத்தணும்பா. இப்ப மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 5 லிட்டர், சுண்ணாம்பு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அதை வடிகட்டி எடுத்தோம்னா இந்த பீஜா மிருதம் தயார். அவ்வளவுதான்ப்பா. இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நெல்லு தானியங்களை சிறிது நேரம் இந்த பீஜா மிருதத்துல ஊற வச்சு அப்புறம் விதைக்கலாம். நல்லா முளைக்கும், விதை மூலியமா எந்த நோயும் வராது. நிலக்கடலை அப்புறம் பயிர் வகை பயிர்களையும் நாம ஊற வச்சு செய்யக்கூடாது, லேசா அது மேல அப்படியே தெளிச்சு நாம வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும்.
1: சரி சரி சரி.
0: வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பீஜா மிருதத்துல நம்ம கொஞ்சம் முழுக வச்சு அப்படியே எடுத்து அப்புறம் நடவு செய்யணும். இப்படி செஞ்சா விதைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு பயிர் ஆரோக்கியமாகவும் நல்ல வீரியமாகவும் வளரும்பா. இதானே நமக்கு வேணும்.
1: ஆமா,
0: அதனால தான்ப்பா இந்த பீஜா மிருதத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து தான்ப்பா தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி. நல்ல மகசூல் கிடைக்கல கதை முத்த,
0: நல்ல மகசூல் கிடைக்கும், உனக்கும் தர, நீனும் எடுத்துட்டு போய் பயன்படுத்து.
1: சரி சரி.
0: அது அந்தான பத்தியா, அதுதான் ஜீவாமிர்தம்.
1: ஓ ஆமா, அது தெரியும்.
0: சரி, தெரியும்ல உனக்கு எப்படி தயார் பண்றது எனக்கு கொஞ்சம் நீ சொல்ல பாப்போம்.
1: கதை முத்த, தேவையான பொருட்கள் வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும்.
0: சரி, ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு.
1: 10 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணம் எடுத்துக்கணும்.
0: சரி, 10 கிலோ சாணம், அப்புறம்
1: 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் எடுத்துக்கணும்.
0: சரி, பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர்.
1: ஆமா, 1 கிலோ வெள்ளம்.
0: ஓஹோ,
1: 1 கிலோ பயிர் மாவு.
0: பயிர் மாவு 1 கிலோ. சரி,
1: இது இல்லாம அந்த சாகுபடி செய்யறல்ல நிலத்தின் வரப்பு மண்ணு.
0: ஓஹோ,
1: அது ஒரு கைப்பிடிப்பா.
0: வரப்பு மண்ணு ஒரு கைப்பிடி.
1: ஆமா,
0: சரி சரி சரி. கருத்தமுத்த, இந்த பீஜாமிருதத்துக்கு சாணம் புதுசா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் ஜீவாமிருதத்துக்கும் சாணம் புதுசா இருக்கணும், பழைய சாணம். ஏன்னா அதுல வந்து ஈயோ கொலவியோ இல்ல வேற ஏதாவது பூச்சிகளோ முட்டையிட்டு இருக்கலாம், அப்புறம் அதுல புழு இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால மாடு போடுது இல்ல சாணம், புது சாணம், அதை தான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும்.
1: அது சுட சுட இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, அதை எடுத்து தான் பயன்படுத்தணும். சிறுநீர் மட்டும் 1-2 நாள் வச்சிருந்த சிறுநீரை கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா அது வெளியில வைக்க வைக்க அதனுடைய வீரியம் அதிகம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு பேரல்ல இதெல்லாம் கலந்து ஒரு 2 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிழல்ல காற்று போகுமாறு ஒரு சணல் சாக்கு அல்லது வந்து நல்ல ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும்பா. காத்தோட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு கொசு முதற்கொண்டு உள்ள போயிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும்பா. இல்லனா ஈ கொசு எல்லாம் போய் அதுல போய் முட்டை விட்டுரும். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கணும். காலையில மாலையில நாம வந்து இதை கொஞ்சம் திறந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வலது புறமா கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நாம வந்து தீர்ற வரைக்கும் இந்த ஜீவாமிர்தத்தை பயிருக்கு பயன்படுத்தலாம். ஊட்டம் கொடுக்கறதுல இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம்ப்பா.
1: அதுதான்ப்பா,
0: பாசன நீரோட கலந்து கூட கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பனாவும் பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா செடிக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் வளர்ந்த செடி, பெரிய செடியா இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி இந்த அளவுல இந்த ஜீவாமிர்தத்தை கலந்து நம்ம தெளிக்கணும். வளர்ச்சி ஊக்கினு இப்ப கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அதுல வந்து ஜிப்ரலிக் ஆசிடு அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் இதுதான் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த ஜீவாமிர்தத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிர்தத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தரேன்.
1: கதமுத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிர்தனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா சொல்லிட்டு பாடி.
0: ஆமாப்பா, ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யறதும் ஈஸி.
1: ஆமா,

0: அதை பயன்படுத்துறதும் ஈஸி.
1: சரி சரி சரி
0: கருத்தமுத்த, நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
1: எப்படி சொல்ற கருத்தமுத்த?
0: பொதுவா இந்த நேரத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேன்.
1: ஆமா,
0: நான் இன்னைக்கு வரலன்னு நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த மல்கோவா மாம்பழம் இருக்கு பாரு மரத்துல,
1: காட்சி அப்படியே தொங்குத கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறதுக்கு.
0: ரெண்டு பை பறிச்சு வச்சுட்டேன், ஒரு பை உனக்கே எடுத்துட்டு போய்
1: சரியா
0: நீ வீட்டுல கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
1: ஓ சந்தோஷம்
0: கருத்தமுத்த, உனக்கு ஒரு பை மாம்பழம் யாந்திரமா கொடுத்தேன்.
1: ஆமா கருத்தமுத்த, எப்பயுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் தருவா, இன்னைக்கு ஒரு பை கொடுத்துக்கிற. ஏன்?
0: ஒன்னு ரெண்டு மாம்பழம் தான் நீ சாப்பிடணும், பாக்கி எல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தான்.
1: ஆ சரி கருத்தமுத்த, ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா தான் உடம்பு நல்லதுங்கிற.
0: ஆமாப்பா, ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா ஒன்னும் செய்யாதுப்பா.
1: சரி சரி சரி,
0: தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயி நரம்பு தளர்ச்சிலாம் வராதாம்ப்பா, உடல் நல்ல வலுவடையும். மாம்பழத்துல வந்து ரத்தத்துல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கூட இருக்குதாம்ப்பா. எப்பா, பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன நம்மள சாப்பிட சொல்லுதோ அதான்ப்பா நம்ம சாப்பிடணும்.
1: நீ சொன்னது கரெக்டுப்பா காத்துமுத்த.
2: பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையில் இருந்தஞ்சல் ஆகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்ற உள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும், டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும், சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சி திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவே

0: அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவர்கிட்ட தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும், 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல்

0: ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாககுளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வீர் ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026. வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
3: வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டை சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டரலிஸ்ட் ஆக அறிவித்துள்ளது. இதை முன்மொழிந்தது மங்கோலியா நாடு. இந்தியா உட்பட 103 நாடுகள் ஆதரித்தன. FAO இதை ஒருங்கிணைக்கிறது. மேய்ச்சல் நிலம் என்றால் என்ன? காடு அல்ல, வயல் அல்ல, புல்வெளி, புதர்காடு, பாலைவனம், மலை புல்வெளி அனைத்தும் சேர்ந்ததுதான் மேய்ச்சல் நிலம். உலக நிலப்பரப்பில் 54% இந்த மேய்ச்சல் நிலம்தான் உள்ளது. உலகில் 50 கோடி மேய்ப்போர் இதை நம்பி வாழ்கிறார்கள். இந்த மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டுக்கு 21 முதல் 47 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள நன்மைகளை தருகின்றன. அதாவது ஒரு ஹெக்டேர் மதிப்பு $5,000 வரை. இந்த மேய்ச்சல் நிலங்களை மிகப்பெரிய கார்பன் கூடோன் என்று கூட சொல்லலாம். மரம் கார்பன் டை ஆக்சைடை பிடிப்பது போல புல்வெளி மண்ணுக்குள் கார்பனை பிடித்து வைக்கிறது. தீ மற்றும் மேய்ச்சல் தான் இதன் சமநிலையை காக்கிறது. இந்த ஆண்டின் முழக்கம் ரெகக்னைஸ், ரெஸ்பெக்ட், ரெஸ்டோர், அதாவது அங்கீகரி, மதி, மீட்டெடு. நம்முடைய இந்திய நாட்டில் மேய்ப்போர் தருவது என்ன? இந்தியாவின் பாலில் 53%, இறைச்சியில் 74%, மேய்ச்சல் விலங்குகளிடம் இருந்துதான் நமக்கு வருகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 3% இவர்களுடைய பங்கு. கால்நடைத்துறை மொத்த வேளாண் GDP-யில் 26% தருகிறது. இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட 202 கால்நடை இனங்களில் 73 இனங்களை காப்பது மேய்ப்போர்தான். உதாரணம், ராஜஸ்தானின் ரைகா இனத்தவர் ஒட்டகத்தை காக்கிறார், குஜராத் மால்தாரி கிர் பசுவை காக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை மேய்ச்சல் நிலம் என்பது ஏரிக்கரை, குளக்கரை மற்றும் புறம்போக்கு நிலம்தான் மேய்ச்சல் நிலம். 2005-2015 இந்தியாவில் புல்வெளி 18 மில்லியன் ஹெக்டரில் இருந்து 12 மில்லியன் ஹெக்டராக குறைந்துவிட்டது. நம் ஊரிலும் அதே நிலைதான். நமக்கு மேய்ப்போர் தரும் பாடம் என்னவென்றால் அது ஒரு அறிவியல். ஆடு மேய்ந்தால் புல் வளரும்.

0: இதுதான் இயற்கை கத்தரித்தல், தட் இஸ் நேச்சுரல் ப்ரூனிங். ஆட்டின் சாணம்தான் சிறந்த உரம், ரசாயனம் இல்லா விவசாயம். பொதுமக்களாகிய நாமும் இந்த சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டில் என்ன செய்யலாம்? நம்ம ஊர் சந்தை திருவிழா வாரந்தோறும் ஆயர் சமூகத்தினர் தங்கள் பால், தயிர், கம்பளி, இயற்கை உரம் விற்க சிறப்பு இடம் கொடுத்து உதவலாம். இரண்டாவதாக, மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கலாம். பொதுமக்கள், மாணவர்கள் இணைந்து புறம்போக்கு நிலத்தில் நாட்டு புல் விதைகளை விதைக்கலாம். சீட் பால் கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நடத்தலாம். மூன்றாவதாக, வானொலி நாடகம் மற்றும் கதை சொல்லல். நேயர்களே, மேய்ச்சல் சமூகம் இல்லாமல் விவசாயம் இல்லை. மண்ணை உழாமலேயே வளமாக்குபவர்கள் அவர்கள். எனவே மேய்ப்போர்களை பாதுகாப்போம், பல்லுயிரை பாதுகாத்து மகிழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026. வழங்கியவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில். உரைச்சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா. மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கிடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:00. சிந்தனை மலர். வெற்றி கிடைக்கும் நேரத்தை விட நன்மைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் நேரம்தான் உலகிலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நேரமாகும். கோல்டு ஸ்மித் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் ஒருமுறை, வெற்றி கிடைக்கும் நேரத்தை விட நன்மைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் நேரம்தான் உலகிலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நேரமாகும்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நேரம் இப்போது 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: வளர் இளம் பருவத்தினர் இவங்கெல்லாம் யாரு, என்ன வயசு, இவங்கள பத்தின செய்தியை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறேன்.
3: 11 வயதிலிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம வந்து வளர் இளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஒரு காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு பையன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஒழிச்சு தான் வச்சுருப்பானுங்க. சாயந்தர நேரத்தில் ஸ்கூல் விட்ட பிறகு அப்படியே ஃபோன் பண்ணி அப்பா வந்திருப்பா ஸ்கூல் முடிஞ்சிட்டு, இப்படி

0: சொல்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஃபோன் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு ஸ்கூல்லே சொல்கிறாங்க. அப்போ கல்வியே இந்த ஆன்லைன் மூலயமா கற்பிக்கப்படும் போது அந்த இடத்துல வந்து இந்த சமூக ஊடகத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அந்த மாதிரி யூசேஜாக இருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்புறமேட்டா சோஷியல் மீடியாஸ் வந்து இந்த வளர் இளம் பருவத்திற்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது. அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, அந்த கமெண்ட்டு, லைக்ஸு, ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி அதிகமாக போகுது.
0: ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்த பிறகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொழியை கற்றுக்கிறது, கூகுளில் போயிட்டு நம்ம என்னென்னலாம் தேவையோ, நம்ம உலகத்தில் எது தேவை தேவையில்லைன்னு இல்லை, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அந்த திறன் மேம்பாடு, அது சம்மந்தமாகலாம் சொல்லுங்களேன்.
1: இப்போ உலகம் அப்படின்றது நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ளே வந்த போச்சு. இப்போ ஒரு காலத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அந்த விஷயம் எங்கே இருக்கோ, இப்போ லைப்ரரியோ, லைப்ரரியில் போய் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. நமக்கு வேணுன்ற புத்தகங்களோ, நமக்கு வேணுமென்ற தகவல்களோ நம்மளுடைய செல்ஃபோன்ஸ்லேயே நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். நிறைய யூடியூப்ஸ் சேனல்ஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியாஸில் நிறைய நாலேஜாக அவங்க லேர்ன் பண்ண முடியும்.
0: இது போக சமூக தொடர்பு, அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங், இப்போ தொலைதூரத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருப்பாங்க ஒத்த கருத்து உடையவங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுறது. ஏன்னா உலக லெவலில் போயிடுச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து அத்தப்பையன் இருக்கானா, காலையில் என் சொன்ன குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் மெசேஜஸ் வந்து உலக லெவலில் போயிடுச்சு. அந்த நெட்வொர்க்கிங்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பயனுள்ள வகையில் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்காக கேட்குறேன்.
1: இப்போ நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதன் வந்து சமூக விலங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நமக்கு வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப நீடடாக இருக்குது. ஸோ இந்த சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டியை அதிகமாக பாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ திருமணமே வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம்.
0: ஆமாம், அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எதிர்காலம் அப்படி தான் இருக்கும்ல இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இப்போ இன்னொன்று வந்து இந்த கிரியேட்டிவிட்டி பிளாக்கிங்னு சொல்கிறது, யூடியூப் அவங்களே வந்து அதை நடத்துகிற மாதிரி, அதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, அப்லோடிங் எப்படி, அதை எடிட்டிங் எப்படி, பல்வேறு விஷயங்கள் கற்றுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் அதுவும் யங் ஏஜ் அடலசென்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன்.
1: இந்த அடாலசன்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அவங்களுக்குன்னா பிரெயின் வந்து நெட்ஒர்க்கிங் நிறையா பண்ணும், அதோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த வயசில். ஸோ கற்றுக்கிற திறன் அப்படின்றதுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் வந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய நீடட் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒருத்தவங்க சொல்லித்தரத்துக்கு வேணும். இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் சொல்ல மாதிரி எடிட்டிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த எடிட்டிங்கை எப்படி அந்த சாஃப்ட்வேரில் பண்ணணுன்றதே இந்த ட்யூட்டர் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸுமே அதிகமாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
0: இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனு இதில் உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அது கூகுளாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிளாக்ஸாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் வந்து டோட்டல் நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலக லெவலில் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்க விஷயத்தை பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் நாம் அந்த சின்ன வயசுலலாம் இந்த அளவுக்கு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போது டெக்னாலஜி க்ரோத் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது, இன்னுமே நம்ம போயிட்டே இருக்கோம். மனிதனுடைய மூளையினுடைய செயலையே இன்னுமே நம்ம நிறைய புரிஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐயில் ஒரு க்வெஸ்சன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பலதரப்பட்ட தகவலை ஒன்று சேர்த்து ஒரு தகவலாக நம்ம கிட்ட கொடுக்கறதுனால மக்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுனா இந்த ஏஐ மட்டும் நிறைய ஆப்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த புக்கில் என்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன சொல்ல வராங்க அந்த ஆத்தர் அப்படின்றத அது சிம்பிளிஃபையாக கொடுக்கறதுனால நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம்.
0: இப்போ இந்த சமூக ஊடகங்களில் எனக்கு ஒரு பயமும் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு யூடியூப்பில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து நான் தொடர்ந்து பார்க்குறேன்னு வச்சுங்க, நான் என்னுடைய ஃபோனை எப்போ திறந்தாலும் எனக்கு டவுன்லோட் ஆகிறது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. என் மைண்ட் எப்படி எதை விரும்புதோ அது தான் வருது. அப்போ நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம என்ன சிந்திக்கிறோம், இதெல்லாம் வந்து அந்த ஃபோனுக்கு எப்படி தெரியுது, எப்படி இதெல்லாம் வருது, அப்போ இதுக்கு ஏதோ வேலை நடக்குதா. இப்போ சாட் ஜிபிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சிந்தனையவே வந்து அப்சர்வ் பண்ணிட முடியும் அப்படின்னு. இது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஒரு சூழல்லாம் தோணுது. இது பசங்க சின்ன வயசு பசங்க ஒரு தப்பான ஒரு பார்க்குறாங்க, இல்லை ஃபோனை வந்து தவறாக கையாளுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதே லைனில் போகிறதுக்கு வழி உண்டாயிடுமே.
1: கண்டிப்பாக.

0: நம்ம இவ்வளோ தூரம் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸை நம்ம பார்த்தாலுமே இதில் அதிகப்படியான நெகட்டிவ் திங்ஸும் நம்ம பார்த்தாகணும். உங்கள் மொபைலில் நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய டேட்டா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணுது, அதாவது பிக் டேட்டா அப்படின்னு அனாலிசிஸ் நம்ம போகிறோம். உங்களை நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தகவலை அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தளத்தில் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ உங்களுக்காக ஏற்ற மாதிரியான தகவலை அது கொடுத்துட்டே இருக்கும். நம்மளோட ஒவ்வொருத்தருடைய தகவலையும் அங்கே ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான தகவலை நமக்கு அது கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாரி சாட்ஜிடிபியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட அந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆபத்தை நோக்கி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில கேள்விகள் நம்ம கேட்டால் அதன் பல தரப்பட்ட விஷயங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு. நம்ம இப்போ அதுக்கு ஒரு கேள்வி மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு சொம்பு இல்லை ஒரு டம்ளர் தண்ணியை வீணாக்குறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. இது மனித மூளையை மட்டும் பாதிப்புக்கு உள்ளாக்கலை, ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த உலகத்துக்குமே அந்த ஏஐ வந்து ரொம்ப பிரச்சனைகரமாக போயிட்டு இருக்கு.
1: இது வந்து அந்த அடலசன்ட்டை எப்படி வந்து தாக்குது?
0: அடலசன்ஸ் நம்ம சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரெயின் க்ரோத் அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நம்மது நெத்தி பகுதி இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது உதவுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் எதுவுமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எதுவுமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இந்த நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு மூலியமாக எனக்கு நிறைய தகவல் அதிகமாக கிடைக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தகவல்கள் அதிகப்படியாக போகிறதுனால என்னுடைய மூளையினுடைய அந்த ஞாபக சக்தி திறனுமே எனக்கு வீணாகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன எழுதணும்னு யோசிப்பீங்க, இப்போ அப்படி கிடையாது. எத்தனை வரிகள் எழுதணும்னு யோசிக்கிறது அப்படின்னு தேவை கிடையாது. நம்ம ஒரே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதுவே கொடுத்துடுது. ஸோ அப்போது இந்த மாதிரியான ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் ரொம்ப அடிபடுது. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவார்டு சிஸ்டம் நமக்கு இருக்குது பிரெயினில். நமக்கு நேச்சுரலாகவே டோபமின், செரோட்டின் இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிவார்டு சிஸ்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போலியாக அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய பிக்சரை நம்ம போடுறோம், ஏதோ பிடிச்சதை நம்ம போடுறோம், நாலு பேர் லைக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கான ஒரு ரிவார்ட் சிஸ்டம் ரொம்ப வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி ஸோ அது இந்த சிறார் பருவத்தில் அது ரொம்பவே பாதிப்பு அடையுது.
1: இப்போ இதெல்லாம் போக எந்த நேரமும் செல்லே இருக்கிற மாதிரி சொசைட்டியில் அப்படி ஒரு செக்டார் பீப்புள் உருவாகிட்டு வராங்க, அதில் குறிப்பாக இந்த அடலசன்ஸ் இருக்காங்க. சாப்பிடும் போதும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நாள் அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு, அதுவும் முன்ன மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறது, ஒரு காமன் நேரம் பார்க்குறது இருந்தது, அப்புறம் அஞ்சு நிமிஷம், இப்போல்லாம் வந்து 30 செகண்ட் 40 செகண்ட் தான். அவங்க மூளை அப்படி வேலை செய்யுதா எனக்குன்னா இவ்வளோ தூரம் பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கலாம், டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த விரலை தள்ளிக்கிட்டு அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது நான் சொல்கிறேன், இது நல்லதா? உடம்புக்கு எவ்வளோ கெடுதி, கண்ணுக்கு எவ்வளோ கெடுதி, இந்த இதெல்லாம் வந்து யோசிக்க முடியல, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதில் உண்மையிலே நல்லது இருக்கா, கெடுதல் இருக்கா, பாதிப்பு ஏதாவது இருக்குதா? நீங்கள் வேறு வந்து டொபாமைன் மாதிரி நமக்கு நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து மூளையில் சுரக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பாதிக்கப்படுதுலாம் வேறு சொல்கிறீங்க, உடல்நல பாதிப்புக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் அடிக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸ்க்ரீனை பார்க்குற டூரியேஷன் நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுற டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு தகவல் தான், 30 செகண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வர ஷார்ட்ஸ் எல்லாம் 30 செகண்ட். ஏன்னா மனிதனுடைய கவனம் அப்படின்றது 30 செகண்டாக குறைஞ்சி போச்சு. நார்மலாக இருந்த அந்த கவனமே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ரெடியூஸ் ஆகி 30 செகண்ட் தான் ஒரு மனுஷனால் இப்போ ஃபோக்கஸ்
1: கான்சன்ட்ரேஷன்
0: அட்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கவனம் இப்போ நமக்கு கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். அதுவும் இளம் பருவத்தினர் அப்படின்ற பொழுது அவங்களுக்கு பல தரப்பட்ட விஷயங்கள் நடக்கும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக பல மாற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் நடக்கும்பொழுது இன்னுமே அவங்களுடைய அந்த புரிதல் அப்படின்றது தவறான ஒரு விஷயமாக தான் அது கொண்டுட்டு போய் அமையும். உடல் ரீதியாகவும் இதில் நிறைய பாதிப்பும் அடையும், மன ரீதியான நிறைய பிரச்சனைகளும் இதில் வரும்.
1: கார்ட்டூன் கேம்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் வந்து வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, வானத்தில் பறக்கிறது இந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து அந்த பையன் வந்து ஒரு அக்ரவேட் ஆகி அவன் நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஏதாவது அடிக்கிறது, உதைக்கிறது இப்படி போகிறான். அப்போ அவன் அந்த பார்த்ததுனால தான் இந்த எஃபெக்ட் வருதா?
0: கண்டிப்பாக குழந்தைகளும் சரி இந்த இளம் பருவத்தினரும் சரி நம்ம அதிகமாக

0: சோஷியல் மீடியாஸில் நம்ம என்ன விஷயம் நம்ம பார்க்குறோமோ ஸோ அதை நம்ம அதிகமாக ஏற்றுப்போம். ஏன்னா இன்னுமே அவங்களுடைய இந்த ஹீரோயிசம் அதிகமாக இருக்கும், செல்ஃப் கான்செப்டெல்லாம் அவங்களுக்கு இப்போ தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ அவனுடைய செல்ஃப் எக்ஸ்ட்ரீமே அவனுக்கு புரிஞ்சு, அதாவது என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன, நான் யார், எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருப்பான். அப்போது இந்த மாதிரியான கேமிங்ஸோ இந்த மாதிரி வைலண்ட்டான கேமிங்கோ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் அவனுக்கு அதிகமாக உள்வாங்கி கொண்டு அவனுடைய நடத்தையிலுமே அது வெளிப்படும். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்குமே அது ஒரு காரணமாக இருக்குது. இந்த வைலண்ட் பிஹேவியர், அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுறதும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனு கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு: மழைக்கால முன்னேற்பாடுகள். நிகழ்ச்சியை நிறைப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும். சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத்

ஜோஷி ஒருவார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு J.P. நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின் போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார்.
பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னா

ஹரியானாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன.

0: கட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மலேரியா காய்ச்சல் அதை பத்தின சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழைக்காலங்கள்ல கொசுக்கள் மூலியமா பரவுற காய்ச்சல்கள்ல முக்கியமா டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா காய்ச்சலும் ஒரு முக்கியமான காய்ச்சலா கருதப்படுது. இந்த மலேரியா காய்ச்சல் அப்படின்றது ஒரு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற ஒரு கிருமிகளால பரவுது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இது எப்படி பரவுதுன்னா, அதோடைய வெக்டார் காமனா இருக்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ, அதாவது ஒரு நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ மூலியமா தான் இந்த நோய் பரவுது. ஸோ இந்த கொசுக்கள் தான் அதுக்கு முக்கியமான வெக்டாரா கருதப்படுது. இந்த கொசுக்கள் வந்து நீர்லேருந்து ப்ரீடிங் சைட்ஸ் மூலயமா பரவி அந்த வைரஸை கடத்தி மனிதர்களுக்கு இந்த நோயை பரப்புது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலேரியா காய்ச்சல் அப்படியே அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காய்ச்சல் படி இந்த மலேரியா காய்ச்சலுக்கும் சிவியரான காய்ச்சல், குளிர் ஜுரம் மாதிரி சில சிம்டம்ஸ், மற்ற காய்ச்சலை விட ரொம்பவும் ஒதுறுதல், சில்ஸ் அண்ட் ரைகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒதுறலுடன் கூடிய காய்ச்சல் இந்த மலேரியா காய்ச்சலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காய்ச்சல் வரும்போது உடம்பு அதிகப்படியான வேர்வை விடுதல், தலைவலி, உடம்பு ரொம்ப சிவியரான அசதியா இருக்குது, தசை வலி, குமட்டல், இந்த மாதிரி சில சிம்டம்ஸும் இந்த நோயில அறிகுறிகளா இருக்கலாம். குழந்தைகளா இருக்கும் பட்சத்துல இல்ல இந்த மலேரியா காய்ச்சல் ரொம்ப அதிகப்படியான உடம்புல பரவும் போது, மூளைய பாதிக்கும் போது அவனுடைய சுய நினைவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுடைய ரத்த சோகை ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுடைய மூச்சு திணறல் இல்ல வந்து கல்லீரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு போன்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த மலேரியா ஃபீவர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் செரிப்ரல் மலேரியா அப்படின்ற மூளையை பாதிக்கிற மலேரியா காய்ச்சல இதெல்லாம் வரலாம். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது நம்ம வந்து அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையிலையோ ரத்த பரிசோதனை செஞ்சுக்கலாம். முக்கியமாக ரத்த பரிசோதனையில் ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மூலியமா மலேரியா பேரசைட்டை கண்டறியலாம், இல்லைனா பிளட் ஸ்மியர் செய்து அதில் இந்த மலேரியா பேரசைட் இருக்குதா இல்லையன்றதை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மலேரியா காய்ச்சல் வரும்போது நம்ம என்ன சிகிச்சை எடுக்கணும்னா, மலேரியாவுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டி மலேரியல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸை போடும்போது அந்த மலேரியாக்கான கிருமியை நம்ம அழித்து அந்த மலேரியா காய்ச்சல்லேருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம். ஆனால் அவுட் சைட் ப்ரெஸ்கிரிப்ஷன், மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகளை வெளியேந்து எடுக்கிறது இதுக்கு கரெக்டான தீர்வாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி மலேரியாவுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சில மருந்துகளுக்கு மட்டும்தான் மலேரியா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம போதுமான பரிசோதனை செஞ்சு மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் மூலயமா அவங்க சிகிச்சை முறை மூலயமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மலேரியாவை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுப்பூசி நம்ம நாடில் இன்னும் வரலை, பட் சில மலேரியா எண்டமிக் செட்டிங்ஸில் மலேரியாவுக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. பட் நம்ம ஊரில் நம்மளுடைய நேஷனல் ப்ரோக்ராமில் இன்னும் மலேரியா வேக்சின்ஸ் வரல, கூடிய விரைவில் நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி தடுக்கலாம் இந்த மலேரியா காய்ச்சல் அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொசுக்கள் மூலயமா பரவுகிற நோய் மலேரியா. ஸோ கொசுக்களை நம்ம எப்படி வந்து

0: தடுக்க முடியுமோ, அதோடைய ப்ரீடிங் சைட்ஸை வந்து நம்ம எப்படி அழிக்கிறோமோ, நம்ம வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் கொசு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, தண்ணீர் தேங்கி இருக்கோ, அதை எல்லாத்தையும் அழிச்சு விடணும். நம்ம உடம்புல இல்லை நம்மளை சுற்றி வந்து மொஸ்கிட்டோ ரெப்பல்லன்ஸ் மேலே தடவுறதுக்கோ இல்லை மொஸ்கிட்டோ நெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். காட்டு பகுதியோ இல்லை வெளியே போகும்போது ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங், கை காலை நல்லா கவர் பண்ணியிருக்க மாதிரி க்ளோத்திங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் மொஸ்கிட்டோ ப்ரீடிங் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து கம்யூனிட்டியில் செய்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொசுக்களுடைய ப்ரீடிங் சைட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும்போது மலேரியாவிலேருந்து நம்ம தற்பாத்துக்கொள்ளலாம். ஸோ முக்கியமாக இந்த மெயினான டேஞ்சர் சைன் மலேரியாவில் நான் சொல்லும் போது காய்ச்சலோட வலிப்பு இல்லை மூளையை பாதிக்கும் போது கன்ஃபியூஷன் இல்லை சுயநினைவு குறைபாடுதல் இல்லை மூச்சு திணறல் இல்லை ரொம்ப சிவியரான அசதி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரும்போதோ இல்லை பெரியவங்களுக்கு வரும்போது அது ஒரு எமர்ஜென்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ மலேரியாவில் இந்த மாதிரி மூளையோட அதை அஃபெக்ட் பண்ணும்போது அதை உடனடியாக அதுக்கு வைத்தியம் செய்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: உங்க வீட்டுக்காரரை பார்த்து கொள்ளு உடம்புக்கு நல்லதான் அவிச்சு தர்றான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப யதார்த்தமா தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துட்டுதான், என்ன என்ன குதிரைன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போட்டாரு. சரி அது வேணாம், கேழ்வரகு இருக்கு களி பண்ணி தர்றேன் சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. என்ன பெரிய ஜெயில் அதிகாரின்னு நினைப்பா உனக்கு மனசுக்குள்ள எனக்கு களி கிண்டி போடுறதுக்கு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாராம். இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்க, சரி கோதுமை ரவை இருக்கு உப்மா பண்ணி தரவான்னு கேட்டு பார்த்துருக்காங்க. என்ன என்ன டயபெட்டிஸ் பேஷண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கத்துனாராம். கடைசியாக அந்த அம்மா ஒரு வழியை கடைப்பிடிச்சாங்க, அதில் தான் அவர் சரியாக வந்தார். மறுநாள்லேருந்து எது இருந்தாலும் போடு சாப்பிட்றேன்னு உட்காந்துட்டார். அப்படி ஒன்று இவங்க பெருசாக எதையும் பண்ணிவிடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பூரா பட்டினி போட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எதையும் சாப்பிட்றதுக்கு ரெடி. கோதுமை உப்புமா சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன சக்கரை வியாதியான்னு இவர் கேட்டார்ல, அதுலேயும் விஷயம் இருக்குது. இருதய நோய் நீரிழிவு நோய் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கோதுமையில் உள்ள நார் சத்து ரொம்ப உபயோகப்படுதான். ஆதி காலத்திலிருந்தே கோதுமைக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருந்து வந்திருக்குது. எகிப்து நாட்டில் நைல் நதிக்கரை ஓரத்தில் கிடைச்ச பழங்கால கல்வெட்டுகளில் கூட கோதுமை பற்றின விவரம்லாம் இருக்குதான். அது எப்படி பயிர் பண்ணுறது, அறுவடை பண்ணுறது, மாவாக்கிறது, உணவு பண்டம் தயார் பண்ணுறது எப்படி, இது சம்பந்தமான வார்த்தைகள்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குதான். அது மட்டும் இல்லை, அங்கே சில கல்லறைகளை தோண்டி பார்க்குறப்போ செத்தவங்களோட கோதுமை பண்டங்களையும் வச்சு புதைச்சி வச்சுருக்கிறாங்களாம். இன்னைக்கு 25 நாடுகளில் அரிசி அடிப்படையான உணவு, 45 நாடுகளில் கோதுமை அடிப்படையான உணவு. அகத்தியர் குணபாடம்னு ஒரு நூல் நம்மகிட்ட உண்டு. கோதுமை அந்த காலத்தில் மருந்து பொருளாக பயன்பட்டுக்கிட்டு வந்திருக்குது அப்படிங்கிற விவரம் அதில் இருக்குது. கோதுமையை சோறாக்கி சாப்பிட்டா தேக பலம் கூடும், உடைச்சி நொய்யாக்கி கஞ்சியாக வச்சு சாப்பிட்டா வாத ஜுரம் தடுமன் கபம் எல்லாம் போயிடும், அரைச்சி மாவாக்கி அடை பண்ணி சாப்பிட்டா உடல் வன்மை அதிகரிக்கும். இந்த விவரம்லாம் அகத்தியர் குணபாடத்தில் இருக்குது. இப்போவும் டாக்டர்கள் அதை சிபாரிசு பண்ணுறாங்க. கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கு தேவைப்படுற புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பி உயிர் சத்து இதெல்லாம் கோதுமையில் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, கோதுமை உணவு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டது மாதிரி ஒரு நிறைவு வந்துடும், அதனால் சாப்பிட்ற அளவு குறைஞ்சிரும். அதனால தான் உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதை சிபாரிசு பண்ணுறது. காவேரி ஓரமாக விளையிற வெத்தலையை கொடுத்துட்டு கங்கை ஓரமாக விளையிற கோதுமையை வாங்கிக்குவோம் அப்படின்னார் பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னார். கோதுமை பலகாரம் சாப்பிட்டு வெத்தலை போட்டுட்டு உட்காந்தா அதுவும் ஒரு விதமான சுகம்தான். அந்த காலத்தில் கோதுமை நிறைய விளையிற ஒரு தேசம் இருந்தது, அதுக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டார். என்ன அமைச்சரே, நம்மகிட்ட கையிருப்பில் இருக்கிற கோதுமை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும்னு கேட்டார். இன்னும் 2 வருஷத்துக்கு வரும் மகாராஜா அப்படின்னார் அமைச்சர். இதை கேட்டது ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம நாட்டில் பஞ்சமே இல்லை அப்படின்னார் ரொம்ப மகிழ்ச்சியா. அமைச்சர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிட்ட போனார். அப்படி இல்லை மகாராஜா, நான் சொன்னது நம்ம 2 பேர் வீட்லயும் இருக்கிற கையிருப்பை பத்தி அப்படின்னார்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு,
4: சொல்லு துடி.

0: இருக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35 நிமிடம். நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை காற்றலையில் கலந்து ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலாவர இருக்கும் நகர்தான் பரமக்குடி. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரமக்குடி வட்டத்தின் நிர்வாக தலைமையிடமாகவும் நகராட்சியாகவும் விளங்கி வருகிறது. வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது.

Look at that!

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கணபதி நகர், வரதராஜ நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜ நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் முற்றிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நகர்வுழா நிகழ்ச்சியில் பரமக்குடி என்ற நகரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிவுழா வந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க பரமக்குடி பாண்டிய மன்னர்களாலும் மதுரை நாயக்க மன்னர்களாலும் பின்னர் ராமநாதபுரம் சேதுபதிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டது. பரமக்குடி அருகே உள்ள கள்ளிக்கோட்டை அரண்மனை மதுரை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. 1964 ஆண்டில் பரமக்குடி, யமுனேஸ்வரம் ஆகிய இரு நகரங்களையும் இணைத்து பரமக்குடி நகராட்சி உருவாக்கப்பட்டது. முந்தைய மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இந்த பரமக்குடி.

0: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
1: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: இன்னொண்ணு
1: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
0: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: வேலைவாய்ப்பு அறிவிப்பு. தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆஃபீஸர் பிரிவில் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 1 என மொத்தம் 13 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 15/10/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரையும், 18 முதல் 28 வயது வரையும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எடுத்து தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை மறுநாள், அதாவது 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு neeri.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நகர்புலா நிகழ்ச்சியில் காற்றலையில் கலந்து பரமக்குடி என்ற நகரைத்தான் ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். பரமக்குடி ரயில் நிலையம் மாவட்டத்தின் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சென்னை, ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி, கோவை, திருப்பதி, புவனேஸ்வர், வாரணாசி உள்ளிட்ட நகரங்களுக்கு நேரடி ரயில் வசதி உள்ளது. கொச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பரமக்குடி நகரின் வழியே செல்கிறது. மதுரை பரமக்குடி 4 விழுச்சாலையும் அமைந்திருக்கிறது இந்த பரமக்குடியில்.

கேட்டியே இப்போ வேவா.

மற்றும் ஓர் வேலைவாய்ப்பு செய்தி. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில், மெக்கானிக்கல் என 52 இடங்கள் இருக்கின்றன. எலக்ட்ரிக்கல் பிரிவில் 24 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 10 இடங்கள், எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்டீஃபன் மாதம் 10,900 முதல் 12,300 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு nats.education.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

நகர்புலா நிகழ்ச்சியில் பரமக்குடி என்ற நகரை தான் காற்றலையில் கலந்து ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். பரமக்குடி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் சிவப்பு குடை மிளகாய் விளைச்சல் சிறப்பு பெற்றதாகும். இப்பகுதிக்கே உரித்தான சிவப்பு குண்டு மிளகாய் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இங்கு முதன்மையான பயிராக நெல் பயிரிடப்படுகிறது. களிமண் மற்றும் கரிசல் மண் பகுதிகளில் பருத்தி முக்கிய பணப்பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி போன்ற குறைந்த நீர் தேவையுள்ள சிறுதானியங்களும், உளுந்து, பாசிப்பருப்பு போன்ற பயிர் வகைகளும், நிலக்கடலை, எள் போன்ற எண்ணெய் வித்து பயிர்களும் இந்த பரமக்குடியில் பயிர் செய்யப்படுகிறது.

நகர் உலா நிகழ்ச்சியில் பரமக்குடி என்ற நகரை தான் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். பரமக்குடி மற்றும் யமுனேஸ்வரம் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான சௌராஷ்டிர இன மக்கள் அசல் பட்டு ஜரிகை மற்றும் அனைத்து வித கைத்தறி சேலைகளை உற்பத்தி செய்கின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சேலைகள் இந்தியா மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஜவ்வாது புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பரமக்குடி கீழப்பள்ளிவாசல் வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் பிரபல திரைப்பட நடிகர் கமலஹாசன் அவர்களின் பிறந்த ஊரும் இந்த பரமக்குடிதான். இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதியாகவும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்டதாக

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நகர் உலா.
3: தொடர்வது காலை 8 செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 ஆளுநர்களை நியமனம் செய்துள்ளார். சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரளத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்க உள்ளார். கேரளத்தின் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக பதவியேற்க உள்ளார். திரு பிரஜ் மோகன்ராம் ஒடிசாவின் ஆளுநராகவும், டாக்டர் சுதா யாதவ் கர்நாடகத்தின் ஆளுநராகவும், டாக்டர் தால் சிங் உத்தரகாண்ட் மாநில ஆளுநராகவும், திரு துஷ்யந்த் கௌதம் சிக்கிம் மாநில ஆளுநராகவும் பொறுப்பேற்க உள்ளனர். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் நாட்டின் இளைஞர்கள் புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய கண்ணோட்டங்களுடன் தீவிரமாக பங்கேற்க வேண்டுமென்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், உலகளாவிய சவால்கள் இருந்த போதிலும் இந்தியா தன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து செல்வதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுடெல்லியில் முதல் பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம், சட்டவிரோத நிதி பரிமாற்றங்கள் மற்றும் இணைய வழி அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கான வழிகள் குறித்தும், இக்குற்றங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும். தீபாவளி காலத்தில் பட்டாசு புகையால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு முயற்சிகளும் மக்கள் பங்கேற்புமே திறம்பட்ட வழி என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு மாறாக கடுமையான விதிமுறைகளை புகுத்தினால் அதை நிர்பந்த நடவடிக்கையாக மக்கள் கருதவே வாய்ப்புகள் அதிகம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 முதல் கனமழை தொடங்கலாம் என்றும், 18 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் பொருளியல் துறைக்கான நோபல் பரிசு டாக்டர் ராபர்ட் ஹால், டாக்டர் மைக்கேல் வுட்ஃபோர்ட் ஆகிய பொருளாதார வல்லுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் நித்தமும் புத்தம் புது தகவல்களை அள்ளித்தருகிறது புதுச்சேரி வானொலியின் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் தேனீக்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் காட்டணிகள் வழியாக பகிர இருக்கின்றோம். இந்த தேனீக்கள் 6 கால்கள் 4 றக்கைகள் கொண்ட சிறு பூச்சி இனத்தில் ஒன்றாகும். இவை பூவிலிருந்து பூந்தேனை உறிஞ்சு சேகரித்து தேனடையில் தேனாக சேர்த்து வைக்கிறது. தேனீக்கள் பெருங்கூட்டமாக தேனடை எனும் ஆயிரக்கணக்கான அருங்கோண அறைகள் கொண்ட கூட்டை கட்டி அதில் தேனை சேகரித்து வாழ்கின்றன.

தகவல் தலைமை கோஷையில் தேனீக்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேனீக்கள் தன் உடலிலிருந்து வெளியேற்றும் மெழுகால் ஆயிரக்கணக்கான அருங்கோண வடிவிலான அறைகளை கட்டி அதில் குடியேறுகிறது. மலர்கள் பூக்காத, உணவு உற்பத்திக்கு வழியே இல்லாத குளிர்காலத்தில் தாக்குப்பிடிக்கவே முன்கூட்டியே சேகரிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள்தான் இந்த தேன் சேகரிப்பு.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மின்துறையில் செயற்பொறியாளர் நகரம் பிரிவுக்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்துறை சம்பந்தமான தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும்

மாக கொதி குறை தீர்ப்பு முகாம் நாளை 14/10/2026 அன்று காலை 10:30 முதல் 12:30 வரை முருங்கப்பாக்கம் வெளியனூர் ரோடு அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. முருங்கப்பாக்கம் நயினார் மண்டபம் வேல்ராம்பேட் கொம்பாக்கம் கொம்பாக்கம்பேட் அதற்குட்பட்ட பகுதிகளைச் சார்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களது பகுதியைச் சார்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களுக்கு மின்துறை சம்பந்தமான குறைகள் இருப்பின் அந்தந்த குறிப்பிட்ட நாட்களுக்குண்டான முகாமில் கலந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: கேட்கவிருப்பது சக்தி உலா.
1: ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆதிசக்தியவள் பெரியவளே.
0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
1: துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும்.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
1: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநடைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்ற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீட்டு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயம் சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல துர்க்கை, ஸ்தல துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழ்நி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வன துர்க்கை, மகா துர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு.

ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அது போக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறார். விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் சொல்லுவோம், அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகைன்னு சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலேருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா குழு, நவராத்திரி வந்து குழு தானே சிறப்பு, அந்த குழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த குழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரங்களை நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்னைக்கு விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகளை கூட்டு வருவாங்க, அவங்களை நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்து அறிவிப்போம். முறையாக அந்த எழுத்து அறிவிச்சு பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு முயற்சியாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயம்

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து இந்த நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி விசேஷமானது 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியமும் நினச்சி ஜெயமாகன்னு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள்னது ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமி கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடி பூரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து நம்ம கோயிலில் வந்து தசராவது கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் போகும்போது இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிஷேகிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க. தாராபுரம், எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழு வைப்பாங்க. எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருவோம் குழுவுக்கு வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து முத வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்குறேன். வருஷம் வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி 9 நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

0: இதுவரை கேட்டது சக்தி உலா.
1: குங்குமத்தில் கோயில் கொண்டு தெய்வமாய் குடியிருப்பாள், மங்கையர்க்கு திலகமிட்டு அன்னையாய் துணையிருப்பாள்.
0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்
1: ரத்ன.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:45. தொடர்கிறது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேனீக்கள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் காற்றலையில் கலந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேனீக்கள் பூவுக்கு பூ சென்று மகரந்தத்தை சேகரிக்கும் போது அவற்றை ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு கடத்துவதால் பூக்களிடையே கருபுர உதவுகிறது. இதனால் மரம் செடிகள் காய்த்து விதையிட்டு இனம் பெருகுவதில் தேனீக்களின் பங்களிப்பு அளப்பரியது. இந்த பூந்துகள் சேர்க்கை அல்லது மகரந்த சேர்க்கை என்கிறார்கள்.

தேனீக்கள் காடுகள் வளர்ப்பதிலும் மகரந்த சேர்க்கை மூலம் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது. தேனீக்களின் வாழ்க்கை முறை சற்று வித்தியாசமானது. இவைகள் கூட்டமாய் ஓரினமாக இணைந்து வாழ்கின்றன. ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெண் தேனீ மட்டுமே ராணியாக இருக்கிறது. இதனை சுற்றி ஏறத்தாழ 1000 ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே இருக்கின்றன. இவை தவிர பணி செய்ய பெண் தேனீக்கள் 50,000 முதல் 60,000 வரை இறக்கும். வேலைக்கார தேனீக்களின் வாழ்நாள் 28 முதல் 35 நாட்கள் மட்டுமே. தேனீக்களை சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்ற உன்னதமான பண்புகளுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேனீக்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முட்டையிட்டு சந்ததி பெருக்கம் செய்ய இயலாத மலட்டு தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். இவைகள்தான் அதிசய ஆற்றலும் தகவமைப்பும் பெற்று விளங்கக்கூடியது. இந்த வேலைக்கார தேனீக்களால் மலரின் மது உறிஞ்சப்பட்டு உட்கொள்ளப்பட்டு பின்னர் அவற்றின் வயிற்றிலிருந்து வெளியேற்றி ராணி தேனீ, குடம்பிகள் மற்றும் ஆண் தேனீக்களுக்கு உணவளிக்கப்பட்டு மிச்சத்தை கூட்டில் சேகரிக்கின்றது. இவற்றின் மெழுகு சுரப்புகளிலிருந்து சுரக்கும் மெழுகு மூலம் கூடுகள் கட்டப்படுகிறது.

0: இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்று மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். சாரசமுகி சகல பாக்கிய ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் கௌடமல்ஹார், ரூபகதாளம்.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழாவில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகம், ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நவராத்திரி இசை விழாவில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10 மணி.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. நவராத்திரி கொண்டாட்டங்களின் 3ம் நாளான இன்று மக்கள் அனைவரும் வளம் மற்றும் வெற்றியுடன் வாழ தாம் வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிம்ஸ்டெக் மாநாட்டில் அனைத்து உள்துறை அமைச்சர் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய உள்ளூர் விளையாட்டுகள் குறித்த செயல் விளக்கப் போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில், உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டின் கலாச்சார அடையாளமாகவும் உலக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்பாகவும் திகழ்வதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் இந்தியா தன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து செல்வதிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தக்க வைப்பதிலும் உறுதியாக உள்ளதாக கூறினார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டாக்டர்களின் மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் பல்வேறு சேவைகள் தொடர்பான கட்டண விவரங்கள் முறையாக காட்சிப்படுத்தப்படுவதை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டுமென மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக அபியும் நானும் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் சென்னை அந்தோனிராஜ்.

நேரம் இப்போது 10:40. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்பிகாபதி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் தாராபுரம் துரைராஜ் மற்றும் பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் ஸ்ரீராம் பிரகாஷ் இவர்களின் விருப்பத்திற்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி மனோகரி படத்துக்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜூலி கணபதி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளே வெளியேப்படுவதற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ்.

நேரம் இப்போது 10:30. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரேட் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா வாசுகி பார்கவி மணிமாலா இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: இசே பி சர்ச்சா கா விஷய பனாயா நந்தன் யஹா பேட்டே ஹே ஆப்கு பாத் மே காஃபி ஜான்காரி வோ தே சக்தே ஹே யே கைசே கியா யானி பாரத் ஜித்னா சக்ஷம் ஹோகா மானவதா கே லியே துனியா கே லியே உத்னா ஹி ஃபாயதேமந்த் ஹோகா. ஃப்ரெண்ட்ஸ், பவர் இஸ் நாட் ஜஸ்ட் எபிலிட்டி டு மூவ் அஹெட், இட் இஸ் ஆல்சோ த எபிலிட்டி டு எம்பவர் அதர்ஸ் டு மூவ் அஹெட். பாரத் கா மாநா ஹே கம்பிட்டிஷன் ஜருரி ஹே லேகின் கம்பேஷன் பி ஹோனா சாஹியே. இனோவேஷன் ஜருரி ஹே லேகின் உஸ்கே லாப் கா விஸ்தார் பி ஹோனா சாஹியே. நேஷனல் ஸ்ட்ரென்த் ஜருரி ஹே லேகின் குளோபல் சேலஞ்சஸ் கே லியே சொல்யூஷன்ஸ் மே பி யோகதான் தேனா ஹோகா. கிளைமேட் சேஞ்ச் ஹோ, வாட்டர் கவர்னன்ஸ் ஹோ, பப்ளிக் ஹெல்த் ஹோ, இமர்ஜிங் டெக்னாலஜிஸ் கா ரெஸ்பான்சிபல் யூஸ் ஹோ.

முன்னெடுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கணபதி நகர், வரதராஜ நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேதிலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜ நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. திரை இசையில் அடுத்ததாக பாரதி கண்ணம்மா படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிம்ஸ்டெக் மாநாட்டில் அனைத்து உள்துறை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்தியாவும் ஈரானும் தங்களது உயர்மட்ட அதிகாரிகளுக்கிடையே சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வு

0: உள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது. புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புகளை அவற்றின் அதிகபட்ச சில்லறை விலையில் 30% கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மருந்துத்துறை முழுவதும் மருந்துகளின் விலை நிர்ணயம் குறித்து விரிவான மறு ஆய்வு செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாகன பேரணி இன்று மாலை 5 மணிக்கு கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இப்பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி இருவரும் இணைந்து தொடக்கி வைக்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உலக செயல்முறை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு இன்று ஜிப்மர் மருத்துவம் மற்றும் புனர்வாழ்வுத்துறை சார்பில் புதுச்சேரி சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியவர்கள் மற்றும் அன்றாட செயல்பாடுகளில் சிரமங்களை எதிர்கொள்வோரின் சுயசார்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செயல்முறை சிகிச்சையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களான பயங்கரவாத செயல்களை தடுத்தல் மற்றும் தண்டித்தல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வர வேண்டுமென ஐநா பொது சபையின் 6வது குழு கூட்டத்தில் பேசிய ஐநா தூதரகத்தின் இந்திய ஆலோசகர் ஆர் மைதிலி வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்களுக்கு வணக்கம். நேரம் 11:13. இணையும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். மழை துளிகள் மண்ணை தழுவும் போது மனதிற்கு மகிழ்ச்சி பிறக்கிறது. அதே நேரத்தில் மழைக்காலம் நமக்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நினைவூட்டுகிறது. வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது முதல் மழைநீர் தேங்காமல் பார்த்து கொள்வது வரை நாம் மேற்கொள்ளும் சிறு சிறு முன்னேற்பாடுகள் பல பெரிய பாதிப்புகளை தவிர்க்க உதவும். அந்த வகையில் மழைக்காலத்தை பாதுகாப்பாகவும் சுகமாகவும் எதிர்கொள்ள நாம் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்னென்ன, உங்களுடைய அனுபவங்கள் என்ன, ஆலோசனைகள் என்ன, இவற்றையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்கள் கருத்துக்களை கேட்டறியவும் இணைகிறது இன்றைய நேயர் நேரம் மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்புடன். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேயர்கள் அழைக்கலாம் 04-13 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 2275-2240 அல்லது 2275-2550 என்ற தொலைபேசி எண்களில். வாருங்கள் நேர்களே, மழைக்காலத்தை மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் வரவேற்க நாம் முன்னேற்பாடுகளை குறித்து பேசுவோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேம், மழைக்காலம் அப்படின்னாவே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இடங்களை சமநிலைப்படுத்தணும் மேடம். மழைக்காலம் அப்படிங்கும் பொழுது நோய் கிருமி தொற்றுகள் வாட்டர் மூலியமா பரவுவது அப்படிங்கறது அதிகமா இருக்கும்
1: மேம்.
2: எனவே அதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டு நம்ம அந்த இடங்கள்ல குண்டும் குழியுமா இருக்கிறத சமநிலைப்படுத்தணும் மேம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகளை சுத்தி கொக்கு வேலிகள் அப்படிங்கறது அமைக்கணும் மேம். டிரைனேஜ் அப்படிங்கறது எல்லாம் இருந்தது ப்ராப்பரா மூடாம இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பா மூடி வைக்கிறது சாலிச்சிருந்தது மேம்.
1: கண்டிப்பா.
2: ஆமா, கொசு வலைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள போடுறதுனால கொசுக்கள் அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மேம். மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொட்டு உடைத்தல், அந்த பழைய டியூப் டயரு இதர விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடணும் இல்லையா?
1: கண்டிப்பா.
2: ஆமா, ஏன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மழை நீர் போகும், அந்த மழை நீர் உள்ள வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகும். எனவே அதை அறவே தவிர்க்கணும் மேம். அதுக்கப்புறமா தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில மக்கள் வாழ்வாங்க இல்லையா, அவங்க வந்து அரசாங்கம் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க உயரமா இருக்க பகுதிக்கு நோக்கி போகிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது மேம். அப்புறமா மழை எச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது
1: மேம்.
2: ஆமா, உதாரணத்துக்கு சொல்றாங்க அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எக்கச்சக்கமா வாங்கி ஸ்டாக் பண்ணிக்க வேணாம். 3 நாளைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கறத நம்ம வாங்கி பண்ணுறது நல்லது மேம்.
1: ஓரளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இல்லீங்களா?
2: நல்லதா இருக்கும். அதே மாதிரி முன்னெச்சரிக்கை

0: பத்திரிகையாக இந்த ரெயின்கோட்டு அதுக்கப்புறமா இந்த குடை இதெல்லாம் கரெக்டா பராமரிப்பா நம்ம வச்சிருக்கிறோமா? அப்படி பராமரிப்பு இல்லைன்னா புதுசா வாங்கணுமா? அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது மேம். நிறைய பேர் டிராவல் பண்ணிதான் ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான ரெயின்கோட்டு அப்புறமா இந்த அம்பரல்லா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா?
1: நிச்சயமா.
0: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம வீடை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல தரமானதாக பாத்துக்கணும், சமநிலைப்படுத்துறதாக பாத்துக்கணும். டிரைனேஜ் வசதிகள்லாம் சரியா இல்லைன்னா தகுந்த நபர்களுக்கு புகார் மனு மாதிரி கொடுத்து, இது மழை காலங்கள் ஆச்சுன்னா கொஞ்சம் அக்ரவேட்டட் இடம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மேம், அரசாங்கத்தை பாராட்டணும் சில விஷயங்களுக்கெல்லாம். அதாவது இந்த படிக்கால் விஷயங்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் வந்து மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை எல்லாம் ஆழப்படுத்துறாங்க, விரிவுபடுத்துறாங்க, அகலப்படுத்துறாங்க மேம். ஏன்னா வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்படுது? அளவுக்கு அதிகமா மழை பெய்யும் போது அது சரியா வடிகால் அமைக்கல அப்படின்னா தானே ஆகுது இல்லையா? அப்போ நாம நம்ம சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நல்ல வடிகால் அமைத்து அந்த வடிகால்ல நீர் போகக்கூடிய அளவிற்கான விஷயங்கள்லாம் நாமும் செய்யணும். அரசாங்கத்தையும் செய்யறதுக்கு மனுக்கள் மாற்றி கொடுக்கணும். பரம குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள் இதெல்லாமே சூர்வாரி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேம்.
1: நன்றிங்க சார், கருத்துக்களை பதிவு செய்யமைக்கு.
0: நன்றி மேம், அருமையான தலைப்பு. வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். நன்றி மேம்.
1: நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமின் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: மழைக்கால முன்னேற்பாடுகள்.
1: ஆமாங்க,
2: நம்ம தலைப்பு கொடுத்தாலே அடிக்கடி மழை பெய்யுதான்னு பாப்போம்.
1: வரப்போறது மழைக்காலம் தானே?
2: ஆமா, வரப்போறது மழைக்காலம். ஆனா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கேன்னு, மழை அப்பப்ப பெய்யுது, அதிகமா பெய்யறதுக்கு நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்குவோம். ரெண்டே பாயிண்ட் தான் மேடம், ரொம்ப போட்டு வளர்த்துக்கல.
1: சொல்லுங்க.
2: அதாவது நம்ம வீடுகள்ல இப்ப இந்த ஓட்டு வீடுகள் இருக்கும், மாடி வீடுகள், குறை வீடுகள், எல்லா இதுலயுமே கரண்ட் வசதி இருக்கு. இப்ப அந்த சுவிட்ச் போர்டு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து சமயத்துல வந்து ஷாக் ஆகும், அதனால கைய வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக கூட ஏதாவது குச்சி பிளாஸ்டிக் இதை பயன்படுத்தி நம்ம சுவிட்சுகளை அடக்க சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் இல்லாம என்ன செய்யணும்டா, நம்ம வீடுகள்ல மழை பெய்ஞ்சுன்னா தண்ணி தேங்காத அளவுக்கு அதை ஓட்டம் பாகம் வந்து நம்ம ஓடுறதுக்கு வசதி வழிவகை பண்ணிடணும். தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமா கொசுனால பல தொற்று நோய்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. அதனால இது ரெண்டு பாயிண்ட் முக்கியமா கவனத்தை கொள்ளணுமா. வாய்ப்பு அளித்த மிக்க மிக்க நன்றி.
1: நன்றிங்க சார். இனியும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கேன்.
1: அருமையா இருக்கீங்களா? சொல்லுங்க, அருமையான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க.
3: கொஞ்சம் அப்படியே தலைப்பு சொல்லிடுங்க.
1: மழைக்கால முன்னேற்பாடுகள்
3: கண்டிப்பா கண்டிப்பா இதுவே நம்ம கவர்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா. தனி மனிதன் கண்டிப்பாக அவங்க இடத்த கட்டாயத்தினாலே வடிகால் இடத்துக்கு கரெக்டா தண்ணி போயிடும். உள்ள அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, தனி மனிதன் பாத்தீங்கன்னா அன்றாடம் ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு போனாலே அந்த நகிலியை ஒழிச்சினாலே தண்ணி என்பது தேங்காது. பூமியில போய் தண்ணி நீர் உறிஞ்சும். ரெண்டு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதன் உணவு என்று சொல்லக்கூடிய அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஜுரம் நிறைய வரும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, நம்ம இந்த தண்ணி இப்போ ஓடுற தண்ணியில இருக்கு பாருங்கன்னா, அந்த தண்ணீர் நிற்கும் போது என்ன கொசு அதிகமா கடிக்கும். தேங்கி நிக்கிட்டு பாருங்க, அந்த இடத்துல போய் நிற்கும் போதெல்லாம் கொசு கடிக்குது.
1: ஆமாங்க.
3: அப்ப அந்த தண்ணிகளை நம்ம ஒரு தனி மனிதன் கண்டிப்பா அந்த தண்ணியை கொஞ்சம் நம்மளால முடிந்தால், யாரும் இந்த துப்புரவு நேரம் ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு மம்முட்டியோ இல்ல ஒரு குச்சியை எடுத்து விட்டு செஞ்சு விட்டோம்னா அந்த தண்ணி என்பது இறுதி வரைக்கும் போகும். அந்த தண்ணி வர்றது நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மழைக்கு மழை நீர் சேகரிப்பு சொல்லக்கூடிய பாருங்க, அந்த கொட்டியில விட்டோம்னு வச்சுக்கலாம், பிற்காலத்தில் வரக்கூடிய சங்கதிகளுக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் என்பது வாரியங்காவல் குழந்தைநாயகம் கருத்து. வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அடுத்த நேரத்தில் விடை விடுறோமா. நன்றி.
1: இன்றைய நேரம் பார்த்தீங்கன்னா, மழைக்கால முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் அருமையாக வளம் வந்துட்டுருக்கு. ஆமாங்க, மழை காலத்திற்கு முன்பாக வீட்டின் கூரை, மின்கம்பிகள், மின் சாதனங்கள், கதவு, ஜன்னல்கள் ஆகியவற்றெல்லாமே சரி பார்த்து அதில் பழுது எதுவும் இருந்தது அப்படின்னு வச்சிங்களேன், உடனடியாக சரியும் செய்யணுமாங்க. மழை நீர் செல்லும் கால்வாய்கள், கழிவு

நுண்ணுயிர் வாகனங்கள் மற்றும் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் அடைப்புகள் இல்லாதபடி பராமரிப்பதும் ரொம்பவே அவசியம். தேங்கிய நீரில் கொசுக்கள் பெருகுவதால் டெங்கு மலேரியா போன்ற நோய்களை தடுக்கும் வகையில் தண்ணீர் தேங்கக்கூடிய பாத்திரங்களை மூடி வைக்கணும் அல்லது அந்த இடத்தையே அகற்றணும், தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில்.

0: இன்றைய நேர் நேரம் மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: மதுரை
0: சொல்லுங்க.
1: நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமதி இக்பால் கண்ணாடி மாதிரிங்களா சார்? மேடம்
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லமாக இருக்கேன். போன நேர் விருப்பத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றியை தெரிவிக்கிறேன். போன 26-27
0: இப்போ நீங்கள் உங்கள் கருத்துக்களை இந்த தலைப்பை ஒட்டி பதிவு பண்ணுங்க சார்.
1: என்ன தலைப்பு சொல்லிக்கலாம்னா,
0: மழைக்கால முன்னேற்பாடுகள்.
1: மழைக்கால முன்னேற்பாடு, அதாவது நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து புரட்டாசி நடந்து முடிய போகுது, அடுத்த மாதம் ஜனவரி இது ஐப்பசி அதமாதிரி சொல்லுவாங்க. இந்த மழைக்கு வர்றது படி நம்ம முன்னேற்பாடாக கொஞ்சம், அதாவது வாய்க்காலெல்லாம் தூர் வரணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆற்றுலையும் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணுங்க. இந்த மழை பெஞ்சிட்டு அதில் இது அடுத்து ஏற்பட்டு ஊருக்கு உள்ள தண்ணி வந்துருக்குங்க. அதனால் சாக்கடையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அது மாதிரி மரங்கள்லாம், உயர்ந்த மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதான் கிளையெல்லாம் கழிச்சிடணும். ஏன்னா வேகமான காற்று வச்சா மரம் வீட்டில் வந்து வீடு சேதம் ஆயிடுங்க. அதனால நமக்கு மழைக்கு முன்னாடி முன்னேற்பாடாக இப்போ வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு ஊட்டை சுற்றி தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடணும். கொசு மூலமாக தான் நிறைய நோய் உற்பத்தி ஆகுது. சமீபத்தில் டெங்கு ஃபீவர் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. அதனால வீட்டை சுற்றி நீர் தேங்காத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும்
0: பார்த்துக்கணும்,
1: சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதனால வீட்டை சுற்றி செடி கொடியெல்லாம் அதிகமாக இருக்காமல், அதனால அடைச்சல் ஏற்படாத அளவுக்கு வீட்லேயும் நம்ம தேவையில்லாத பொருள்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடணும். வீடு நீட்டாக இருக்கணுங்க. அதுக்கு நல்ல சுகாதாரமான தண்ணியை குடிக்கணும். அதனால் நம்ம அது மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ள பின்பக்கம் வந்து தண்ணி இதாகிட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா தண்ணி, அதே ட்ராயர் மாதிரி அதை எடுத்து அதை அப்புறப்படுத்திடணும். அதே வீட்டை சுற்றி கொட்டாங்க வச்சு டயர் அதிலெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். அது மாதிரி சுத்தமான தண்ணியில் தான் அது டெங்கு கொசு உற்பத்தி ஆகும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த நல்ல தண்ணி தேங்குறதெல்லாம் நம்ம பார்த்து பராமரிச்சுங்க. நம்ம மழைக்காலத்தை வந்து சுத்தமாக நம்ம எதிர்கொள்ளலாமா?
0: கண்டிப்பாக சார், நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. குடிநீரை காய்ச்சி அல்லது முறையாக சுத்திகரித்து அருந்துவது நல்லது. சாலையோர உணவுகளை தவிர்ப்பது, கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வது போன்ற பழக்கங்கள் மழைக்கால நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஆரம்ப இப்போ ஒரு அவசர நிலை அப்படின்னு வந்தீங்களா, முதலுதவி பெட்டி, மின்விளக்கு, கூடுதல் பேட்டரிகள், குடிநீர், உலர் உணவுப் பொருட்கள், தேவையான மருந்துகள் மற்றும் முக்கியமான தொலைபேசி எண்கள் ஆகியவற்றையும் தயாராக வைத்திருப்பது ரொம்பவே அவசியங்க. இப்போ மழைக்கால முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் கருத்தை பதிவு செய்யக்கூடியவரை நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா.
2: அதாவது நம்ம ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கணும். அந்த பாதுகாப்பை வந்து பாடல் வரிகளா சொன்னான்னு தேவலன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா.

0: சூப்பர்மா, சூப்பர். ஒரு இசையோட ஒரு விஷயம் நம்மள வந்து சேரும் போது இன்னும் நமக்கு மறக்காது இல்லீங்களா?
1: ஆமாங்கம்மா, அந்த நெகிழ் வகைகள் தாங்கம்மா எல்லா பக்கமுமே அதிகமான அந்த வெள்ளங்களை எல்லாம் ஏற்படுத்துறது, அடைப்புகளை ஏற்படுத்துறது, சாக்கடைகள் அடைச்சிச்சுன்னா அந்த மேலே தண்ணி மேலே போறதுமே அதனாலதான். மழை பெய்யும் போது நம்ம நெகிழ் பைகளை அதிகமா சாக்கடைகளை தூக்கி எரியாம இருக்கணும், கட்டி கட்டி மூட்டைகளை தூக்கி குப்பைகளை போடாம இருக்கணும். ஆத்துலயே தண்ணி வரும்போது வெள்ளம் வரும்போது அதுகதாம்மா மிதக்குது அதிகமா. அதாவது இயற்கைகளை விட செயற்கைகள் அதிகமாகி இன்னைக்கு நெகிழி பைகள் இருக்கிற ஆபீஸையே மூடணும்னு சொல்லுவேனா, எனக்கு அவ்வளவு ஒரு கோபம். நெகிழி பைகளை ஏன் இவ்வளவு அதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணுங்கம்மா வெளிநாடுங்க மாதிரி? நம்ம நாட்டுல சட்டங்கள் கடுமையா இல்ல, அந்த நெகிழி பை நிரம்ப உபயோகிக்க கூடாது, அதை அடியோட நிறுத்தணும், அதுக்கு பயன் போட்டாலும் அது சரியான முறையில செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஆடு மாடுகள்லாம் அந்த நெகிழி பையை சாப்பிட்டு உயிர் இழக்கும் பெருவாயில இருக்குங்க. அதனால மழை பெய்யும் போது நம்ம ரொம்ப கவனமா எதையுமே தூக்கி எறியாம நல்லா பாதுகாப்பா இருந்துக்கிறணும். அதே மாதிரி மழை வெள்ளம் வருங்கிறதுக்கு முன்னாடி நல்ல சிலிண்டர் கூட ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறனும், கூடுதலா அடி சிலிண்டர் வாங்கி வச்சுக்கிறனும், தீப்பெட்டிகளை தயார் நிலையில வச்சுக்கிறனும், மெழுகு திரிகளை நிறைய வாங்கி வச்சுக்கிறனும். கரண்ட் கரண்ட் போயிருச்சுன்னா பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால எல்லா வகையிலயும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான பொருட்களையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன், கூடுதலா
0: முன்னேற்பாடோடய
1: வாங்கி வச்சுக்கிறேன். ஆமா, காய்கறிகளும் கொஞ்சம் கூடுதலா கிழங்கு வகைகளை வாங்கி வெளியில போட்டு வச்சோம்னா அது பாட்டு கிடக்கும். அப்புறம் கஞ்சி கூட ஒரு வச்சு குடிக்கலாம். அது அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, மழை பெய்யுது வெள்ளம் வருதுன்னு கவலைப்படாதீ, அரிசிய பானைகளை வச்சுக்கோங்க, அடுப்பு இருக்கிய விறகுகளை வச்சுக்கோங்கன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது ரெண்டும் இருந்தா அப்படி கஞ்சியை காட்டி குடிச்சு உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்ப சிலிண்டர்களை கூட கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பாதுகாப்புகளை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியான ஒரு வாழ்வு வாழலாங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
0: வரம் நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: இளமாங்கம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படின்ட்டு ஒரு பழமொழியா இருக்கு, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்பல மழைக்காலம் வரும்போது நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும்ட்டு அது எல்லாருக்கும் தெரியும். மழை வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விறகு எடுத்து முன்னெச்சரிக்கையா எடுத்து வச்சிருக்கணும். மழை முன்னாடி இந்த மாசத்துல மழை வரும் எப்படியா இருந்தாலும் அப்படின்ட்டு முன்னாடியே விறகு மற்றபடி எது எது தேவையோ நம்மளுக்கு தேவையானதை எடுத்து பாதுகாப்பு பண்ணிக்கணும். அதே போல வந்து தேங்காய் ஓடுகள்லாம் தண்ணி தேங்காம பாத்துக்கணும். இந்த மாவு உருப்புறாங்கல்ல அந்த கல்லுங்கள்லாம் தண்ணி தேங்காம பாத்துக்கணும். அதே போல இப்ப வந்து பிளாஸ்டிக் கப்ல வந்து தேநீர் தராங்க, அதை வந்து குடிச்சிட்டு அப்படியே கலாசுறாங்க. அது அதுலயும் தண்ணி மழை தண்ணீர் தேங்குது. அதுல அதான் சுத்தமான தண்ணியில் தான் கொசு உற்பத்தி ஆகுது. இதான் இதனால மலேரியா சிக்கன் அப்புறம் இதோ நோய் உற்பத்தி பரவி வருது. அப்புறம் இந்த மழை காலத்துல தான் மேடம் ஜுரம் அதிகமாக இருக்குது. இதுக்கு தற்சம் நம்ம வெள்ள நிறுவனத்துக்கோசம் நம்ம அரசாங்கம் வந்து முன் ஏற்பாடு இதுவும் நிறைய செஞ்சு வச்சிருக்கு. மற்ற நேயர்களுக்கும் எனக்கு வழிவிடணும் மேடம். எனக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்களுக்கு பரிமாறிக்கிறேன்.
0: சிறப்பான கருத்து, நன்றிங்க. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம், உடையார்பாளையம் மகிம்.
0: சொல்லுங்க சார்.
3: மழைக்கால முன்னேற்பாடுங்களா?
0: ஆமாங்க.
3: சாலை ஓரங்கள்ல மரம் வச்சிருந்தோம்னு வச்சீங்களேன், அந்த கிளைகளை கழிச்சு விடலாம். அதே மாதிரி மின்சார சாதனங்கள் வந்து எர்த்தடிக்காத வகையில சரி செஞ்சுக்கலாம். வீடுகள்ல வந்து தண்ணீர் ஒழுகாம கூரைய மேய்ஞ்சிக்கலாம். மழை நீர் தேங்காதவாறு வீட்டை சுத்தி சரி பண்ணிக்கணும். நீர்வழி பாதைகள்ல எந்த விறகு அந்த மாதிரி ஜாமான்கள் எல்லாம் போட்டு வைக்க கூடாது, ஏன்னா தண்ணீர் வந்து தடையின்றி செல்ல வழி வகுக்கலாம். அதே மாதிரி மழைக்காலங்கள்ல எந்நேரத்திலயும் மண்ணெண்ண கையிருப்பு வச்சுக்கணும் மேடம்.
0: அவசியம்.
3: அதான் மேடம்,
0: இதெல்லாம் உங்க முன்னேற்பாடா நம்ம எடுத்துக்கலாம்.
3: சொல்லுங்க. கண்டிப்பா.

0: கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும்.
1: நன்றிங்க சார். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கப்படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் உள்ளூர் நிர்வாகத்தின் எச்சரிக்கைகளை கவனித்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் வழிகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். மழை அல்லது வெள்ள நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மின் கம்பிகள், மின் சாதனங்கள் மற்றும் திறந்த மின்சார இணைப்புகளை நம்ம தொடவே கூடாதுங்க. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும். ஒரு பாடலுக்கு பிறகு நேயர்களோடு இணைந்து பேசுவோம். மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இன்றைய நேயர் நேரத்தில்

ஆமாங்க, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். நேயர்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04133 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 2275240 அல்லது 2275250 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் பயணம் மேற்கொள்ளும் போது வானிலை அறிவிப்புகளையும் சாலை நிலவரங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் மற்றும் மழை பாதுகாப்பு உடைகளை பயன்படுத்துவது ரொம்பவே அவசியம். மழை நீர் தேங்கிய சாலைகளில் பள்ளங்கள், திறந்த கால்வாய்கள் அல்லது அறுந்த மின்கம்பிகள் இருக்கக்கூடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும். வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து முன்னால் செல்லும் வாகனங்களுடன் போதிய இடைவெளியை பராமரிக்க வேண்டும். மழைக்காலத்தில் வீட்டில் உள்ள அனைவரின் உடல்நலத்தையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.

0: மழைக்கால முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேயர் நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மீரநல்லூர் கருணாநிதி.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மழைக்காலங்களில் நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கணுமா?
0: ஆ சொல்லுங்க சார்.
1: இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த டயரு சிரட்டை இதெல்லாம் கிடக்கும். அதை என்ன பண்ணணும், பேரூராட்சி நகராட்சியோ அவங்க கிராம பஞ்சாயத்தோ அவங்க வண்டி வரும், அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் பதவி கொசு தங்காது. அந்த டயரு சிரட்டையில் மழை நீர் நின்றுச்சுன்னா அந்த கொசு வந்து உற்பத்தி ஆகி அந்த டெங்கு காய்ச்சல்லாம் வர காரணம் இல்லை. அது வந்து ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க வீட்டில் அதை செய்யணுமா, அப்போ தான் நம்ம வந்து வெளிப்புறத்துக்கு போகலாம். வெளிப்புறத்து இப்போ ஒரு டயர் கடை வச்சிருக்கவரோ இல்லைன்னா ஒரு சலூன் கடை வச்சிருக்கவரோனா ஒரு பஞ்சருப்பு கடை ஒட்டுதவங்களோ அதையுமே அந்த பலசர கடை வச்சிருக்கோம். எல்லாருமே மழைக்காலங்களில் அந்த குப்பையை வந்து அது ஒரு பையில வச்சு சாக்கு பையில வச்சு அவங்க வண்டியை வந்தால் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன்னா அவங்க பாட்டில் இப்போ நான் எங்கள் தமிழ்நாடை பற்றி எங்கள் மாவட்டத்தை பற்றி நான் எங்கள் ஊரை பற்றி தான் சொல்லுவேன். நான் டெய்லி நான் தாமிரபரணி கரையோரம் டெய்லி கடக்க வேண்டி இருக்குது, சில சாலைகளில் கடக்க வேண்டி இருக்குது. சீட்டு வண்டி பைக்கு கார் சீட்டு கவருக்கு அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படி மூடையோட போட்டு விட்டு போயிருந்தாங்க. பஞ்சாயத்து நிர்வாகமுமே அந்த வண்டிகள் வந்து அது வந்து பாதுகாக்கணும்னு அது துப்புரப்ப தனித்தனியாக பிரிக்கணும்னு எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் பஞ்சாயத்து நிர்வாகமுமே அங்கே வச்சு ஆலை ரோட்டில் தட்டி விட்டுட்டு தான் போகிறாங்க. அதனால அந்த டெங்கு காட்சிகள் இப்போ நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏரி குளங்கள் பக்கத்தில் மழை வருதுன்னா அந்த தாமிரபரணி கரையோரமெல்லாம் முன்கூட்டியே வந்து தக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தாமிரபரணி கரையோரம் இருக்கவங்க வந்து உடனே முன்கூட்டியே அதை நடவடிக்கை எடுத்து வெளியே துத்துற வரணும். அது வந்த வெள்ளம் வந்த பிறகு நாங்கள் இப்போ 23 இந்த வெள்ளம் வந்த பிறகுவே ஒரு இடத்துல தண்ணிக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. தீய பயிர் சர்வீஸ் வந்து காப்பாத்துறதுக்கு போச்சு. அதில் வந்து என்னோட மாப்பிள்ள தான் ஒன்றாவே அந்த இடம் தெரியலன்னு என் மாப்பிள்ளையே தான் போட்டில் கூட்டிகிட்டு போய் வந்து மீட்டை எடுத்து கொண்டு வந்தாங்க. அதனால் மழைக்காலங்களில் வந்து முன்கூட்டியே வந்து எல்லா எச்சரிக்கையும் நம்ம பொதுமக்கள் வந்து அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த குப்பைகளை வந்து நம்ம அங்கங்கே தட்டாமல் அந்த பஞ்சாயத்து வண்டிகளிட கொடுத்தாச்சுன்னா இந்த டெங்கு காய்ச்சல் வர்றது வந்து தவிர்க்கலாமா? அதே மாதிரி அந்த டெங்கு பணியாளர்கள் வீடு வீடாக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். வீட்டில் வந்து அவங்க வந்து பார்க்க வராங்கன்னா உங்களுக்கு தான் நல்லதுக்கு பார்க்க வராங்க. அவங்கள வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அந்த அதை தண்ணியை திறக்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதுமா? ஏன்னா அந்த நல்ல தண்ணியில் தான் கொசுவே உற்பத்தி ஆகுது. அந்த தண்ணியை வந்து ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. அப்போ அந்த தண்ணியை வந்து திறவுட்டு வேறு தண்ணி மாற்றிக்கிடலாம். சில ஊருக்குள்ள தண்ணி தட்டுப்பாடு இருக்கிற தண்ணியை அது பாதுகாப்போடு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்லுதாங்களோ அந்த சுகாதார ஆய்வாளர்கள் அந்த டெங்கு பணியாளர்கள் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா டெங்குல இருந்து மீளலாம், மழைக்காலங்களில் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க சார். மழைக்கால முன்னேற்பாடுகளில் ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கணும் இல்லைங்களாங்க. தண்ணீர் தேங்குதல், கொசுக்கள் பெருகுதல், குடிநீர் மாசுபடுதல் போன்றவற்றால் கூட பல்வேறு நோய்கள் பரவுது. காய்ச்சி ஆற வைத்த அல்லது பாதுகாப்பான குடிநீரை பருக வேண்டும். உணவுப் பொருட்களை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் தேங்கும் பாத்திரங்கள், பழைய டயர்கள், தேங்காய் ஓடுகள் போன்றவற்றை அகற்ற வேண்டும். கொசுவலை பயன்படுத்துதல், கதவு மற்றும் ஜன்னல்களில் கொசு நுழையாத தடுப்புகளை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையும் பெறுவது நல்லது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: புதுவையிலிருந்து ஆசைத்தம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: லைவ்ல இருக்குமா மேடம்?
0: ஆமா சார், சொல்லுங்க சார்.
2: மேடம், இப்ப மழை நீர் பற்றிய இதுதானே இப்போ?
0: மழைக்கால முன்னேற்பாடுகள்.
2: முன்னேற்பாடுகள்,
0: ஆமாங்க.
2: அதாவது 2 முன்னாடி இங்க நம்ம ரெய்மா நகர் பகுதியில் இருக்கேன். 2 முன்னாடி பாத்தீங்கன்னா மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சு. அப்போ என்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் மூழ்கு முன்னாடி வந்து இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா மேல இப்போ டாக்குமெண்ட்ஸ், பசங்களுடைய சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து லேப்டில் எடுத்து வச்சுற மாதிரி முன்னேற்பாடு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் தண்ணி வந்துன்னா எப்படி மேல தூக்கி வச்சிடணும் அப்படின்றதெல்லாம் முன்னேற்பாடு பண்ணிக்கிறோம். முதல் மேடம் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மேல் மாடி ஓப்பன் டெரஸ், அது வந்து தண்ணி குப்பைகள் நடக்கும் கூட்டி வாரி வாய்க்கால்லாம் அடைக்காம பண்ணணும். அந்த தண்ணி வந்து மேல அடைச்சிச்சுன்னா நம்ம தளத்தை வீண் பண்ணிடும். அடுத்து வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஒரு குழுவா சேர்ந்து அந்த நகர்ப்புறத்துல

0: குழுவாசி வந்து வாய்க்கால் இருக்குல்ல, வாய்க்கால் அது வந்து நம் பகுதிக்கு அப்பால் எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால போக முடியுமோ போய் எங்கெங்கெல்லாம் குப்பைகள் சேரும், எப்படி வாய்க்கால் அடைப்போம் என்பதை கண்டறிந்து சுத்தம் செய்ய வேண்டும், நகராட்சிக்கு தெரிவிக்க வேண்டும். இது வந்து நாம ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குழுவா சேர்ந்து, அது தவறு இல்லை. பொதுப்பணியே நம்ம செய்வது இன்னும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா, அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேன் ஹோல் திறந்து வச்சுக்கிறாங்க. மழை நேரத்துல மேன் ஹோல் தெரிஞ்சிருந்தா தயவு செய்து இதை வந்து நீங்க அரசாங்கத்துக்கு செய்யணுமே அதை மூடுறதுக்கு பாய்க்கணும். ஏன்னா தண்ணி மழை காலத்துல செய்யும்போது வாகனங்கள்ல வந்து டப்புனு நம்ம போய் நம்மளே விழுந்துடுறோம் இல்லையா. இது இது ஏகப்பட்ட இடத்துல எதையாவது ஒண்ணு அடைக்கிறதே வாய்க்கால் அடைப்புக்காக மேனுவல் திறக்கிறாங்க, ஆனா அது சரியா மூடாம விட்டுறாங்க மழை காலத்துல. இது இந்த லாஸ்பேட்டை பகுதிகளில் இது அடிக்கடி நடக்குது, அங்க நிறைய பள்ளங்கள் இருக்கு. நாங்களே வந்து ரெண்டு முறை அந்த பக்கம் போகும்போது அந்த பள்ளத்துல குழியில விழுந்துட்டோம் மழை. அதெல்லாம் கண்டறிந்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் நம்ம பொது சேவையா செய்யணும். அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா அலர்ட்டா இருக்கணும். ஏதாவது இப்ப அந்த சொல்றாங்க மழை வருதுன்னு சொல்லணும், அப்ப நம்ம எப்படி செய்யணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாமா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வைக்கலாமா, அப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணணும். அதாவது முன்னேற்பாடு என்பதுதான் வருமுன் காப்பது என்பது ரொம்ப எளிது. வந்த பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதை அதையும் நனைஞ்சு போச்சுன்னு கஷ்டப்படுறது, வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. இதுவரை பேசியவர்கள் சொன்னதையும் கடைப்பிடிக்கணும், மேடம் நீங்கள் சொல்றதையும் கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்கணும். நான் டெய்லி கேட்போம் மேடம். நான் இதை
1: அப்படிங்களா சார், தகுந்த முன்னேற்பாடோட மழை காலத்தை நம்ம வரவேற்கணும் இல்லைங்களா சார்?
0: ஆமாம் மேடம்.
1: நன்றிங்க சார். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய அறிவிப்பாளருக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். எங்கிருந்து?
2: தற்போது இந்திரா நகர்லிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மா கலையரசு நெல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு
1: தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள்.
2: மழை எப்போ வரும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடுகளோடையும் நாங்கள் இருக்கிறோம். அந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான் மழை காலங்களில் வரக்கூடிய நோய்களுடைய தாக்கத்துல இருந்து நம்ம தற்காத்துக்க முடியும். இந்த மழை காலம்னு சொல்ற நேரங்கள்ல ஒன்னு ரெண்டு பேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து ஒட்டு மொத்தமாக நமக்கு நோயினுடைய இடையூறுகளை கொடுத்துருது. அப்படி நோய்களை கொடுத்துரு நேரங்களில் நம்ம மருத்துவம் அது சார்ந்த செலவு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமங்களை அனுபவிக்கிறோம். அதுவும் குழந்தைகளுக்கு அந்த மழை வர நோயின்னு சொல்லுகிற போது சொல்லணும் துயரங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம அழிச்சுங்கிற குடும்பம் தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வார்களா நம்ம பாதுகாத்துட்டோம்னா மழை காலங்களை நம்ம மிக சாதாரணமா எதிர்கொண்டு போயிடலாம். இன்னமும் இன்னமும் நிறைய இடங்கள்ல அந்த அலட்சியம் அப்படிங்கிற விஷயம்தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. மழை பருவத்திற்கான அடையாளங்கள் நல்லா தெரியும். அப்ப கூட நம்ம பொருட்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட பெரும்பாலான பேருக்கு இருக்காது. வயல்வெளியில ஏன்னா காயை போட்டிருப்பாங்க, துணிகள் காய போட்டிருப்பாங்க, மழை வந்ததுக்கான நேரம் அதுக்குள்ள அது இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. மழை வந்ததுக்கு முன்னாடி இந்த தொடு கைபேசி சொத்தான் கைபேசி இருக்குது, அது நினைஞ்சுன்னா செயலந்து போயிடும். அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு வந்து சின்னதா ஒரு நிகழ்வுரை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் இல்லாம இருப்பாங்க. ஏன் வானொலி பெட்டி கூட மழையில் நினைஞ்சுன்னா செயலந்து போயிடும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயத்திலயும் நம்ம முன்னேற்பாடல்கள் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம மழை காலங்களில் வரக்கூடிய நோய்கள் இருந்து தற்காத்துக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம பொருட்களையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
1: நிச்சயமா சார்.
2: என்ன பொருட்கள் அதாவது எப்பயுமே நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட தான் இருப்பேன். இப்ப கூட நான் ஒரு நெகிழ்வு ஒண்ணு சின்னதா ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது
1: முன்னேற்பாடோட.
2: அப்ப ஆமா திடீர்னு மழை வந்து சொன்னா நனைஞ்சு போச்சு சொன்னா செயல் இருந்து போச்சுன்னு அப்புறம் கடைக்கு போனோம்னா ஒரு 300-400 செலவாகுது. அதுக்கு என்ன கால நேரம் இடைவெளியில இருக்கல்ல. அதனால மழை காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் ரெண்டு காலங்களிலுமே நாம எப்பயுமே ஒரு அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம நம்ம பாதுகாத்துக்க முடியவே தவறையும் அலட்சியம்ங்கிறது குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும்.
1: நிச்சயமா சார்.
2: ஏன்னா அனுபவம் தான் நமக்கு நிறைய படிப்புகளை சொல்லிக் கொடுக்குது. இந்த அனுபவங்களை படிச்சு கூட ஒரு சிலர் வந்து

0: பாத்துக்கலாம், ஒன்னாவது ஒன்னாவது எடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னாக்க தந்த கடைங்களை கொட்டுருவாங்க, அந்த கழிவு நீரை வந்து அதை தெருவுல திருப்பி விட்டுருவாங்க. அது நோயினுடைய கொசு தொல்லையில எவ்வளவு தொல்லைகள் அனுபவிக்கின்றிருக்கும். ஒன்னு ரெண்டு பேர் செய்யக்கூடிய தவறு ஒட்டு மொத்தமா நிறைய பேருக்கு இடையூறு கொடுத்துருக்கிறதுனால எல்லா காலத்திலுமே ரொம்ப விழிப்புணர்வாக நம்ம மாறணும். இதுக்கு வானொலி கூட நிறைய செய்திகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது கவனத்தில் எடுத்துட்டாலும் காது கேட்டாலும் நல்ல ஒரு மனமாற்ற வருமானம் எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
1: நன்றிங்க சனீஸ்வரன் கலந்துட்டதுக்கு. நேர்களோடு தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

11:52 மீண்டும் இணைகிறோம் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியோடு. மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பில், மழை நீர் சேகரிப்பு முறைகளை பயன்படுத்துவது நீர்வளத்தை பாதுகாக்க உதவும், ஆனால் சேமிக்கப்படும் நீர் சுத்தமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், வீட்டை சுற்றியுள்ள மரக்கிளைகள் தளர்வான கூரை தகடுகள் போன்றவை பலத்த காற்றில் விழும் அபாயம் உள்ளதா என்பதையும் முன்கூட்டியே பரிசோதிக்க வேண்டும், அவசர நிலை ஏற்பட்டால் பதட்டமடையாமல் குடும்பத்தினருடன் முன்கூட்டியே வகுத்துள்ள பாதுகாப்பு திட்டத்தை பின்பற்ற வேண்டும். அன்பர்களே, மழையை ரசிப்பது மட்டுமல்ல மழைக்காலத்தில் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்வதும் மிக முக்கியம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மழைக்காலத்தை அச்சமின்றி மகிழ்ச்சியோடு கடந்து செல்லலாம். முன்னெச்சரிக்கை என்பது ஒரு சிறிய முயற்சி, அது தருவது மிகப்பெரிய பாதுகாப்பு. மழை பொழியட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், பாதுகாப்பு நம் வாழ்வில் நிலைக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி கூறி உங்களிடமிருந்து வரும் பாடலோடு விடைபெறும் இந்நிகழ்ச்சி மழைக்கால முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பில் வலம் வந்த இன்றைய நேயர் நேரம்.

0: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:21. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: காலையில் இஞ்சு, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குலாவி நடப்பானே.
3: என்ன விமலா, ஏதோ சித்தர் பாட்டு போல இருக்கு.
2: ஆமா கோபி, கடுக்காய்னு ஒரு காயே, அதை பத்தி படிக்கும் போது இந்த பாட்டு அதுல இருந்துச்சு.
3: ஓ, கடுக்காய

0: பத்தியா, ஈனாத மாட்டுக்கு ஒரு கடுக்காய், இளம் பிள்ளைத்தாச்சிக்கு ஏழு கடுக்காய். இந்த பழமொழியும் கடுக்காயோட பெருமையை சொல்றது தான்.
1: ஓஹோ கோபி, உடல் மனம் ஆன்மாவை தூய்மை செய்யும் வல்லமே கடுக்காய்க்கு இருக்கு அப்படின்னுட்டோ தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்ப தோன்றின அமிர்தத்துக்கு ஒப்பானது கடுக்காய் அப்படின்னுட்டோம் திருமூலர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த புத்தகத்துல இருக்கு கோபி.
0: கடுக்காய் மரம் 4000 ஆண்டுகள் பழமையானது. புராணங்களிலும் இம்மரத்தை பத்தி குறிப்புகள் உள்ளன. இதன் தாயகம் இந்தியா தான். இதில் ஒரு சுவையான செய்தி என்னன்னா, தேவலோகத்தில் இந்திரன் அமிர்தத்தை அருந்தும் போது ஒரு துளி அமிர்தம் சிந்தியதாம். அத்துளி பூமியில் விழுந்து கடுக்காய் மரமாக உருவெடுத்தது என புராணம் கூறுகிறது.
1: கோபி, இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு?
0: அந்த விவாதம் நமக்கு வேண்டாம். ஆனா கடுக்காயின் மகத்துவத்தை எடுத்துரைக்க இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா?
1: ஓஹோ, அப்படின்னா மிடுக்காய் வாழ கடுக்காய், சரியா?
0: என்ன இப்படி சொல்லிட்டவங்களா? உண்மையிலேயே கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம். ஒரு சித்தர் பாடல் சொல்றேன். கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண் நீ, கடுக்காய் நோய் ஓட்டி உடல் தேற்றும் உற்ற அன்னையே, சுவைகள் ஊட்டி உடல் தேற்றும் உவந்து. அதாவது கடுக்காயும் தாயும் கருத்தில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண் நீ அப்படிங்கிறது இந்த பாடல்.
1: நான் ஒத்துக்க மாட்டேன் கோபி. அதேபடி பெத்த தாயை விட கடுக்காய் மேலானதாகும்.
0: விமலா, பெத்த தாயானவள் தன் பிள்ளை மேல் உள்ள பாச மிகுதியால் கண்ட உணவுகளையும் வகை வகையாய் செய்து கொடுத்து வயிற்றை கெடுத்து விடுவாள். ஆனால் கடுக்காயோ வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது.
1: கோபி கோபி, நீ சொல்றதை கேக்குறப்ப அந்த கடுக்காய் மரங்களை போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு.
0: அதனால என்ன, உலகின் சிறந்த கடுக்காய்கள் விளையும் பகுதிக்கே உன்னை அழைச்சிட்டு போறேன்.
1: உலகின் சிறந்த கடுக்காய் விளையும் பகுதியா? அது எங்க இருக்கு?
0: இந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு அருகில கல்வராயன் மலையில தான் உலகின் மிகச்சிறந்த கடுக்காய்கள் விளைவதாக சொல்லப்படுது.
1: கோபி, இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இப்பவே கிளம்பலாமா?
0: சரி விமலா, எனக்கும் ரொம்ப நாளா கல்வராயன் மலைக்கு திரும்பவும் போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கே நாம போகலாம். கார் கூட ரெடியா தான் இருக்கு.
1: ஓகே கோபி, கிளம்பலாம்.

0: கோபி, இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்?
1: கல்வராயன் மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம்.
0: அச்சச்சோ, வந்த வழியெல்லாம் பார்க்காம விட்டுட்டனே.
1: விமலா, கார்ல ஏறின, கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிட்ட. சரி, எழுப்ப வேணாம்னு நானும் விட்டுட்டேன்.
0: ஓ சாரி கோபி. சரி, நாம எந்தெந்த ஊர் வழியா வந்தோம்?
1: ஓ, அதை கேக்குறியா? பாண்டிச்சேரில இருந்து கிளம்பி விழுப்புரம் வந்து, பிறகு உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி வந்து, அப்புறம் கச்சிராப்பாளையம் வழியா கல்வராயன் மலை மேல இப்ப ஏறிக்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, மலையடிவாரத்துல கோமுகி அணை இருந்திருக்குமே, என்ன எழுப்பியிருக்க கூடாதா?
1: விமலா, அணையில தண்ணி இல்லை, அதனால அங்க சுற்றுலா பயணிகள் அதிகம் இல்லை, அதனாலதான் உன்னையும் நான் எழுப்பல.
0: சரி கோபி, இப்ப எந்த இடத்துல நாம இருக்கோம்?
1: இதோ அதோ பாரு, இந்த இடம்தான் பெரியார் அருவி. மழை காலத்துல முழு அருவியா பார்க்கலாம். இப்ப கொஞ்சோண்டு தண்ணி வருது, பாக்குறியா?
0: ஆமா, தண்ணி கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. சரி கோபி, நீ காரெல்லாம் நிறுத்தாத, நம்ம போயிட்டே இருக்கலாம். ரெண்டு பக்கமும் நிலத்தை சீர் பண்ணி விவசாய நிலங்களா மாத்திருக்காங்க இல்ல?
1: ஆமா ஆமா, முன்னாடி எல்லாம் சிறுதானிய பயிர்கள் அதிகமா பயிரிடுவாங்க இந்த மலைவாழ் மக்கள். இப்ப நெல், காய்கறி, மரவள்ளி அப்படின்னு மாறிட்டாங்க. தேனும் தினைமாவும் சாப்பிட்டவங்க இப்ப நம்மள மாதிரி அரிசி சோறு சாப்பிடுறாங்க.
0: கோபி, இந்த பெரியார் அருவி மட்டும்தான் இங்க இருக்கா? வேற அருவிகளே இந்த மலையில இல்லையா?
1: மேகம்னு ஒரு அருவி இருக்கு, மேகத்தை தொடர மாதிரி உயரமான இடத்துல இருக்கிறதால இந்த பெயரு. அங்கிருந்துதான் கோமுகி நதி பிறக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் பன்னியப்பாடி அருவின்னு ஒரு அருவி இருக்கு. இது போக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி படகு குழாம் ஒன்றும் இருக்குது.
0: ஓ, இந்த கல்வராயன் மலையோட உயரம்

0: மலைகளின் வடப்பகுதியை பார்த்தோம்னா சின்ன கல்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. சுமார் 2700 அடி உயரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென்பகுதி பெரிய கல்வராயன் மலை, இது சராசரியா 4000 அடி உயரம் கொண்டது.
1: கோபி, இந்த மலையில வசிக்கிறவங்க எல்லாருமே மலைவாழ் மக்கள் மட்டும்தானா?
0: 98% பேர் மலைவாழ் பழங்குடி இனத்தவர். மலை முழுவதும் 152 கிராமங்கள் இருப்பதாகவும் இன்னும் தங்களுடைய மரபு வழி சடங்குகளை விடாமல் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது.
1: ஓஹோ, மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் கடுக்காய் மரங்களை காணுமே.
0: காடுகளை விவசாய நிலங்களா மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்ப கடுக்காய் மரங்களை பார்க்கலன்னு சொல்றியே.
1: ஓ, விவசாய நிலங்களுக்கு நடுவுல அங்கங்க நிக்குதே, அதுதானே கடுக்காய் மரம்?
0: ஆமா அம்மலா, கடுக்காய் மரங்கள் இந்த கல்வராயன் மலைக்காட்டுல தானா வளருது. விதை எப்படி பரவி மலை முழுக்க முளைக்குதுன்னு தெரியல, ஆனா நிலத்தை சீர் செய்யறப்ப கடுக்காய் மரங்களை அப்படியே விட்டு விடுற பழக்கம் இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட இருக்குது.
1: நான் ஏதோ இந்த கடுக்காய் மரம் செடியாவோ இல்ல சின்ன மரமாவோ இருக்கும்னு பார்த்தேன், இவ்வளவு பெருசா இருக்கே இந்த கடுக்காய் மரம்.
0: என்ன இப்படி கேட்டுட்ட? இங்க உள்ளவங்க வீடுகள் கட்டுறதுக்கும் இந்த மரத்தை தான் பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஆனால் வனத்துறை மரங்களை வெட்ட அனுமதி கொடுக்கறதில்ல. இங்குள்ள வனத்துறையினர் விதை போட்டு கடுக்காய் மரங்களை வளர்க்கறதாவும் சொல்றாங்க.
1: அந்த காலத்துல இந்த கட்டடங்கள்லாம் உறுதியா இருக்க கடுக்காயை சேர்த்து கட்டினாங்களாமே, உண்மையா கோபி?
0: ஆமாங்களா, நல்ல ஒட்டுந்தன்மை உடையதால கடுக்காய சுண்ணாம்பு கலவையில பொடியா அரைச்சு பயன்படுத்தி இருக்காங்க.
1: ஓ சரி கோபி, இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்?
0: இந்த இடத்தோட பேரு கரியாலூர். முன்பு தென்னார்காடு மாவட்டமா இருந்தப்ப அப்போதைய மாவட்ட ஆட்சியர் பெயர்லயே இந்த ஊருக்கு கரியாலூர் அப்படின்னு வச்சிருக்காங்க.
1: ஆச்சரியமா இருக்கு கோபி. சரி சரி, அங்க வராங்களே அவங்க கிட்ட கடுக்காய பத்தி கேப்போமா?
0: உங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்டர் எடு, அவங்க பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்னம்மா இங்க வாங்க, உங்க பேரை சொல்லிட்டு கடுக்காய பத்தின உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் வந்து சாந்தி, எனக்கு சொந்த ஊர் வந்து இன்னாடு. வெள்ளிமலையிலேருந்து 13 கிலோமீட்டர். இன்னாடு வந்து கல்வராயன் மலையில் இருக்குது. இருக்கிறதுலே அதுதான் உயரமான இடம். பங்குனி மாதத்தில் வந்து தலைலாம் விழுந்து தலை கொட்டும். தலை கொட்டினோடனே துளிர் வரும்போதே பூவும் கூட சேர்ந்து வரும். பூ வந்துச்சுன்னா பூ கூட பிஞ்சு வரும். பிஞ்சு வந்துச்சுன்னா நிறைய காற்று அடிக்கும். காற்று அடிச்சுன்னா நிறைய பிஞ்சு கொட்டும். சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பிஞ்சு பொறுக்கிட்டு வந்து காய வைப்பாங்க. காய வச்சா வந்து அது வந்து கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், வெள்ளையெல்லாம் இருக்காது. அதுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டேஜில் வர்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இலையில் முருடுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வயிற்றால் போச்சுன்னா அந்த முருடு வந்து அரைச்சி தூள் பண்ணி வெள்ளாட்டு பாலில் வந்து கலந்து கொடுத்தா வயிற்றுப்போக்கு நின்றுடும். கடுக்காய் பிஞ்சு சாப்பிட்டா தோறானது, அதுவும் வந்து நல்லது. பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. கடுக்காய் பிஞ்சு வந்து ஊறுக்காய் போடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், இவங்க தான் சாப்பிட்ணுன்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தோக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கடுக்கை தான் தொழில். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது முதல்ல வீட்டில் பெரியவங்க சமைப்பாங்க. குழந்தைங்க ஒரு 5-6 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை போய் அந்த கடுக்கை பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எந்த பிள்ளையா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் கூட சரி, காட்டு வேலைக்கு போனாலும் சரி, காலையில் போய் கடுக்கை பொறுக்கிட்டு வந்து மூங்கில் கூட இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் பொறுக்கிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு அப்புறம் பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போவோம். ஆடு மேய்க்க போகிறவங்க ஆடுக்கு போவாங்க, காட்டு வேலை செய்ய போகிறாங்க காட்டு வேலைக்கு. அது வந்து ரெகுலராக வந்து எல்லாரும் தொழில் மாதிரி தான் முன்னாடி. வீட்டில் இருக்க கடுக்கா பொறுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கடுக்கா கொண்டு போய் போட்டால் தான் காசு, இல்லைன்னா காசு கேட்கல. ஒரு துணி வாங்கணும்னா கூட, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும்னா கூட, 10 மூட்டை கடுக்கா இருக்குதுன்னா அந்த கடுக்கா பணத்தில் தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அந்தமாரி தான் கல்யாணம் நடந்துருக்குது. 6 மாதமாக அந்த காய் பொறுக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லா விளைய வரைக்கும் விழு விழு டெய்லியும் போய் பொறுக்குவாங்க. புரட்டாசி மாதம் அது கடைசியாக அடிப்பாங்க, ஏன்னா நல்லா அது வந்து விளைஞ்சிடும். அப்போ அடித்து கொண்டு வந்து பாறையில் காய வச்சாதான் வந்து கலர் வந்து மாறாது, நல்லா கோல்டு கலரில் இருக்கும். அதுக்கு தான் விலை அதிகம். கலர் மாறி வச்சோன்னா விலை இருக்காது. இப்போ வந்து வீடு வீடாக கூட வந்து மரக்கா எடுத்துகிட்டு வந்து ஒரு மரக்கா இப்போ 100 ரூபா இல்லை 200 ரூபா இப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கிலோ கணக்கில் வாங்கிக்குவாங்க. ஒரு சாக்கில் ஒரு 25 கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு 10 கிலோ இருக்கிற மாதிரின்னா வெள்ளிமலை சந்தைக்கு போவாங்க. அங்கே வியாபாரி இருப்பாங்க, அவங்க கூட போட்டுட்டு அந்த சந்தையில் தேவையான பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் மற்ற பொருள் மண்ணெண்ணெய் கூட இப்போதான் கொண்டாந்து வீட்டில் இங்கே ரேஷன் கடையில் போடுவாங்க, அப்போல்லாம் சந்தையில் போய் தான் அந்த மண்ணெண்ணெய் கூட வாங்கிட்டு வருவாங்க.

0: அதுதான் வச்சு சமைப்பாங்க. விளக்கு தான் வச்சுக்குவாங்க, கரண்ட் வசதியெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து கடுக்க தான் தொழில். ஃபாரஸ்ட்காரங்கெல்லாம் விதை கடுக்க விதை போட்டு அவங்க கண்ணு கூட நடுறாங்க தான். அந்த மரம் வந்து இப்போ அருக்காள் கிழவன் அறுப்பாங்க, அருக்காள் பலகைக்கு ஈசோமம் விறகும் நல்லா எரியும். அந்த மரம் வந்து எல்லாத்துக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வயிற்றுப்போக்கு சாப்பிட்லாம், மஞ்சள் காமலை இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. பிஞ்சியாக இருக்கிறது ஊறுகாய் போடலாம். இப்போ மிஷினில் அரைச்சாக்கா அது டெய்லியும் பல்படியாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சிமெண்ட்டு கூட அந்த கடுக்காவும் போட்டு அரைச்சி சிமெண்டாகவும் பயன்படுத்துகிறாங்களாம். வீடு காங்கிரீட் போடும்போது இது வந்து உரலில் போட்டு நல்லா அடித்து அந்த சார் வந்து புழிஞ்சு கூட மேலே தெளித்து விட்டாங்கன்னா நல்லா கிரிப்பாகும்.
1: ஓ, இவ்வளவு செய்திகளை சொல்கிறாங்களே இவங்க. அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கலாம், படித்தவர் மாதிரி இருக்காரு. சார், ஒரு நிமிஷம், இங்கே விளையிற கடுக்காய் பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்களேன்.
2: வணக்கம், நான் மலரடியான் பேசுகிறேன். கடுக்காய் கல்வராயன் மலை வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தொங்கு தோட்டம், ஏழைகளுக்கான ஏற்காடு என்பார்கள். அதுபோலவே கல்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா மையமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த கல்வராயன் மலையிலே பல்வேறு விதமான மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள், எல்லா காய்கனிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பசுமையான காடுகளை நிறைந்த, மரங்களை நிறைந்த ஒரு மலைப்பகுதி இது. கிழக்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகின்ற இந்த மலையிலே கடுக்காய் மரங்கள் மிக அதிகமாக வளர்கிறது. இந்த கடுக்காய் இரவில் அது சாப்பிட்டு படுத்தால் நல்ல இரத்த ஓட்டம் பெருகி நரம்புகளுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது என்று இந்த மூலிகை பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட மூலிகை மருந்தான இந்த கடுக்காய் கல்வராயன் மலையில் கிடைக்கக்கூடிய கடுக்காய் மிகச்சிறந்த தரம் வாய்ந்தது என்று ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லா பச்சை மலை, வெள்ளிமலை, ஜவ்வாது மலை போன்ற பகுதிகளில் கடுக்காய் இருந்தால் கூட எல்லா கடுக்காயை விட மிகச்சிறந்த ஒரு கடுக்காய் என்பது கல்வராயன் மலை கடுக்காய் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான சான்றும் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடுக்காயை இங்கே சேகரிப்பவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார். அந்த வாழ்வாதாரமாகவே இங்கே விளைந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கடுக்காய் நடப்படுவதில்லை, கடுக்காய் வந்து தானாகவே முளைத்து காடுகளெல்லாம் நிறைய வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய கடுக்காய் மரங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதியில் உள்ள இந்நாடு, கரியாலூர், கொட்டப்புத்தூர், மணியார்பாளையம், மணியார்குண்டம், மாவடிப்பட்டு, குளத்திக்குன்றம் பகுதிகள் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கின்றன. சித்திரை வைகாட்சி மாதங்களில் தான் அது பூ பூத்து காய் காய்த்து நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அந்த நல்ல முற்றிய காய்கள் தானாகவே கீழே பூமியில் விழுகிறது. அதை பொறுக்கி எடுத்து அதை பக்குவமாக காய வைத்து சந்தையில் விற்கிறார்கள். அதை பல்வேறு சேலம் பகுதியான மக்கள் வந்து சந்தையில் வாங்கி கொண்டு சென்று அதை மருந்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்வராயன் மலை கடுக்காய் சிறந்தது என்று சொன்னால் கூட இங்கே அதற்கான வசதிகள், அதை வாங்கி அதை பக்குவப்படுத்தி மூலிகை மருந்தாக தயார்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இல்லாமல் இருந்தது. ஆனால் கரியாலூர் பகுதியிலே ஒரு ஆலை துவக்கினார்கள். அந்த ஆலை துவக்கி அந்த ஆலையை வந்து கடுக்காயை அரைத்து தூளாக்கி அதை விற்பனையும் செய்தார்கள். மிக அருமையாக இருந்தது. ஆனால் அதை சந்தைப்படுத்த முடியாமல், அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்த முடியாமல் அது நின்றுவிட்டது. இப்பொழுதும் அந்த கடுக்காய் ஆலைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை தொடர்ந்து அதை பயன்படுத்தினால் இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது கல்வராயன் மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த கடுக்காயை மிக அருமையாக பயன்படுத்தி நல்ல ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுத்தலாம். மக்கள் வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல மருந்து. இந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கடுக்காயை அவசியம் பாதுகாப்பாக வளர்த்து நிறைய இடங்களிலே அதை பயிர் செய்ய வேண்டும். இப்போ ஃபாரஸ்ட் என்று சமூக காடுகள் வளர்க்கிறார்கள். சமூக காடுகளிலே வேறு ஏதேதோ கன்றுகள் எல்லாம் நடப்படுகிறது. அந்த கன்றுகளோடு இந்த கடுக்காயையும் வளர்த்து அதையும் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்தால் இந்த மக்களுக்கு மிக அருமையான ஒரு நல்ல ஒரு வருவாய் கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு உடல் பேணுதல் சூழல் எல்லாம் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுக்காயை நாம் வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
3: விமலா, பக்கத்தில் நிற்கிறாங்களே அந்த அம்மா, அவங்கள்ட்டையும் கேட்கலாம்.
1: ஓகே கோபி, வா.
4: என் பேர் உண்ணாமலை, கல்லூரி மலையில் கரியலூரில் வசந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களை படிக்கிறது கூட அதிகமாக சொல்லலை. எங்களுக்கு தெரியும், காலையில் போட்டு வர சொல்லுவாங்க, கடுக்கடங்க போய் சின்ன சின்ன புட்டில் எடுத்துகிட்டு போய் கூட எடுத்துகிட்டு போய் மலை அந்த மலையெல்லாம் போய் பொறுக்கிட்டு 7-8 மணிக்கெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வேறு வேலைக்கோ களை வெட்டுறதுக்கோ கொத்துறதுக்கோ படிக்கிறதுக்கோ அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் பாறையில் காய வச்சோமோ நல்ல கலராக இருக்கும், கோல்டு கலராக இருக்கும், நல்லா இருக்கும் காயே. இந்த சின்ன சின்ன பொடிங்களுக்குன்னு வந்து விலை அதிகமாக சொல்லுவாங்க. கொஞ்சம் அதுவோட மீடியமாக இருக்கிறதுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் முத்துன காய்க்கு வேறு விலை சொல்லுவாங்க. நாங்கள் அந்த முருடன்றும் அதை தனியே எடுத்து வச்சோமோ அதுக்கு அதிகமாக காசு தருவாங்க. மழையும் பெய்ய மாட்டேங்குது, மரத்தில் இருக்கிற காயும் காய்க்க மாட்டேங்குது, வியாபாரிகளும் கரெக்டான காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க. காட்டு

0: விவசாயம் பண்ணாலும் அந்த அளவுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. இது தன்னால முளைக்கும், தன்னால அவங்கவுங்க காட்டில் இருக்கிறது அவங்கவுங்க மரம் அடிச்சு பொறிக்கி காய வச்சு பயன்படுத்தி வர வியாபாரிகிட்ட கொடுப்பாங்க. ஏதோ அதை வச்சு அப்படி இருக்கிறவங்க போல போட்டிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்னமோ கிடைக்குதா, சும்மா கிடைக்கிறோமா? ஏதோ பொறிக்கிட்டு வந்தால் 10 ரூபா கிடைக்கும் நீ செலவுக்கு, நாளைக்கு ஏதாவது உப்பு மிளகா வாங்கிக்கலாம், காய்கறி வாங்கிக்கலாம். அப்படிதான் இது வரைக்குமே நடந்துருக்குதா? கொஞ்சம் ஏதோ காய்கறி போடுறாங்க, நெல் நடுறாங்க, பயிர் போடுறாங்க, ஏதோ இருக்கிறத வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா பிரைவேட் வியாபாரி வருவார் போவார், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோதான் நமக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நமக்கு இவ்வளோ முதல் ஆகுன்றதை எடுப்பாங்க, இல்லைன்னா அப்புறம் விட்டுருவாங்க. அதுவங்க முடிஞ்சு இங்கேருந்து வெள்ளி மரத்துக்கு போய் போட்டால் தான் அதே ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா முடிஞ்சால் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக இப்போ அதிகபட்சமாக அதை கடுக்க கூட அதிகம் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்போ விட மாட்டாங்க, நல்ல கார்த்திகை மாதம் மோட மழையே பெஞ்சால் கூட அதை கொண்டு வந்து கீழே போட்டு கொட்டி உணர்த்தி பணலில் போட்டு மேலே போட்டு நெருப்பு போட்டு பிறகு கொண்டு வந்து அதை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காய வைக்குவாங்க. இப்போ அதை கொண்டு வந்தால் கூலிக்கு போனால் கூட 200 ரூபா கிடைக்கும், இதை கொண்டு வந்தால் 100 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற மாதிரி இப்போ அதுக்கு மவுசு குறையுது. ஏன்னா நம்ம இதை கஷ்டப்பட்டு மலையேறி கொண்டு வந்து அதை அடித்து பொறுக்கி ஒரு ஆள் கூலி 200 ரூபா 300 ரூபா கேட்குறாங்க, கீழே பொறுக்கிறவங்களுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை கூலி கொடுத்து அதை கொண்டு வந்து காய வச்சா அது என்ன வருது? அப்போ அந்த 500 ரூபா செலவு பண்ணுறோமோ அந்த காசே வர மாட்டேங்குதா? சரி கூட கலந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அதை இப்போ யாருமே எடுத்துக்கிறதில்ல.
1: அதோ ஒருத்தர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்டையும் நாம கேட்போம்.
2: ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல ஒரு 10 மரம் இருந்தா ஒரு 21000 ரூபா கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது சார்.
3: மற்ற மரங்களில் வந்து நிறையா பூக்க வைக்கிறதுக்கான தொழில்நுட்பம், காய் நிறையா பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் கடுக்காயை பொறுத்தளவுக்கு இயற்கையாக அது என்ன விளையுதோ அதுதானா, இல்லை வந்து நீங்கள் அது மாதிரி
2: அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க, அதே இயற்கையாக விளையிறது தான், எதுவுமே பண்ணுறதெல்லாம் இல்லை.
3: காய் எப்படி இருக்கும் பார்க்க?
2: சின்ன சின்ன பொடி பொடி காயாக தான் இருக்கும், நம்ம நரளிக்காய் மாரி தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்கும். அதோட சின்ன பொடி காயும் இருக்கும், கொஞ்சம் பெருங்காயும் இருக்கும், சும்மா வெள்ளை கலர் தான் இருக்கும். மஞ்சளும் பச்சையும் கொஞ்சம் காய் எப்படி விளையுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதை பதப்படுத்தி காய் வச்சு தான் நாங்கள் விற்போம். பச்சை காய் வாங்கினா வாங்க மாட்டாங்க யாரும். நாங்கள் காய் வச்சு நல்லா சலசலன்னு சலங்காய் மாதிரி பாடின மாதிரி அப்புறம் கொண்டு போய் கடையில் விற்போம்.
3: எப்படி பதப்படுத்துவீங்க?
2: அது காய் போடுறது அந்த மாதிரி வெயிலில், இல்லை இல்லை வெயிலேயே போடணும். நெவல் ஓட்டம் போட்டாங்களா காய் போய்ங்கிடும், கருப்பாகிடும், வெயிலில் போட்டுமா நல்லா வெள்ளையாகிடும்.
3: வெயிலில் மத்தியானம் 1 மணி 2 மணி
2: எப்போ வேணாலும் ராத்திரி பகலாம் வெளியே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய் வரைக்கும் அப்புறம் எடுத்து நம்ம கொண்டு போய் போட்டுடலாம்.
3: காஞ்ச பிறகு அஞ்சு வரும்பு மாதிரி இருக்கு காயில்,
2: எப்படி
3: காயில் அப்படி கூட கூட நரம்பு மாதிரி இருக்கு?
2: அது ஒரு நரம்பு தான், அதுக்கு காஞ்ச பிறகு கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும், சுருங்கினதுனால அப்படியே நரம்பு மாதிரியே வரும். விற்கிறதோட சரி நாங்களும் இதெல்லாம் பயன்படுத்துறதில்லைங்க. ஒரு கிலோ 10 ரூபாயோ 15 ரூபாயோ சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் காசு வாங்கி செலவு பண்ணிட்டு வருவோம்,
3: அவ்வளோதான்.
2: வெள்ளிமல்ல, கரும்புந்தோரில், இப்படி தான் இந்த பக்கம் தான் வாங்குறாங்க. கள்ளக்குறிச்சி லைனாலாம் இல்லை, கரும்புந்தோரை சேலம் இப்படி நிறைய ஊருங்கிறது தான் வந்து வாங்குவாங்க.
3: கடுக்காய் பறிச்சு விற்கிறது வந்து ஒரு முழு நேர தொழில் கிடையாது உங்களுக்கு?
2: இல்லை இல்லை, வருஷத்தில் ஒரு நாளைக்கு, வருஷத்துலனாக்கா அப்போ கிடைக்கும். மார்ச் பங்குனியில் தான் பூக்கும், அது
3: பங்குனி சித்திரையில் பூக்க
2: ஆரம்பிச்சிடும். ஆடி மாதம் ஆவணி மாதம் காய் அறுப்படிக்கு வந்துடும்.
3: இந்த காயிலேருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: இல்லைங்களா, அது ஒன்ட்டு அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மானுவாரி குச்சி கலங்கு தோட்டம் போட்டால் அது ஒரு 10 ரூபா கிடைக்கும் வருஷத்தில் ஒரு மரம் தான். அப்புறம் பயிருக்கிற வச்சா தான், தண்ணி வச்சுட்டு இருந்தால் தானே வைக்க முடியும்.
3: கடுக்காய் மரத்தில் வந்து மற்றபடி மரம் வந்து நல்ல விலைக்கு போகுமா? ஏன்னா மரம் வேலைக்கெல்லாம்
2: மரம் அறுப்புக்கு போனால் ஒரு கதவு இந்த மாதிரி ஒரு இது நல்லது கட்டுது, ஒரு பழவா கிழவை எல்லாமே இருக்கிறதுக்கு அதுவும் உதவிப்படுத்தும். இலையாவது சாப்பாடு ஆகிறதுக்கு அது வந்து கட்டை கொண்டாந்து போட்டால் நாங்கள் சோறு ஆகிறதுக்கு அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். சரியான வேலை தான் இல்லை, கலங்குக்கும் வேலை இல்லை, காய்க்கும் வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லாத தான் பண்ணிட்டு
3: இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தோட கூடிய வந்து ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா
2: எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் ஒரு 10 ரூபா வருமானம் கிடச்ச மாதிரியாக இருக்கும், எங்களுக்கு ஒரு வேலையும் கிடச்ச மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டை பார்த்துக்கிட்டுன்னு கிடக்குறோம் நாங்கள், அதனால தான் சார் சொல்கிறோம்.
3: நன்றி.
2: சரி சார்,
1: சரி போகலாம்ங்களா? இந்த கரியாலூரில் தான் கோடை விழா அரசு செலவில் வருடா வருடம் நடக்குது. இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா படகு துறையை பார்க்கலாம்.
4: கோபி, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கவா?
1: கேளுங்களா.
4: ஏமாத்தி மோசம் செய்கிறவங்கள கடுக்காய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு?
1: கடுக்காயை அப்படியே முழுமையாக பயன்படுத்தினால் ஆபத்து. ஏன்னா அதனுடைய உள்கொட்டையில் இருக்கும் ஒரு நரம்பு விஷத்தன்மை உடையது. எனவே உள்கொட்டையை நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டும். இது தெரியாமல் கடுக்காயை அப்படியே பயன்படுத்தினோம்னா மோசம்தான் போவோம். அதனால் கூட

0: இந்த பழமொழி வந்திருக்கலாம் இல்லையா?
1: ஏதாச்சும் காரணம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பழமொழி எல்லாம். சரி கோபி, இப்போ நாம எங்க போறோம்?
0: இப்போ நாம வெள்ளிமலைக்கு போறோம். அதோ ஊர் வந்துகிட்டே இருக்குது. அருமையான ஊர். நமக்கு சாப்பிடவும் உணவு விடுதிகள் நிறைய இருக்கு. இப்படியே எதிரில் போனோம்னா கருமந்துறைன்னு ஒரு ஊருக்கு போகலாம். சரி வா, நாம வெள்ளிமலைக்கு போவோம். இறங்குவோமா?
1: கோபி அதோ வராரு, அவர்கிட்ட கேட்போம். சார் சார், இந்த மலை அப்புறம் கடுக்கா, இது பத்தி உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
2: நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கிறேன். பேர் கோவிந்தராஜன். இந்த கல்வராயன் மலையில் வந்துங்க, ஏன் எங்கே பார்த்தாலும் வந்து பசுமை காட்சியாக தெரியும். அதிலும் வந்து எல்லா விதமான மரங்களும், தரையில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் இருக்குது. இது வந்து புதுவை மாநிலத்தில் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஏற்காடை விட கொஞ்சம் மலை அடி உயரம் குறைவு, இருந்தாலும் அதே ஒரு குளிர் பிரதேசமாக இந்த இடம் இருக்கின்றது. இந்த மலையிலே வந்து அனைத்து வகையான மரங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. மா, பலா, வாழை இருக்கின்றது. தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக மருந்துக்கு பயன்படக்கூடிய கடுக்காய் மரங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கல்வராயன் மலையிலே அடிவாரத்திலிருந்து கருமந்துறை வரையில் உள்ள, கருமந்துறை என்பது சேலம் மாவட்டத்தினுடைய பகுதியாக மாறுகிறது, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எல்லையாக இந்த இடம் இருக்கிறது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி. இந்த மலையிலே மூலிகை மருந்தாக இந்த கடுக்காய் மரங்கள் எங்கு பார்த்தாலும் நிரம்பி வளர்ந்திருக்கின்றன. இங்கிருந்து கடுக்காய்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிர் செய்து கூட்டுறவு மையங்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கே சேகரித்து பல மருந்து தயாரிக்கக்கூடிய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக அமைந்திருக்கிறது.
0: வா விமலா, கிளம்பலாம்.
1: இப்போ எங்க போறோம்?
0: கருமந்துறைக்கு போகலாம்.
1: ஓகே, போலாமே.
0: இந்த இடத்துல வனத்துறை சார்பில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. முன்கூட்டியே புக் பண்ணோம்னா இரவுல தங்கலாம். சரி விமலா, கடுக்காய் விநாயகரை நீ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது, கடுக்காய் விநாயகரா? அவர் எங்க இருக்காரு?
0: திருவாரூர்ல இருக்காரு.
1: ஓஹோ, சரி மேல சொல்லு.
0: திருக்காரையில் கோவிலில் உள்ள விநாயகர் கடுக்காய் விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வணிகர் ஒருவர் சாதிக்காய் மூட்டைகளை ஏற்றி வரும்போது விநாயகர் சிறுவன் போல் வந்து என்ன மூட்டை அப்படின்னு கேட்டாராம். சிறுவனை ஏமாத்த நினைத்த வணிகர் கடுக்காய் மூட்டை அப்படின்னு சொன்னாராம். பிறகு வணிகர் மூட்டைகளை அவிழ்த்து பார்த்தபோது அனைத்தும் கடுக்காயாக இருந்ததை எண்ணி மனம் திருந்தி விநாயகரை வழிபட்டு மீண்டும் சாதிக்காய்களை பெற்றாராம்.
1: கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சரி கோபி, கடுக்காயை பொடி பண்ணி பயன்படுத்தினா நல்லதுன்னு சொல்றாங்க, அப்படி அதுல என்ன பயன் இருக்கு?
0: முதல்ல பதப்படுத்துறது, பொடி செய்யறது, இதெல்லாம் தேர்ச்சி பெற்ற அனுபவம் உள்ளவங்க தான் செய்யணும். பயன்னு பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்திகரிக்குது, பிராணவாயு அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை பல மடங்கு அதிகமாக்குது, வாய் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் தன்மை உடையது, மலச்சிக்கலை நீக்கும், வயிற்றை சுத்தப்படுத்தும், இளமையாக நீண்ட ஆயுள் பெற வழிவகுக்கும்.
1: கோபி அது பாரு, நமக்கு முன்னாடி ரெண்டு காட்டு பண்ணிக்க போகுது, அங்க பாரு.
0: ஆமா விமலா, இது அரிய காட்சி தான். முன்ன மாதிரி இல்ல விமலா, இப்பெல்லாம் காட்டு விலங்குகள் எண்ணிக்கையில குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த காட்டுல காட்டு பன்றி, சென்னாய், மான், கரடி இது போன்ற விலங்குகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ஓஹோ கோபி, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புதுவை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவங்க இந்த கல்வராயன் மலையில பல நாட்கள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா?
0: என்ன அப்படி கேட்டுட்டே? நடந்தே இந்த மலைக்கு வந்தவர் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து இந்த இயற்கை அழகு எப்போதும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்துதான் அழகின் சிரிப்பு என்ற கவிதை நூலில் காடு அப்படிங்கிற தலைப்புல கல்வராயன் மலையை பற்றி எழுதியிருக்காரு. அதுல ஒரு பறவைக்கு பாரதிதாசன் செம்போத்து அப்படின்னு புது பெயர் இட்டது ஒரு வரலாற்று சிறப்பு.
1: ஓ குபி, அப்புறம் இன்னொரு விஷயம், கடுக்காயோட பயன்களை பத்தி நிறைய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கடுக்காய் பொருட்களை தயார் பண்ற மாதிரி தொழிற்சாலை ஏதாவது இந்த பகுதியில இருக்கா?
0: விமலா, நல்ல கேள்வி கேட்ட. மருத்துவ குணம் கொண்ட கடுக்காய் பயன்பாடின்றி முதிர்ந்து உதிர்ந்து விழுந்து மண்ணில் கேட்பாரற்று கிடப்பதை பார்க்கும்போது மனம் சங்கடப்படுது.

0: 30,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இந்த கல்வராயன் மலையில் கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கப்படுமா அப்படிங்கிறது இந்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
1: தோல் பதனிடுற தொழிற்சாலைகளில் கடுக்கா பவுடரை பயன்படுத்தியதாகவோ தற்போது நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு கூடுறாங்களே, அது உண்மையா கோபி?
0: ஆமாம் விமலா, சென்னை, செங்கல்பட்டு, திண்டுக்கல், ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தோல் பதனிட கடுக்காய் பவுடரை ஒரு காலத்தில் பயன்படுத்தி வந்தாங்க. பின்னர் ரசாயன கலவைகள் வந்த பிறகு கடுக்காய் பவுடர் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. பாரம்பரிய கடுக்காய் மரங்களை பாதுகாக்கும் வகையில் கல்வராயன் மலையில் கடுக்காயை பதப்படுத்தி சித்த மருந்துகள், பற்பசை, பற்பொடி இவையெல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: ஓ ஆமாம் கோபி, கடுக்காய் பொடியை கொண்டு பல் துலக்குனா ஈறுவலி குணப்படுத்தப்படுவதோடு ஈரில் ரத்தம் வருதும் நிற்கும், பல்லும் உறுதியாகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன்.
0: கருமந்துறையை இப்போ நாம நெருங்கி

0: மருந்துகள், பற்பசை, பற்பொடி இவையெல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: ஓ ஆமா கோபி, கடுக்காய் பொடியை கொண்டு பல் துலக்குனா ஈருவலி குணப்படுத்தப்படுவதோடு ஈரில் ரத்தம் வருதுன்னு இருக்கும், பல்லும் உறுதியாகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன்.
0: நம்மளா கருமந்துறையை இப்போ நாம் நெருங்கிட்டோம், ஆனால் ரோட்டில் வேலை நடக்குது, நாம் மேற்கொண்டு செல்ல முடியாது போல இருக்கு, திரும்பி வந்த வழியே போவோமா?
1: சரி கோபி, இருட்டுறதுக்குள்ள நாம மலையை விட்டு கீழே இறங்கிடலாம்.
0: சரி விமலா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமா?
1: ஒன்றும் வேணாம், இந்த இயற்கையின் எழில் கொஞ்சம் அழக நான் பார்த்துக்கிட்டே வரேன், எனக்கு பசிக்கவே இல்லை, நீ காரை ஓட்டு.
0: இன்றைய பொழுது நமக்கு பயனுள்ள பொழுதா அமைந்தது.
1: ஆனா கோபி, அரிய மூலிகை பயிரான கடுக்காயோட பயன்களை அறிஞ்சு உலகம் முழுதோ மக்கள் தங்கள் வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருளா கடுக்கா மாறணும். கோபி எனக்கு தூக்கமா வருது.
0: அருமையான கருத்து விமலா, மக்களின் மனம் மாற வேண்டும், எதிர்காலம் தான் இதற்கு பதில் சொல்லணும். என்ன விமலா, ஓ அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்ப மலையிலிருந்து இறங்கும் போதும் கோமுகி அணைய பார்க்க உனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு கொடுத்து வைக்கல. சரி, காரை நாம வேகமா ஓட்டுவோம்.

0: இதுவரை கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம் கேட்டீர்கள். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை நிகழ்ச்சியில். மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். தொடக்கமாக அண்டர் உலகம் என தொடங்கும் வேல் விருத்தம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பண பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு

0: தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்புச் சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி,

0: வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
1: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:59.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: எதேச்சிகாரம் அடியோடு ஒழிக. போலீஸ்காரர்கள் ஜனக்கூட்டத்தை பிளந்து கொண்டு அந்த பிரசங்கியை நோக்கி சென்றார்கள். அவனோ தன்னை சுற்றி சூழ்ந்து நெருங்கி நின்று தனக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் ஜனக்கூட்டத்திற்கு மத்தியிலிருந்து கைகளை வீசி ஆட்டி கோஷமிட்டான், சுதந்திரம் நீடூழி வாழ்க. தாய் ஒரு புறமாக நெருக்கி தள்ளப்பட்டாள். அவள் பயத்தால் ஒரு சிலுவையின் மீது போய் சாய்ந்து ஏதோ ஒரு அடியை எதிர்நோக்கி கண்களை மூடி நின்றாள். குழம்பிப்போன குரலோசை அவளது காதுகளை செவிடுபட செய்தது. பூமியே அவளது காலடியை விட்டு அகன்று செல்வதாக ஒரு பிரமை. பயத்தினால் அவளுக்கு மூச்சு எடுக்கவே முடியாமல் திக்கு முக்காடியது. போலீஸ் விசிலின் சப்தம் ஆபத்தை அறிவித்து ஒலித்தது. முரட்டு குரல்கள் உத்தரவு போட்டன. பெண்களின் கூச்சல் பீதியடைந்து கதறின. வேலி கம்பிகள் முறிந்து துண்டு

0: உண்டாயின. கனத்த பூச்காலடிகள் வறண்ட பூமியில் ஓங்கி அரைந்து ஒலித்தன. இந்த கலேபரம் அதிக நேரம் நீடித்தது. எனவே அவள் இந்த பயபீதியால் அஞ்சி நடுங்கி போய் கண்களை மூடியவாறே அதிக நேரம் நின்று கொண்டிருக்க இயலவில்லை. அவள் ஏறிட்டு பார்த்தாள். கூச்சலிட்டுக் கொண்டும் தன் கைகளை முன்னே நீட்டிக்கொண்டும் பாய்ந்து ஓடினாள். கொஞ்ச தூரத்தில் சமாதி குழிகளுக்கு இடையே உள்ள குறுகிய சந்தில் போலீசார் அந்த நீண்ட கேசமுடைய இளைஞனை சுற்றி வளைத்துக் கொண்டு நின்றார்கள். அவனை காப்பாற்றுவதற்காக நாலாபுரத்திலும் இருந்து சாடி முன்னேறி வரும் ஜனங்களை அடித்து விரட்டி கொண்டிருந்தார்கள். உரிய வாள்கள் மனித தலைகளுக்கு மேலாக பளபளத்து மின்னின. திடீரென கூட்டத்தினர் மத்தியில் குதித்து பாய்ந்தன. ஒடிந்த வேலி கம்பிகளும் கம்புகளும் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. கூச்சலிடும் ஜனங்கள் வெளுத்த முகமுடைய அந்த இளைஞனை சுற்றிலும் வெறியாட்டம் ஆடிக்கொண்டு குமைந்து கூடினார்கள். இந்த வெறி உணர்ச்சி கலேபர புயலுக்கு மத்தியில் அந்த இளைஞனது பலம் வாய்ந்த குரல் ஓங்கி ஒலித்தது. தோழர்களே, உங்கள் சக்தியை ஏன் விரயம் செய்கிறீர்கள்? அவனது வார்த்தைகள் தெளிவு தருவனவாகவும் ஒலித்தன. ஜனங்கள் தங்கள் கைகளில் இருந்த கழிகளையும் கம்புகளையும் விட்டெறிந்துவிட்டு ஒருவர் பின் ஒருவராக ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் தாயோ ஏதோ ஒரு தடுக்க முடியாத சக்தியால் தூண்ட பெற்று முன்னோக்கி முண்டி சென்று கொண்டிருந்தாள். பின்னால் சரிந்து போன தொப்பியோடு நிக்கலாய் இவானவிச் அந்த வெறிக்கொண்ட ஜனக்கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டிருப்பதை அவள் கண்டாள்.
1: உங்களுக்கு என்ன பைத்தியமா? அமைதியாயிருங்கள் என்று கத்தினான் அவன்.
0: அவனது ஒரு கை செக்க சிவந்து காணப்படுவதாக தாய்க்கு தோன்றியது.
1: நிக்கலாய் இவானவிச், இங்கிருந்து போய்விடுங்கள்
0: என்று அவனை நோக்கி ஓடிக்கொண்டே கத்தினாள் தாய்.
1: நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவர்கள் உங்களை தாக்குவார்கள்.
0: அவளது தோள் மீது ஒரு கரம் விழுந்தது. திரும்பினாள். அவளுக்கு அடுத்தாற்போல் தலையிலே தொப்பியற்று கலைந்து போன தலைமயிரோடு சோஃபியா நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு பையனை தன் கையில் பிடித்து கொண்டு நின்றாள். அந்த பையன் இன்னும் வாலிப வயதை எட்டி பிடிக்காத பால்மணம் மாறாதவனாயிருந்தான். அவன் தன் முகத்தில் உள்ள இரத்தத்தை துடைத்து கொண்டே துடித்துடிக்கும் உதடுகளால் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான்.
1: என்னை போக விடுங்கள், எனக்கு ஒன்றுமில்லை. இவனை பார்த்துக் கொள்ளுங்கள்,
0: நம் வீட்டுக்கு கொண்டு போங்கள். இதோ கைக்குட்டை, அவன் முகத்தில் ஒரு கட்டு போடுங்கள் என்று படபடத்து கூறினாள் சோஃபியா. பிறகு அவள் அந்த பையனின் கையை தாயின் கையில் பிடித்து ஒப்படைத்துவிட்டு ஓடினாள். ஓடும்போதே சொன்னாள்,
1: சீக்கிரமாக போய்விடுங்கள், இல்லையென்றால் அவர்கள் உங்களை கைது செய்து விடுவார்கள்.
0: இடுகாட்டின் நாலா புறங்களிலும் ஜனங்கள் சிதறி அடித்து ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் சமாதி மேடுகளின் மேலெல்லாம் ஏறி குதித்து ஓடினார்கள். அவர்களது நீண்ட சாம்பல் நிற சட்டைகள் முழங்கால் வரையிலும் தொங்கி முட்டிக்கால்களை தட்டின. அவர்கள் தங்கள் வாள்களை சுழற்றிக் கொண்டும் வாய்க்கு வந்தபடி சத்தமிட்டுக் கொண்டும் தாவி தாவி பின் தொடர்ந்தார்கள். அந்த பையன் அவர்களை உர்ரென்று முறைத்து பார்த்தான்.
1: சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு என்று அவனது முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டே கத்தினாள் தாய். என்னை பற்றி கவலைப்படாதே, இது ஒன்றும் வலிக்கவில்லை
0: என்று முணுமுணுத்துக் கொண்டே அவன் வாயிலிருந்த இரத்தத்தை கக்கினான். அவன் வாளின் கைப்பிடியால் என்னை ஓர் அடி கொடுத்தான்.
1: ஆனால் பதிலுக்கு என்னிடம் அவனும் வாங்கி கட்டிக்கொண்டான். நான் ஒரு கழியினால் அவனை ஒரு விளாசு விளாசினேன். பயல் கதறி உளையிட்டான். நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள்
0: என்று அவன் தனது ரத்தம் தோய்ந்த முஷ்டியை உலுக்கி ஆட்டிக்கொண்டே கத்தினான்.
1: வரப்போகிற சண்டையை நினைத்து பார்த்தால் இது என்ன பிரமாதம்! நாங்கள் தொழிலாளர்களாகிய நாங்கள் அனைவரும் கிளர்ந்தெழுந்த போது உங்களை எல்லாம் சண்டை போடாமலே துடைத்து தூர்த்து விடுகிறோம்.
0: ஏய், புறப்படு சீக்கிரம் என்று அவனை அவசரப்படுத்திக் கொண்டே இடுகாட்டின் வேலிப்புறமாக உள்ள சிறு வாசலை நோக்கி நடந்தாள் தாய். வெளியே உள்ள பரந்த வயல்வெளியில் போலீஸ்காரர்கள் பதுங்கி காத்திருந்து ஜனங்கள் இடுகாட்டை விட்டு வெளியே வந்ததும் பாய்ந்து தாக்குவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவள் அந்த வாசலுக்கு வந்ததும் ரொம்பவும் ஜாக்கிரதையோடு இலையுதிர் காலத்தின் இருள் போர்வை போர்த்திருந்த வெளியை பார்த்தாள். அங்கு யாரையும் காணோம். மௌனமே நிலவியது. அவளுக்கு தைரியம் வந்தது.
1: சரி, இப்படி வா, முகத்தில் ஒரு கட்டு போடுகிறேன் என்று சொன்னாள் தாய். அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதை கண்டு நான் ஒன்றும் வெட்கப்படவில்லை என்றான் அவன். இது ஒரு சரியான நேர்மையான சண்டை. அவன் என்னை அடித்தான், பதிலுக்கு நான்

0: அவனை அடித்து விட்டேன். ஆனால் தாய் விறுவிறுன்ற அவனது முகத்தில் இருந்த காயத்துக்கு கட்டுப்போட்டாள். இரத்தத்தை கண்ணால் கண்டதும் அவள் மனத்தில் ஓர் அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டது. அவளது கை விரல்கள் வெதுவெதுப்பான அந்த செங்குருதியின் பிசுபிசுப்பை உணர்ந்த போது அவளது உடம்பெல்லாம் ஒரு குளிர் நடுக்கம் பரவி சிலிர்த்தோடியது. அவசர அவசரமாக வாயே பேசாமல் அவள் அந்த சிறுவனை வயல்வெளியின் குறுக்காக இழுத்துக்கொண்டு ஓடினாள்.
1: தோழரே, என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள்
0: என்று தன் வாயின் மீது போட்டிருந்த கட்டை அவிழ்த்து கொண்டே கிண்டலாக கேட்டான் அவன்.
1: உங்கள் உதவி இல்லாமலே நான் போய்விடுவேனே.
0: ஆனால் அவனது கரங்கள் நடுநடுங்குவதையும் கால்கள் பலமிழந்து தடுமாறுவதையும் அவள் கண்டாள். பலமற்ற மெல்லிய குரலில் அவன் பேசிக்கொண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் விரைவாக வந்தான். தான் கேட்கும் கேள்விகளின் பதிலுக்காக கூட அவன் காத்திராமல் பேசினான்.
1: நீங்கள் யார்?
2: நான் ஒரு தகர தொழிலாளி. என் பேர் இவான், இகோர் இவானாவிச்சின் கல்வி குழாத்தில் நாங்கள் மூன்று பேர் இருந்தோம். மூன்று பேரும் தகர தொழிலாளிகள். ஆனால் நாங்கள் மொத்தத்தில் 11 பேர். எங்களுக்கு அவர் மீது ஒரே பிரியம். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட.
0: ஒரு தெருவுக்கு வந்ததும் தாய் ஒரு வண்டியை வாடகைக்கு அமர்த்தினாள். இவானை அதில் ஏற்றி உட்கார வைத்தவுடன் அவள், இனிமேல் ஒன்றும் பேசாதே என்று மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கைக்குட்டையால் அவனது வாயில் ஒரு கட்டு போட்டாள். அவன் தன் கையை தன் முகத்துக்கு கொண்டு போனான். அந்த கட்டை அலைத்து அவிழ்க்க சக்தியற்று மீண்டும் தன் கையை மடி மீது நழுவ விட்டான். இருந்தாலும் அந்த கட்டோடையே அவன் முணுமுணுத்து பேசத் தொடங்கினான்.
1: அருமை பயல்களா, இதை மட்டும் நான் மறந்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள். முன்னாள் தித்தோவிச் என்ற ஒரு மாணவர் எங்களுக்கு வகுப்பு நடத்தினார். அரசியல் பொருளாதாரத்தை பற்றி பாடம் சொன்னார். பிறகு அவர்கள் அவரையும் கைது செய்து விட்டார்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், நீங்க லாஸ்ட் வீக் இந்த வாரிசு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. உயில் எழுதுறதோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகாம செப்பரேட்டா மட்டும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப அந்த மனைவியோட சொத்துக்களுக்கு வாரிசுகளா யார் வருவாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் அவங்களுக்கு வந்து சுனாமி சமயத்துல இருக்கு.

0: அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு கொடுத்துச்சு. அதுல அம்மாவும் பொண்ணு தான் இருந்தாங்க. அந்த வீடு யார் பேர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர்ல தான் இருந்துச்சு.
1: சரி,
0: சோ அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து கணவர் இல்ல, கணவர் தனியா பிரிஞ்சிருக்கிறார், குழந்தை இல்ல. அவங்க அம்மாவோட இருந்திருந்தாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கணவர் தவறிட்டார். இப்ப அந்த வீடுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த கணவர் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இப்பய வீடு எழுதி கொடுன்னு
1: கேக்குறாங்க.
0: பாத்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் அக்கௌண்டும் கிடையாது, புருஷன் மூலமா வந்த சொத்தும் கிடையாது. அந்த பெண்ணோட தனிப்பட்ட சொத்து இது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நமக்கு புருஷன் இல்ல, பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன சொல்றாங்க, நீ வந்து உன் புருஷனோட அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு தான் நீ இந்த வீட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து சொல்றாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு சரி அப்ப வந்து நான் என்ன பண்றது, இது பண்ண பாதி வீட்டையே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட இடத்துல மட்டும் இருக்குது, மீதி அதை செத்த பிறகு அந்த வீடை எப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து தெரியாதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு தான் உரியது. அந்த பொண்ணா விருப்பப்பட்டு யாருக்கு வேணாலும் உயிரை எழுதி வைக்கலாம். அந்த பொண்ணுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு தான் போகும். ஏன்னா இது அந்த பொண்ணோட சொத்து, அதுதான் இருந்துச்சு. ஏன்னா புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கல, புருஷனோட சொந்தக்காரங்க மூலமா இன்ஹெரிட் பண்ணல, அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் மூலமா கொடுத்த தனிப்பட்ட சொத்து. சோ இது வந்து அது அந்த அவங்க அண்ணன் தம்பி. ஆனா வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா கிளைம் பண்ற செல்ஃப் அக்கௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இது செல்ஃப் அக்கௌண்ட் கிடையாது, இது வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு குடும்ப முக்கியமான யாரு வந்து கொல்லி போட்டா அவங்களுக்கு சொத்து போகுன்றது கூட இன்ன வரைக்கும் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
1: ஓகே, சோ இது ஆனா சட்டப்படி செல்லாது தானமே?
0: செல்லாது. ஆனா சட்டப்படி செல்லாதனா யாராவது க்வெஸ்சன் பண்ணுமில்ல? போய் நான் வந்து இந்த இப்ப இது பண்றாங்க, இந்த பொண்ணை ஒத்துட்டு சரிங்க வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நீங்க யாருமே க்வெஸ்சன் பண்ணலனா உங்களுக்கு என்ன ஆகும்? அது ஒண்ணுமே யாரும் க்வெஸ்சன் பண்ணல. சோ எப்ப வந்து செல்லாதுன்னா, நான் செல்லாது, நான் போய் க்வெஸ்சன் பண்ணணும் கோர்ட்டுக்கு போயிட்டு, ஏன் சொத்தை இந்த மாதிரி அபகரிக்கிறாங்க, நான் க்வெஸ்சன் பண்ணணும் இல்ல.
1: ஆமா,
0: கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நாலு பேருக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இல்ல அவங்களுக்கு தான் நீங்க சொத்து கொடுக்கணும், இந்த அந்த சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாமனால அவங்களுக்கு வந்து கை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வந்து அது ஒரு இதுதான், அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம குழந்தை இறந்த பிறகு பார்த்தாங்க, அவங்களையும் இவ்வளவு நாள் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரதிபலனும் எதுவுமே இருக்காது. இவங்களுக்கும் வந்து யாருக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும்.
1: ஓகே,
0: சோ வில்ல எழுதினாங்கன்னா அந்த வில்ல வந்து இவங்க விஷ் என்ன இவ்வளவு நாள் பாத்துட்டாங்க, சோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட கிராட்டிட்யூட நான் தெரிவிக்கிறேன், அவங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ஓகே மேம், சோ இப்போ இது வந்து செல்ஃப் அக்வயர்ட் கிடையாது, அவங்களுடைய சுய சம்பாத்தியத்துல வாங்கின ஒரு சொத்து அப்படின்றது கிடையாது, ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்காக தான் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இதுக்கு வந்து வாரிசு உரிமை கொண்டாடுறதுக்கு இரண்டு தரப்புலயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்?
0: வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே,
0: அதனாலதான் வந்து இதில் எப்படின்னா இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டுன்னு சொல்லல, விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் இதுக்குள்ள கொண்டு வரும்.
1: ஓகே,
0: சோ விமன் ப்ராப்பர்ட்டி ரைட் செக்ஷன் 14ல என்ன சொன்னா, ஒரு பொண்ணோட சொத்து வெதர் அட் இஸ் செல்ஃப் அக்யர்ட் இல்ல ஸ்ரீதனா மூலம் வந்தது இல்ல யாராவது கிஃப்டா கொடுத்தது இல்ல எதுவா இருந்தாலும் அது அவளோட தனிப்பட்ட சொத்து, அது அவளுக்கு தான் முழுமையான அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொண்டு வந்து கோட் பண்ணி அவங்க உயிரை எழுதி வச்சாங்கன்னா அதை வந்து யாருமே க்வெஸ்சன் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: சித்தப்பா இவங்களும் இருந்தனாலதான் சொத்து கவர்மெண்ட்ல கொடுத்துச்சு, இவங்க இப்படி வாதாடினாங்கன்னு வச்சுங்க இப்படி போவோம். சோ அதனாலதான் வந்து அவங்க உயிரை எழுதி வைக்கும் போது ஹாசல் ஃப்ரீ, 10 வருஷம் 20 வருஷம் வழக்கு, ஒரு சொத்து வழக்குனாவே அது பாட்டுக்கு எழுத்து
1: சீக்கிரம் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபர் எழுதியிருக்கக்கூடிய உயில்ல அவருடைய சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, இது எல்லாமே வந்து அவரு கணக்குல காமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சிடுறாங்க. ஆனா அது எழுதுனதுக்கு அப்புறமா சில சொத்துக்களை அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதாவது அந்த உயில்ல மென்ஷன் பண்ணாம விட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ அந்த உயிலுக்கு முழுமையான பவர் வந்துடுது இல்லையா. சோ இதுல மென்ஷன் பண்ணாம விட்ட சொத்துக்களுடைய நிலை என்ன ஆகும்?
1: இப்ப வந்து சொத்துக்கள் எழுதிட்டாங்க, ஒரு எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்குறாங்க, அதை கேன்சல் பண்ணணும் நினைக்கிறாரு, அது நடுவில் முடியாம போயிடுச்சு, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்பதான் வரும்.
0: ஓகே,
1: சோ அப்ப ஹிந்து

0: பொறுத்தவரைக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்துஸ்ல வந்து புத்திஸ்ட், ஜெயினிஸ், அவங்க ஜூஸ் எல்லாம் இதுல வருவாங்க, முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட், பார்சிஸ்க்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்மா, விடோ, குழந்தைங்க, அது ஒரு குழந்தையா இருந்தா மூணு ஷேரா வரும், ரெண்டு குழந்தையா இருந்தா நாலு ஷேரா வரும். ஸோ அதுபடி பிரிப்பாங்க. அம்மா இல்லாத பட்சத்தில் இந்த கிளாஸ் ஒன் ஹையர் யாரா இருக்காங்க, ஒய்ஃப், குழந்தைங்கன்னு, அவங்களுக்கு மட்டும் மூணு பிரிவா பிரியும்.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து ஹிந்துஸ் இதில் இல்ல அர்த்தம். அவங்க இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்த்த லீகல் ஹையர்ஸ் யாருன்னா அவங்க அப்பா அம்மா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா, சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களாம் இல்லைன்னா அப்பா வழி சொந்தம், இல்ல அம்மா வழி சொந்தம், இப்படி அது ஒவ்வொருதா இது பண்ணிட்டே வருவாங்க. யாருமே இல்லைங்க, நான் சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
1: ஓகே,
0: யாருமே இல்லை, இந்த எந்த லீகல் ஹையருமே எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. கிளாஸ் ஃபோர் வரைக்கும் பார்த்தாச்சு அவங்களோட லீகல் ஹையர்ஸ் யாருமே இங்கே இல்லை, யாருமே கிளைம் பண்ணல. அன்கிளைம்டுன்னும் போது அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
1: ஓகே, ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? இவ்வளோ காலம் வரைக்கும் யாரும் வரலன்ற பட்சத்தில் தான் அது கவர்மெண்ட்டுக்கு போகுமா, இல்லைனா உடனடியாக வந்து அதுக்கான விசாரணை நடந்து இது யாரும் இல்லை?
0: இல்லை, இப்போ வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் ஒன்று கிளாஸ் ஃபோர் இதெல்லாமே இது பண்ணணும் இல்லை, யாரும் இது பண்ணுவாங்க. கடைசி
1: காலத்துல ரத்த பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்புகள்,
0: அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புனா எழுதி வச்சீங்கன்னா தான்
1: வாய்ப்பு.
0: முழுமையுமே எழுதி வைக்க முடியும். எந்த லீகல் ஹையர்ஸும் சொத்து கிடைக்காம விடுபட்டு போயிடக்கூடாது.
1: ஓகே,
0: அவங்களோட இதுல வந்து வேலிட் மேரேஜே நாலு வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்ப நாலு ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் மதிப்பு கொடுக்கணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அவரு எழுதி வச்சிடக்கூடாது இல்ல.
1: சோ மத்தவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும்.
0: அந்த அந்த இதுக்காக வந்து எல்லாத்தையும் இது பண்ணி, ஏன்னா யாருமே அவரை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியோ ஏதோ செஞ்சிடக்கூடாதுன்ற இதுக்கெல்லாம் அவங்களோட பர்சனலால அதை ஒரு கிளாஸை சேர்த்துருக்காங்க. ஒன் தேர்ட் அவரோட ப்ராப்பர்ட்டியில ஒன் தேர்ட் மட்டும்தான் அவர் வில்லா எழுதி வைக்கலாம். மீதியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒன் எய்த் ஷேர், குழந்தைங்க இல்லைன்னா ஒன் ஃபோர்த் ஷேர். அப்ப அவங்களுக்கு எல்லாமே ஷேர் வைஸ்ல வரும், இன்னாருக்கு இவ்வளவு ஷேர், இவ்வளவு கொடுக்கணும், இதுல எல்லாருமே கவர் ஆவாங்க. சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அந்த இதுல வரும்.
1: ஒருத்தர் மேல மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பங்கு இருக்கு இல்லையா? சோ அந்த சொத்துக்களை வந்து பிரிக்கிறப்போ ஆல்ரெடி உயில எழுதி வச்சாங்க இல்லையா, அவங்களுமே இதுல பங்குக்கு வர முடியும். ஆக்சுவலா அவங்களுக்குமே அந்த சட்டத்துல இடம் இருக்கு,
0: அவங்களும் அதுல ஒரு லீகல் ஹையர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வரும்.
1: ஓகே, சோ அப்ப அந்த ஷேர்லயே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்
0: அதுக்கு இருந்து, அதுல அவங்களோட பர்சனல் கிளாஸ்ல ஏதாவது மென்ஷன் பண்ணி இருந்தாங்கனால ஒழிய அவங்களுக்கும் அது கேக்குறதுக்கான இது இருக்கு.
1: ஓகே,
0: சோ அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது வராது, இவங்களுக்கு இந்த சொத்து கொடுத்தாச்சு, மீதி இதுல இருந்து தான் இவங்களுக்கு இதுன்னும் போது அதுல மட்டும் டிவைட் ஆகும்.
1: ஓகே, சோ இப்ப இதுல வந்து நம்ம ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மேரேஜ் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஹிந்து முஸ்லீம் இல்ல ஹிந்து கிறிஸ்டியன் இல்ல கிறிஸ்டியன் முஸ்லீம், இந்த மாதிரி வெவ்வேறு ரிலிஜியன்ல மேரேஜ் பண்றாங்க அப்படின்றப்போ, இப்ப இவங்களுடைய சொத்துக்கள் வந்து வருதுன்னா, இப்போ அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு லா வந்து செலுத்தணும்?
0: இப்ப வில்லு, ஒருத்தவங்க வில்லு எழுதிட்டாங்க, அப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹிந்துல இருந்து அவர் மாறிட்டாருன்னா அப்புறம் வந்து கிளைம் கேட்க முடியாது அவரு.
1: ஓகே,
0: அந்த ஒரு இது உண்டு. ஹிந்துலா இருக்கு, அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு இன்னாரு இந்த இதுல இருக்கிறன்றது, ஆனா அவரு மதம் மாறனால அந்த வந்து நான் வாரிசுன்ற இதெல்லாம் இருக்கு, அந்த அதை நான் எல்லாத்தையும் திறந்துட்டு போ இது பண்ணும்போது அப்ப வந்து அதை அவர் கிளைம் கேட்க முடியாது. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு உயில் எழுதாரு டெஸ்டேட்டர், அவரே வந்து மர்டர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அவர் வந்து அந்த அவருக்கு போய் சேராது,
1: அந்த உயில் வந்து அடுத்து யாருக்கு எழுதியிருக்காங்க
0: அவருக்கு போய் சேராது. அதே மாதிரி இப்ப இது லீகல் ஹையர்ஸ்லயே இருக்காங்க, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ரெண்டு பசங்க. ரெண்டு பசங்களில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் அந்த குழந்தைங்க இல்லை. இந்த கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த கல்யாணம் ஆன பையன் பேர் சுமா சாகர், இவன் பேர் வித்யாசாகர், சாகர் வித்யான்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ சாகர்ன்றவனுக்கு பையன் இருக்கு, இந்த வித்யாசாகருக்கு இல்லை. உயிர்

0: எழுதாமலேயா இருக்கிறாரு. சாகர் வந்து அவர் சாகடிச்சிடாரு அப்பாவை. அப்ப அவருக்கு சொத்து போகுமானா போகாது?
1: ஓகே, மீதம் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து அந்த
0: பிள்ளைக்கு மட்டும்தான் போகும். ஆனா சாகருக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு போகுமான்னு பார்த்தா அவனுக்கு போகாது.
1: ஓகே, அதோட பிரேக் ஆயிடுச்சு.
0: ஏன்னா அவரு எப்ப அவர் அவங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த பையன் செத்துதுக்காக சமம், அவனே இல்லைன்ற மாதிரி. அவனே இல்லாதப்ப அவன் குழந்தைக்கு எப்படி போகும்? அவன் ஈவந்தோ அவன் இன்னசென்டா இருந்தாலுமே இது இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு. அப்ப
1: அந்த அப்பா செய்த தவறுக்கு அது அந்த அதுக்கு அடுத்து அந்த சந்ததிக்கு முழுமையா வந்து சொத்துல வந்து எந்த பங்கும்
0: கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவர் வந்து சாகடிச்சிட்டாருன்றதுக்கு. அதேதான் உயில் எழுதி இருக்கிறாரு, பெனிஃபிஷியரி அதை மர்டர் பண்றாங்க, உயில வந்து கிளைம் பண்ண
2: நிறைய தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயில் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விபத்துகள்ல இருக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ மேம்
1: அதுக்காக தானே உயிலை எழுதி வைக்கிறது. ஆக்சிடென்ட் இல்லை நம்ம சதுல அது வந்து மர்டர் ஆகிடுது இல்லையா. ஸோ அது வந்து ப்ரீ பிளான்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடத்தி இருக்காங்கன்னா வந்து அது வந்து கேன்சல் ஆகிடும்.
0: ஓகே,
1: அது எல்லாமே எப்போ தெரியுமா சேலஞ்ச் பண்ணாதான், யாருக்கும் சந்தேகம் வரல இது பண்ணால் அது இதுவாகிடும். இல்லை சந்தேகம் வந்துடுச்சு இது இதுவாக இருக்குன்னு நாங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும்.
0: ஓகே மேம். ஸோ இந்த ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மாறுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த உயில் எழுதுறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நான் வந்து என் பையன் வந்து அவன் ஹிந்துன்ற இதில் தான் நான் அவனுக்கு வந்து என்னோட கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஹையர்ஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ கிளாஸ் ஒன் ஹையரில் வந்து என் ரெண்டு பசங்க இருக்கு, அதில் ஒரு பையன் வந்து மதம் மாறி போயிட்டான். நான் வந்து இன்னொரு சொத்தை வந்து என் பையன் இன்னொரு பையன் எனக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிறான். இது வந்து கேட்கும்போது கேட்க முடியாது.
0: ஓகே,
1: ஏன்னா அது வந்து நீங்கள் ரிலிஜன் விட்டு மாறி போயிட்டப்போ இப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் வேற கூட சேர்த்துட்டாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க சொத்து கேட்க முடியாது.
0: அந்த மாதிரி
1: இப்போ அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு.
0: ஓகே,
1: அதனால் வந்து வர வர ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வர வர வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த க்வெஸ்சனபிளாக ஆகிடும்.
0: ஓகே, ஸோ இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன கண்டிஷனில் வந்து அவங்க சொத்துல பங்கு கேட்க முடியாது அப்படினு இப்போ அது வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க எழுதி வச்சாங்க
1: அக்செப்ட் பண்ணிட்டாங்கனா ஒண்ணு பிரச்சனை கிடையாது.
0: அது வந்து சட்ட ரீதியா வந்து அவங்க கேட்க முடியாது எனக்கு உரிமை இருக்கு கொடுங்க.
1: இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஏத்துட்டாங்கனா ஓகே பிரச்சனை கிடையாது.
0: சரி,
1: ஆனா இப்ப வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம அவங்க இது பண்ணாம போயிட்டாங்க. நான் வந்து இன்னொரு சொத்தை இன்னொரு பையனுக்கு எழுதி வச்சிட்டேன், இவங்க போயிட்டு இல்ல இது எங்க தாத்தா சொத்து இல்ல எங்க எனக்கு பங்கு இருக்குன்னு போய் இவங்க கேட்க முடியாது.
0: ஈவன் அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியா
1: இருந்தாலுமே வந்து அதுக்கு தான் இப்போ வந்து அது ஒரு இது வச்சுட்டாங்க ஒரு.
0: ஓகே,
1: ஸோ அதை நான் அதுவும் கேட்க முடியாது. 2005 அப்புறம் பெண்களுக்கும் வந்து சொத்துரிமை, முன்னாடிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி ஹிந்து அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும்.
0: ஓகே,
1: ஸோ அது எப்படின்னா எல்லாரும் லேண்டு வச்சுருந்தாங்க. ஸோ லேண்டை வந்து பெண் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகும்போது அதை பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஈல்டிங், அவங்களோட வருமானமே அதுலேருந்து வரதா இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் அக்ரிகல்ச்சரல் லேண்டு பெரிய அளவுக்கு இது இருக்காதனால அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா சட்டம், அதாவது இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான்.
0: ஓகே,
1: ஸோ அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கும், அதுவும் அந்த உயிரோட இருக்கிற மேல் மெம்பர்ஸ்க்கு வரும். இல்லைனா வந்து அங்கே அடுத்து அவங்க வாரிசு யார் பிறக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஈவன் லேண்டாக இருந்தாலும் சரி கோபார்ஷனராக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு.
0: ஏன்னா
1: இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஈக்குவலாக படிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மாவோட இது பார்க்கறது பார்த்தா பெண்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்களும் அம்மா அப்பாட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி இதுன்னு வரும்போது அப்போ பெண்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் சமமான உரிமை.
0: ஓகே, ஸோ இப்போ இந்த உயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஹிந்துனால வேற மாதிரி இருக்கு, முஸ்லீம்னால வந்து 1/3 தான் எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நபர் உயில் எழுதி வச்ச ஒரு நபர் வந்துட்டு அவரே ரிலிஜியன் மாறிடுறாரு அப்படின்றப்போ, ஒரு ஹிந்துலேருந்து ஒரு முஸ்லீமாவோ இல்லை ஒரு கிறிஸ்டினாவோ மாறிடுறாரு, இல்லை முஸ்லீம்லேருந்து ஹிந்துவா ஏதோ ஒரு ரிலிஜியன்லேருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு மாறிடுறாரு அப்படின்றப்போ, இப்போ அவர் எழுதின உயில் அப்படின்றது வந்து அது முன்னாடியே எழுதினது, அதுக்கப்புறம் அவர் திருத்தி எழுதலை, அப்போ

0: வந்து இது எந்த ஆக்ட் படி வந்து அவருடைய உயில் வந்து செல்லுபடியாகும்.
1: இப்ப இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து க்வெஸ்சன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு வருது. இப்ப வந்து ஒரு உயில் எழுதினாங்கன்னா, இப்ப அவரு சப்போஸ் வந்து ஒரு ஹிந்து, அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகிறெல்லாம் முஸ்லீம் தான்.
0: ஓகே,
1: அதுபடிதான் உயில் எழுத முடியும்.
0: இல்ல, இப்ப அது வந்து அவரு மதம் மாறறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அவங்க ரிலிஜியன் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்தி எழுதலன்றப்போ முன்னாடி எழுதின உயில் வந்து இப்ப கரண்ட்ல என்ன ரிலிஜியன்ல இருக்காரோ அதுபடிதான் உயில் வந்து செல்லுபடியாகுமா?
1: இப்ப ஏற்கனவே அவர் உயில்

0: அவங்க ரிலிஜியன் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்தி எழுதலன்றப்போ முன்னாடி எழுதின உயில் வந்து இப்ப கரண்ட்ல என்ன ரிலிஜியன்ல இருக்காரோ அதுபடிதான் உயில் வந்து செல்லுபடி ஆகுமா?
1: இப்ப ஏற்கனவே அவர் உயில் எழுதின உயில ஒரு இது மாத்தி இது பண்ணாங்கனாலவே அங்க வந்து அவர் வந்து மாத்தி எழுதணும். சப்போஸ் முன்னாடியே எழுதிட்டாரு, இப்ப வந்து அவர் மாறின பிறகு இறந்துட்டாருன்னா வந்து உயில வந்து எப்போதும் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பாங்க எந்த சிக்கலும் இல்லாம. ஆனா சப்போஸ் இந்த மாதிரி இப்ப முஸ்லீம் லான்னும் போது முஸ்லீம் லால வந்து தனியா அவங்களுக்குன்னு தனியா அவர் இருக்கு, ஒன் தேர்ட் தான் எழுத முடியும். ஸோ அவர் ஃபுல்லுமே எழுதி வச்சிருந்தாலும் அப்ப சட்ட சிக்கல்கள் வரும். அதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு கேஸும் எப்படி இது பண்றது, ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸா இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஜென்ரலைஸ்டா கோர்ட்டோட டிசிஷனும் இதுல இருக்கு. அவங்க ரிலிஜன் மாறும்பொழுது சொத்து வந்து நான் வந்து கேட்கறோம் அம்மா அப்பா கேட்கும்போது அது அவங்க மறுக்கலாம், அவன் மதம் மாறிட்டா அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அந்த வாரிசுரிமை சட்டத்துல நிறைய ஒரு வைடு இது இருக்கு. சோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு லாஸ் அப்ளிகபிள் ஆகும்.
0: ஓகே. அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதியிருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வச்சு நம்ம ஒரு உயிலை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் மேம்?
1: என்னென்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மைனரா இருந்துச்சுன்னா செல்லுபடி ஆகாது, வயசு இது இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்சவுண்ட் மைண்ட், அந்த சமயத்தில் அவங்க வந்து மனநிலை அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஞாபக மறதி இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சரியான மனநிலையில இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ பழைய விஷயங்கள்லாம் நிறைய மறந்துட்டாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்களோட ப்ரெஷர் பண்ணி த்ரெட்டு மூலமாக தான் இது வில்லு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த விஷயம் நடத்துக்கலாம் இந்த இதுக்காக, அதான் அதுவும் த்ரெட்டு இந்த ப்ரெஷர்ன்ற இதில் தான் வரும்.
0: ஓகே.
1: ஸோ அதனால செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று இந்த வில்லை இவங்களே எழுதலை, இது எழுதுனது இவங்களே கிடையாது, இது உங்களோட
0: தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: Maria.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் பாதிஸ் உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதுறப்போ என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து பெரும்பாலும் நடக்குது, அண்ட் இன்னும் இதுல இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: வில்ல எழுதும் போது அடுத்தடுத்த இல்லாம எழுதுறோம்.
1: ஓகே,
2: சோ எழுதும் போது முதல்ல எழுதும் போது நான் வந்து என்னோட சுய நினைவோட தான் எழுதுறேன்றது எல்லாருமே ஜெனரலைஸ்டா எழுதுறது தான். அதோட எழுதும்போது எந்த ஒயிட்னர் வைக்க கூடாது. எல்லா ப்ராப்பர்ட்டியும் லிஸ்ட் பண்ணிடுங்க. லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு யாராருக்கு என்னென்ன கொடுக்குறன்றதை தெளிவா எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேகான ஒரு இது இருக்கக்கூடாது, எல்லாமே டிஸ்கிரிப்டிவாக எழுதிடணும். இப்போ நகையே நான் வந்து என்னோட நகை 30 பவுன், நகையை வந்து 10 பவுன் எனக்கு முதல் பொண்ணுக்கு கொடுக்குறேன், 10 பவுன் அப்படி எழுதாமல் இன்னென்ன நகை இன்ன யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்.
1: ஓகே,
2: குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க, ஒன்று இவனுக்கு ஒன்று அவனுக்குன்னு சொல்லாமல் இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த பையனுக்கு கொடுக்குறேன், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ளது இந்த பையனுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் செப்பரேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக
1: இருக்கும்.
2: ஆமாம், ஒயிட்னர் வைக்காதீங்க, பிளாங்க் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஒரு எழுதுறீங்கனாலும் அதனால தான் உயிரெல்லாம் எழுதும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணுவாங்க, பிளாங்க் பேஜே இருக்கக்கூடாது. ஒயிட்னர் வைக்காதீங்க, ஸ்பேஸ் விடாமல் கரெக்டாக அடியில் கையெழுத்து போகும். எல்லாமே வந்து அது வக்கீல் மூலமாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக அது வாங்குவாங்க. ஆனால் நீங்களே எழுதுறீங்கன்னும் போது அந்த என்ன கடைசி லைன் எழுதிருக்கீங்களோ அதை ஒட்டி உங்க கையெழுத்து இருக்கணும், டேட் இருக்கணும், டைம் இருக்கும். ரெண்டு விட்னஸ், அவங்களோட பேர், அவங்களோட வயசு, அவங்களோட அப்பா பேர், அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட இது ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி அவங்க கீழே சைனு கை நாட்டு எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மேட். ஒரு டிடி எப்படி செய்கிறோமோ அதே தான். ஸோ நீ உங்களோட ஏதோ மாதிரி இப்போ நானா முக்கியமாக எல்லாத்திலும் ஆதார் கார்டு சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஆதார் நம்பர் சேர்க்கணும்.
1: யாருக்கு நம்ம எழுதி, யாருக்கு
2: சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அவங்க பேர், அவங்க வயசு, அவங்க ஆதார் நம்பர், உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் ஆதார் நம்பர். நீங்கள் டெஸ்டேட்டர்னு வருவாங்க, அவங்களாம் பெனிஃபிஷரிஸ்னு வருவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட்டன் வர்றீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டர் வைக்கிறீங்க, நீங்கள் யார் பெனிஃபிஷரி கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒன்று ஒருத்தவங்க கூட எக்ஸிக்யூட்டராக இருக்கலாம். அதுவே இல்லாமல் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களை, ஒரு அட்வொகேட்டோ இல்லை உங்கள் வீட்லேயே உங்கள் பெரியவங்க யாரையாவது ஒருத்தவங்க நீங்கள் எக்ஸிக்யூட்டராக வைக்கிறீங்க, நாங்களாம் அவங்கள எக்ஸிக்யூட்டர்னு போட்டு அவங்களோட ஆதார் நம்பர்.
1: ஓகே,
2: இங்கே விட்னஸ்னா விட்னஸ் அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட இது எல்லாமே அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில் செய்து அவங்க கை நாடு சைன்.
1: ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு உயில் எழுதுறதுல வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு அடித்தல் திருத்தலோ இல்லை ஒரு பிளாங்க் ஸ்பேஸோ விட்டுட்டாங்க அப்படின்னா அதை ஒரு ரீசனாக வச்சு அந்த உயிலை நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா?
2: ஆமாம், ஏன்னா அடிச்சல் இருக்கா, இதை வந்து ஏற்கனவே அவங்க எழுதுனது வேற ஏதோ எழுதியிருக்காங்க, அது மேலே இவங்க ஒயிட்னர் வச்சிருக்காங்கன்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க.
1: ஓகே,
2: ஸோ அதனால தான் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். அப்படி எழுதுனா கிழிச்சிடணும், ஒயிட்னர் வைக்கக்கூடாது.
1: ஓகே,
2: ஒயிட்னர் வைக்காம நீங்க வந்து கரெக்டாக அது எழுதியிருக்கணும். அடிச்சு டைப் அடிச்சிருந்தாலுமே அதில் எந்த இதுமே இது இல்லாமல் இருக்கணும். டேட் டைம் கண்டிப்பாக
1: மென்ஷன் பண்ணி
2: மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு உயில் எழுதியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு ரகசியமான ஒரு உயிலாக வந்து வச்சுருக்காங்க. அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க, ஆனால் உயில் எழுதின விஷயமே வந்து யாருக்கும் தெரியலன்ற பட்சத்தில் இப்போ அந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டு வாரிசுரிமை சட்டம் படி தான் வந்து அதை பிரிப்பாங்களா மேம்?
2: கண்டிப்பாக, ஏன்னா அதனால தான்

0: வீல் எழுதுனா நீங்க வந்து அதை தெரியப்படுத்துங்கன்றது. உங்க உங்க பெனிஃபிஷியரி உங்க பசங்களுக்காக இருந்தாலும் நான் அந்த மாதிரி உயிலுன்னு ஒன்று எழுதியிருக்கேன், இன்னார்ட்ட இருக்குன்னு நீங்க தெரியப்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உயிலே எழுதாம நீங்க வந்து அதுக்கு அதாவது என்ன ஆகும்னா, ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த உயில்னு ஒன்று வந்து அதுக்குள்ள சொத்து பிரிச்சிருப்பாங்க, அப்போ அவங்க அதை க்வெஸ்சன் பண்ணும்போது திருப்பி கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி
1: இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப என்ன ஆகும் மேம்? ஆக்சுவலாக இப்போ உயில் ரகசியம்,
0: உயில் வந்து ரகசியமாக வச்சுட்டாங்க, நான் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, நான் வந்து என்னோட பையன் வந்து அவன் நல்லபடியாக இருக்கிறான், பையனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வீடு வாங்கிட்டு அவன் வெளிநாட்டில் இருக்கான் இல்லை வேற எங்கேயோ இருக்கான், என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வறுமையில் இருக்கு, நான் என் பொண்ணு பேரில் நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன், ஆ பொண்ணுக்கு எழுதியும் வச்சுட்டேன், எழுதி வச்சுட்டு சரி இது பையனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நமக்கு இதுக்கப்புறம் தெரியட்டும், நான் ஒன்றுமே சொல்லாமல் நான் படிக்க பீரோ லாக்கர்லேயே அதிலேயே வச்சிடறேன் இல்லை பீரோ அடியிலேயே இங்கேயே வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வாரிசுரிமை சட்டம் மூலமாக அம்மாவுக்கு அம்மா இல்லைன்னா பசங்க ரெண்டு பசங்களுக்கு பிரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உயில் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிருப்பாங்க, இல்லை விற்றுருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டு வேற ஆளை யாராவது விட்டுருக்கலாம், லீஸு கொடுத்து, இப்போ இதெல்லாம் நிறைய ஒரு சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது நீங்கள் கோர்ட்டில் போய் தான் நீங்கள் திருப்பி இதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்லி ஃபஸ்ட்டு பேசி பார்க்கலாம், ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான இருந்தால் அந்த மாதிரி என் பேரில் எழுதியிருக்காங்க பேசலாம். எப்பவுமே பிரச்சனை எப்போ வரும்னா ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது தான், ரெண்டு பேருக்குமே அந்த இதில் வந்து உடன்பாடு இல்லைன்னு போது தான் பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை வரும்போது எங்கே போவோம் நம்ம? சொல்யூஷன் வந்து கோர்ட்டுக்கு தான் போவோம். ஸோ அதெல்லாம் இதுக்கு தான் ஒரு உயில் எழுதுனா அதை தெரியப்படுத்துங்க. எக்ஸிக்யூட்டார் ஒன்று வையுங்க, எக்ஸிக்யூட்டார் ஒன்று வந்து இந்த மாதிரி உயில்னு ஒன்று எழுதியிருக்கேன்றது என்ன வந்து உங்கள் வாரிசுகளுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இந்த ஷேர்ஸு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து சரியான டாக்குமெண்டேஷன்லாம் வந்து எங்கே வச்சுருக்காங்க ஏது வச்சுருக்காங்க நிறைய ஒரு ஒய்ஃபுக்கே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் கிளைம் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பிளேஸில் வைக்கணும், அதெல்லாம் எழுதணும்னாலும் எல்லாமே எழுதணும். நீங்கள் எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து தனியாக இதுவாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வெளிநாட்டில் சம்பாதிச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் பேரில் தான் வாங்கினாங்க. அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார், அவருக்கு வந்து நடக்கிறதுலாம் சிரமம் ஆயிடுச்சு, சுகர் வந்தனால காலு நடக்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு பின்ன ஏதோ ஒன்று செய்யணும்னா கஷ்டமாயிடுமா, ஏன்னா இவருக்கு வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இவர் பேர் ரெண்டு பேர் பேரில் இருந்தால் என்ன பண்ணுறது, முதல்ல உயிலாக எழுதலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் வந்து ரிலீஸ் டீட்டாக எழுதி மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் டீட்டு என்னோட பாதி உரிமையை நான் முழுவதும் என் ஒய்ஃபுக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன், என் ஒய்ஃபுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் டீட்டாக எழுதிட்டேன்.
1: ஓகே,
0: எழுதி ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருக்காது அவர் இறந்துட்டார். இப்போ வந்து வீடு முழுமையான உரிமை யாருக்கு இருக்குன்னா மனைவிக்கு இருக்கு, அவங்களுக்கு அது தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது, எந்த பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு இதுனா கூட அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை பொண்ணு கூட கொஞ்ச நாள் போறாங்களே இருக்காங்க. சப்போஸ் அவர் ரிலீஸ் டீட் வைக்காம இறந்துருந்தாருன்னா தெரியுமா ஆயிருக்கும், அந்த வீட்டுக்கு உரிமை வந்து அவங்க ரெண்டு பேரும் உரிமை, அந்த பாதி உரிமை வந்து அவருக்கு அவர் ஒய்ஃபுக்கு அவர் பையனுக்கு அவர் பொண்ணுக்கு.
1: ஓகே, ஸோ மூணு பேருக்கும் ஈக்குவல் ஷேரா,
0: ஈக்குவல் ஷேரா பிரியும். அப்போ ஈக்குவல் ஷேரா பிரியும் போது இதில் மூணு பேர் வந்து ஒன்னா சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இல்லை இல்லை எனக்கு இப்போ சங்கடமா இருக்கு, எனக்கு இப்போ இப்போ உடனே நிறைய பணம் வேணும், நீங்கள் வீட்டை விட்டு எனக்கு காசை கொடுங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்க அம்மா வேற வழி கிடையாது, அவங்க வீட்டை விட்டு வெளில போகணும்.
1: ஓகே,
0: இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன் இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா எலி வலையா இருந்தாலும் ஒரு தனி வலையாது நல்லது. ஸோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பொண்ணா இருந்தாலுமே பையனா இருந்தாலுமே தாயும் புள்ளியனாலும் வாயு வயிறு வேற வேறன்னு வாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு நான் போய் இருக்கிறேன் இருக்கலாம், இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்க அழுதுகிட்டே அந்த வீட்லேயே பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வில் அவசியமாக எழுதணும்.
1: ஓகே,
0: அதான் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு இருக்குல்ல அங்கே கூட நீங்கள் கேட்கலாம், பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு அங்கே சர்வீசஸ் அத்தாரிட்டியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு லாயர் யாராவது ஹெல்ப் வேணுனாலும் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க.
2: ஓகே மேம், ஸோ நேயர்களே இன்னைக்கு நம்ம ஷோவில் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.

0: பையனுக்கு எழுதி வைக்கிறார். ஆனா பையன் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டான். இப்ப இந்த உயில் செல்லாம ஆயிடும், அதான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
1: ஓகே,
0: சோ அப்ப செல்லாதனா அப்ப திருப்பி அவர் புதுசாக தான் உயில் எழுதும். அதுக்கப்புறம் அவர் யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள எழுதும்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த அப்பா சொத்துக்கள் வந்து ஒரு பிள்ளை மேலே மட்டும் உயில் எழுதி வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பிள்ளை இறந்துடுறாங்க, அண்ட் அதை மாற்றி எழுதாமல் அந்த தந்தையும் இறந்துடுறாரு அப்படின்றப்போ, இப்போ இந்த இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுரிமையை வச்சு பிரிக்கப்படுமா மேம்?
0: அவரும் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணல. அந்த மாதிரி வில்லு எழுதி வச்சவங்க இறந்துட்டாங்க, ஸோ வில்லு எழுதி வச்சவரும் இறந்துட்டாரு. இப்போ நான் ஏ எழுது பிக்கு எழுதுறேன், அதாவது பி

0: பிக்கு எழுதுறார். ஏ இருக்கும்போது பி இறந்துட்டாருன்னா ஏ வந்து திருப்பி உயிர் எழுதலாம். இப்போ ஏவும் இறந்துட்டாரு பி இறந்துட்டா அட் டைம்ல நடக்காது. யாராவது எய்தர் வந்து முன்னாடி பின்னாடி நடக்கும். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் அட் டைம் நடத்துறாங்க. பியோட லீகல் ஹையர்ஸ் இருக்காங்க.
1: ஓகே, ஸோ யாருக்காவது எழுதி வச்சாரோ அவங்களோட லீகல் ஹையர்ஸ்க்கு அந்த பில் அப்படி போகும் அப்படின்னு
0: அவங்க லீகல் ஹையர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ ஏக்கு நான் எழுதி பிக்கு எழுதிக்கிறேன், ஆனால் பிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட இதுக்கு போகும் இல்லையா. ஆனால் ஒரு அன்மேரிடு சன்னுக்கு நான் எழுதி வச்சிடுறேன். என்னோட மறைவுக்கு முன்னாடி என் பையன் மறைஞ்சிட்டானா அது டாக்டர் ஆஃப் லாப்ஸ் அந்த வில்லு செல்லாத ஆயிடும் இல்லையா.
1: ஆமா,
0: அந்த வில்லு செல்லாத ஆன பிறகு அப்ப அந்த சொத்துக்கு வந்து முழுமையா நான் ரிவர்ட் பேக் எனக்கு வந்துடும். திருப்பி நான் யாருக்கு எழுதணும் இப்ப. ஆனா இந்த பி சாவறதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் பையன் சிக்கிறானா. இப்ப பையனோட சொத்து அது, அப்பா இறந்துட்டாரு. இப்போ எழுதி வச்ச வில்லு எங்க அப்பா வந்து பையனுக்கு எழுதி வச்சிருக்காரு. பையன் இறந்துட்டான், அப்போ அவரோட சொத்து யாருக்கு போகும்? அவரோட லீகல் ஹையர்ஸ்க்கு.
1: ஓகே மேம், ஸோ இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: இது உயிலை பொறுத்த வரைக்கும் ஓரல் வில்லு இந்த இது இன்டெஸ்ட் இந்த சச்சஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா 2005 அப்புறம் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த முதல்ல மிதக்ஷாரா தயாபாகான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அது வழியில் இது பண்ணாங்க. எப்படின்னா மெயில் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து சொத்து. அது மட்டும் இல்லை, ஒரு அப்பாவோட சொத்து வந்து பையனுக்கு எப்பன்னா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் பையனுக்கு போகாது. அது வந்து மிதாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் தாட். தயாபாகல் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அதுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா இதெல்லாத்தையும் தூக்கிட்டு இந்தியன் செசன் 1925 வந்தவொடனே என்ன செஞ்சாங்க, ஹிந்து சக்சஷன் ஆக்ட். அதுல அப்பா ஒரு சொத்து இருக்குன்னா அவரோடது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலுமே அதுக்கும் வந்து பர்த் ரைட்டுன்னு வந்துடுது. செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின் போது அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் யாருக்கு எழுதி வைக்கிறதோ அந்த இதில் வந்துச்சு. இதில் ஒவ்வொரு மதத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லாஸ் மாறிச்சு. இப்போ ரீசெண்டாக 2005 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொத்துரிமை உண்டு.
1: ஓகே,
0: ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் லேண்ட்மார்க் கேஸ் ஒன்று. இந்த கேஸில் என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், சிரியன் கிறிஸ்டின் உமனோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட், ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் வச்சு க்வெஸ்சன் பண்ண கேஸ் இது. இந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ராமினென்ட் எஜுகேட்டர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அவங்க வந்து இதை வந்து என்னோட ரைட்ஃபுல் ஷேர் வந்து மறுக்கறாங்க, எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டியை மறுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க.
1: ஓகே,
0: ஸோ அப்போ க்வெஸ்சன் பண்ணியிருக்கும் போது அவங்க பிரதருக்கு எதிராக போட்டிருப்பாங்க, அவங்கள அவங்க ஃபேமிலி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா பிரதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இந்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னோட ரீஜனல் ஆக்டிவ் படி கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டிகல் 15 மென்ஷன் பண்ணி ரைட்டு ஈக்குவாலிட்டி படி எனக்கு அது வரும் சொத்து வரும்னு அதன் மூலமாக சொத்து வந்துச்சு.
1: ஓகே,
0: ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 2005 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. சில பேர் என்ன சில ஒரு சில கேஸ்ல சொன்னாங்க 2005 அப்பாவே இறந்துட்டாரு, இப்ப நீங்க வந்து அது க்வெஸ்சன் பண்ண முடியாது, அது இதுவே கிடையாது. அப்பா உயிரோட இருக்காரு உயிரோட இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. 2005 அப்புறம் என் சொத்து பிரிக்கப்படுற எல்லா சொத்துக்குமே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ன்றத இது கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து அப்பா இறந்துட்டாரு முன்னாடி சொத்து பசங்களுக்கு வந்துருச்சுலாம் கிடையாது. சொத்து வந்து 2005 மேலனா அது வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்.
1: ஓகே,
0: அதே மாதிரி பெண்களோட சொத்துன்னும் போது அந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி, அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது வந்து புருஷனே இருந்தாலும் சரி பிரதர்ஸாக இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது. அவங்களோட வெல் அண்ட் விஷ் முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருந்துச்சு.
1: ஓகே,
0: இவங்களோட லீகல் ரைட் ஆகிடுச்சு, என்னோட பர்த் ரைட். நான் ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டில் பிறந்தேன்னா என்னோட பர்த் ரைட், எனக்கு வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுன்றது இருக்கு.
1: ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு சின்ன டவுட், அதாவது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, உயில் எழுதுறப்போ யாருக்கு எந்த அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதினாங்கன்னா அது அவங்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்றப்ப அதுல நம்ம நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து போட்டிருப்போம் இல்லையா, இப்போ அவங்களுடைய ரோல் என்ன ஆகும் மேம்?
0: அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாமினி என்னன்னா அவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்க அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், ஆனால் லீகல் ஹையர்ன்ற பிரின்சிபல் அப்ளிகபிள் ஆகும். இப்போ அப்பாவோட இதுவே வந்து இப்போ அம்மா வந்து லீகல் ஹையரா இல்லை நாமினியா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த பல்க் அமௌண்ட் அப்படியே நாமினிக்குன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க, பட் இந்த சசஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்.
1: ஓகே, ஸோ அது வந்து வாரிசு உரிமை சட்டம் படி அந்த எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ
0: அவங்களுக்கு போகும். அதே நீங்கள் உயிலா வந்து எழுதி வச்சுட்டீங்க, இதில் உள்ள அமௌண்ட்டை இத்தனை ஷேர் என் ஒய்ஃபுக்கு இத்தனை ஷேர் என் குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னு பிரச்சனை இல்லாம போகும். நாமினியும் நீங்க லீகல் ஹையரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
1: ஓகே, சோ நாமினியோட ரோல் வந்துட்டு அதை ஆபரேட்
0: பண்ணுங்க, ஜஸ்ட் அவங்க உங்களுக்கு அடுத்து அவங்க அதை ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் அவங்க. ஸோ நீங்கள் வந்து நாமினியும் லீகலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியோட

0: இறைவா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாரிசு உரிமை சட்டம் இருக்கிறனால எல்லாருமே ஒரு வந்து இது வந்து நீங்க ஒரு வயசான பிறகுதான் எழுதணும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட நீங்க பார்க்கவே வேண்டாம். இது ஒரு பாசிட்டிவ். என்னோட நான் வந்து என் பசங்களை, என்னை சார்ந்தவங்களை நான் இன்னும் விரும்புறேன். அவங்களுக்கு வந்து என்னோட லவ் அண்ட் கேரை வந்து எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயா எனக்கு அவங்களோட இதுக்கு போய் கிடைக்கணும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸோ என்ன மறைவுக்கு அப்புறம் என்னோட இது எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் கிடைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இது எல்லாரும் கண்டிப்பா உயிர் எழுதும். ஈஸியா அவங்களுக்கு கிடைக்காம அவங்க அலையிற மாதிரி இருக்கும். அந்த அலைச்சல் அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை நீங்க கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உயில் எழுதுறது ரொம்ப முக்கியம்.
0: ஓகே மேம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல கலந்துகிட்ட உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி ஆனந்தி. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ.பி. எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: ஏனும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. அடுத்து ஒலிக்க வரும் குரல் டி எம் சௌந்தரராஜன், பாடலின் படம் பச்சை விளக்கு.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கினா விளை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பான் நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சிப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை, ஆயிக்குடி, களக்காடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரணியல், திருச்சுழி, புத்தன் அணை, குழித்துறை, முக்குடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டார் அணை, சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று

0: பன்மொழி பாடல்களில் அடுத்து ஒலிக்கிறது மலையாள மொழி பாடல்.
1: ட்ரோஃபி அடிக்க முடிக்கிறதா?
2: ட்ரோஃபியா?

நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். உழைக்கும்

0: நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை.

0: நேரம் 3:30.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே
1: வாங்கினேன். இன்னொண்ணு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி, டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். தொடக்கமாக லாவண்ய ராமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பூர்ண சஜ்ஜம், ரூபக தாளம்.

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி, டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது

ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், விஜயன், மலேசியா வாசுதேவன் ஆகியோருடன் பல. இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா.

0: டேவி, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு உனக்கு விடுதலை.
1: என் வீட்டு விலாசம் போயிட்டு இருக்குல்ல, மறக்காம வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பொழி எல்லாம் பார்த்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கய்யா. சீக்கிரமா வந்துடுவேன் சொல்லுங்கய்யா, மறந்துடாதீங்க.
2: டேவிட்னே, 22 வருஷமா பேசாம இருந்தீங்க, இன்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிட்டு போங்கண்ணே.
3: டேவிட், எனக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க. என் பொண்டாட்டியை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. டேவிட்,
4: டேவிட்,
3: வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீயாவது இன்னும் வந்து போற. டேவிட்,
4: டேவிட், வெளியே போகாத. டேவிட், வெளியே போகாத. அங்க இருக்கீங்களா?
5: டேவிட், இதில் ஒரு கையெழுத்து போடு. டேவிட், சிறைச்சாலைங்கிறது குற்றவாளிகளை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தனி இடம். நீங்களா திருந்தினா தான் அது ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப அத்தியாயத்தில் உள்ள வந்த நீ இப்ப கடைசி அத்தியாயத்தில்
6: என்ன போட்டோ வந்தியா? சரி, என்ன
7: வேணும்? எல்லாம் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பண்ணு ஆரோக்கியத்துக்கு. ரெண்டு கப் ஸ்ட்ராங் டீ, ராத்திரி பூரா கண்ணு முழிக்க.
6: சரி,
7: நடுவுல நடுவுல கலப்பு தீக்க நாட்டு பழம்.
6: சரி,
7: வரட்டுமா?
6: சரி, போ.
7: ஜர்தா பீரா, இது எதுக்கு சொல்லு?
6: இத போட்டதும் போதை ஏறி தூக்கி போயிருவேன். அதுக்கு தானே
7: அப்புறம் அப்புறம் வச்சுக்க.
6: சரி, வேற ஒண்ணும் இல்லையே. இருக்குன்னா அவன் தான் சொன்னா. என்னது?
8: புத்தகம்.
6: புத்தகம் தெரியுது. இப்ப எதுக்கு இதெல்லாம்? நாம இது
8: முதல்ல இத படிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம்.
6: சரி, என்ன? ஓஹோ, இப்ப இதுக்கெல்லாம் கூட புத்தகம் போட ஆரம்பிச்சிட்டானா? இத படிச்சு எப்படி இது பொம்மை தான் போட்டிருக்குமா? அது பார்த்து அது மாதிரி.
8: ஷட் அப், முதல்ல இங்கிலீஷ் கத்துக்குங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம்.
6: ஐயோ டோசி, நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படா இருட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா புஸ்தகத்துக்கு கொண்டாந்து குண்ட தூக்கி போட்ட மாதிரி நேற்றிய.
8: எங்க அப்பா உங்களை சர்ச்சில் என்னன்னு திட்டினாரு?
6: கண்ணா பின்னால திட்டினாரு.
8: சொல்லுங்க, என்ன திட்டினாரு?
6: அது என்னத்துக்கு பா? என்ன படிப்பு வராத பையா, கையெழுத்து கூட போட வராது அப்படின்னாரு. கிளத்து கேட்ட என்னமோ பேசிருச்சு.
8: உங்களுக்கு வேணா ரோஷம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள உங்களை அழகா இங்கிலீஷ் பேச வச்சு எங்க அப்பா முன்னாடி நிறுத்தல. என் பேர் ரோசி.

0: இல்ல.
1: சரி வேணும்னா மேரின்னு மாத்திக்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ எதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுற? நீ வெளக்க மாத்திரிவா.
0: A for apple.
1: A for apple.
0: B for bed. பெட்னா படுக்க.
1: எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. சரி சரி.
0: C for child. சைல்டுனா குழந்தை.
1: பாத்தியா, A for apple இருக்குது, B for படுக்க இருக்குது, இந்த குழந்தான இல்ல நம்ம.
0: I will beat you. I will, நான் உங்களை beat you, அடிப்பேன்.
1: I will
0: beat you.
1: I will rape you.
0: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: கத்தாத, சினிமாலாம் காட்டுறேன். இல்ல
0: அப்படின்னா முதல் இரவுக்கு 3 வருஷம் ஆகும்.
1: வேணாம் வேணாம், சொல்லு. ஆப்பிள்.
0: A for apple.
1: சரி, ஆப்பிள்.
0: B for bed.
1: Bed.
0: C for child.
1: Child.
0: D for darkness.
1: Darkness.
0: Darkness-னா இருட்டு.
1: Darkness-னா
0: இருட்டு.
1: Darkness
0: இருட்டு.
1: Darkness-னா
0: இருட்டு.
1: இருட்டுன்னா
2: பரவாயில்லையே, பேரெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்க. வெறும் வேலப்பன், மிஸ்டர் வேலப்பனா இருக்கிறேன். 22 வருஷமான ஜெயில இருந்தேன், ஒரு நாள் கூட என்ன வந்து பார்க்கல. இன்னைக்கு நானே வீடு தேடி வந்ததும் பாசம் பொத்துக்கிட்டு வரது இல்ல.
3: இல்ல டேவிட், அது வந்து நடுவுல நிறைய வேலை வந்துருது.
2: வேலை வந்துருச்சுன்னு சொல்றதை விட வசதி வந்துருச்சுன்னு சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். எங்க
3: பாத்ரூம் சோப்பு சீப்பு ஷவர் டவல் எல்லாமே இருக்கு, நீ குளிச்சிட்டு
4: எங்க போயிட்ட?
5: உண்ணாவிரதம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தொண்டர்கள் கடைசி வரைக்கும் உறுதியோட இருக்கணும். சாயங்காலமா நானே வந்து விரதத்தை முடிச்சு வைக்கிறேன்.
0: குழந்தை அழகா இருக்குல்ல.
6: வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.
7: தலைவர் பூஜை
6: பூஜை இருக்காரு, இப்ப வந்துருவாரு.
5: ஆறுமுகம், என்ன ஹாலில் குழந்தை சத்தெல்லாம் கேட்குது?
7: டேவிட்டோட குழந்தைங்க.
5: டேவிட்டா?
7: நம்ம கட்சி தொண்டன் டேவிட்டுங்க.
5: என் சென்னையா வட சென்னையா?
7: அதாங்க, நீங்கள் தனிமை சிறையில் இருந்தப்போ உங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி போராடி ஈ குளிக்க போறேன்னு சொன்னானே அந்த டேவிட்டுங்க.
5: ஓஹோ, அவனா? அவனுக்கு என்ன வேணும்?
7: அவன் குழந்தைக்கு ஏதோ பேர் வைக்காமா?
5: என்னப்பா, நீ எல்லாம் பெரிய தொண்டை, எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஏன் ஒதுங்கி நிக்கிற? என்ன விஷயம்?
1: இல்லைங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீங்க தான் வைக்கணும்னு.
5: அட, என்னப்பா அது? உங்க மதமுறைப்படி ஏதாவது ஒரு சர்ச்சிலேயோ இல்ல பெரிய மனுஷங்க முன்னாடி பேர் வைக்கிறத விட்டு என் முன்னாடி வந்து ஏகட்டு
1: இல்லைங்க. எனக்கு
5: நான் என்ன பெரிய மனுஷன்?
1: கண்டிப்பா, என்னை பொறுத்தவரையில நீங்க எனக்கு தெய்வம் மாதிரிங்க.
5: சரி சரி, நீங்களா ஏதாவது ஒரு பேர் யோசனை பண்ணிருப்பீங்களே?
0: ஜெயின் சிங்கர் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இவர் தான்.
1: சும்மா தலைவர் சொல்லட்டும், நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதுபடியே.
5: ஜெயின் சிங்கர் பேரே ரொம்ப நல்லா இருக்கு. கொடுமா, குழந்தைய கொடு.
8: அப்போ

0: ஐயா உங்களுக்கு எவ்வளவு அன்புங்க, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிங்க. பாருங்க
1: உங்களுக்கு என்ன?
2: ஒண்ணும் இல்லை, சும்மா கூட வந்தேன்.
3: என்னடா என் தலைவரை பார்த்து கஞ்சாண்ணிய தங்கா சங்கனி அப்படியே கழுத்து கழுத்துல விட்டார் பத்தி இல்ல?
4: வருஷி பார்த்தா தானே உண்மை தெரியும். என்னமா சொல்ற தங்கச்ச?
1: டேவிட்டோட குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல?
0: குழந்தை மட்டுமா, அவன் பொண்டாட்டி கூட தான்.
1: அறிவு கட்ட முண்டம், உன்னை எதுக்காக அடிச்சேன் தெரியுமா?
0: அடுத்து இவன் பொண்டாட்டிய பத்தி பேசுனது தப்பு தாங்க.
1: அது இல்லடா, இதை ஏன் எங்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான்.
0: ஓ, நீங்க அப்படி வரீங்களா?
1: கூடிய சீக்கிரமே ரயில் மறியல் போராட்டத்துக்கு ஒரு தேதி கொடுக்கறேன், அதுக்கு டேவிட் தான் தலைவன்.
0: இப்ப எதுக்கு நீ மறியலாம்?
1: சொன்னதை செய், விளைவுகளை அப்புறம் பாரு. உன் புருஷனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனை வெளியில கொண்டு வரணும், அதுதானம்மா உன் கோரிக்கை?
5: ஆமாங்க, உங்களை தான் அவர் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க தான் அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்.
1: பதட்டப்படாதம்மா, உட்காரு. பாத்தியா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் போன். நான் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் உங்ககிட்ட பேசுவான். ரோசி இங்க வாமா. ஆர்மமா
6: தலைவரே,
1: இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த குழந்தைக்கு அம்மா ஞாபகமே வரக்கூடாது.
5: ஐயா, நீங்களா? நீங்க வேண்டாயா?

0: கையெழுத்து போடுங்க.
1: போற உயிர் போத்தானதா போது, என்ன பூட்டி அவைக்க முடியும்? நான் ரவுடித்தனம் பண்ணிட்டு ஜெயிலு போயிருக்கேன். தன்மானத்துக்கு கட்டுப்பட்ட தலைவன், அவனுக்கு தொண்டனா தண்டவாள் என்னடா சாதாரண. நெக்ஸ்ட் மினிட் லீடர் வந்து லைஃப் கொடுன்னா கொடுத்துருவான். நாங்களாம் அப்படி தெரியுமா? என்னடா சரக்கு போடாமலே சங்கீதம் பாடுவேன். என்னாச்சு?
0: என்னடா இது? வீட்டுக்கு முன்னாலே
1: என்ன

0: தலைவர் தலைவர் எல்லாம் பார்க்க முடியாது, இப்பதான் பார்ட்டிக்கு போறாரு, பேசாம போயிடு. ஏய், அங்கெல்லாம் போய் தொந்தரவு கொடுக்காரு.
1: I am telling you.
2: I am telling you.
1: I am telling you.

0: இந்த பையல தூக்கல ஏத்த வேண்டியது ஏன் பொறுப்பு? ஏன் கடமை? என்ன நம்பர் இல்ல? இதுல சைன் பண்ணு. சைன் பண்ணு இல்ல கையெழுத்து போட தெரியல.
1: கை நாட்டார எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்ததே அவதாங்க.
0: பெரிய மனுஷ போர்வையில அவன் அக்கறம் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, அவங்க போலி வேஷத்துல நான் கலைக்கிறேன். நீ உட்கார், ப்ளீஸ் இங்கே நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள் கை விலங்க எடுங்க. பாவம்ப்பிடிச்சு போயிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கெட்ட நேரத்திலையும் ஒரு நல்ல நேரம். பயந்துட்டீங்களா? இந்த விஸ்வநாத் அப்படியெல்லாம் செய்வனா எல்லாம் ஒரு டிராமா தான். யூ ஆர் ரியலி லக்கி. செத்து போன பொண்ணு தான் கைப்பட எழுதின லெட்டர் என் கையில கிடைச்சது. இது மட்டும் வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தது? அலைவரே, நீங்க தூக்க தொங்கறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்காக அதை கூட செய்ய மாட்டேனா? எந்த காரணத்தை கொண்டு நான் இதுக்கு ஒத்துக்க
2: மாட்டேன்.
0: நிச்சயமா அந்த லெட்டரை கிழிக்க கூடாது.
2: ஐயா சார், விட்டுறாதீங்க சார. நீங்களும் பிடிச்சு கொடுங்க சார். என்ன டாக்டர் அப்படி சொல்றீங்க?
0: கொடுங்க அந்த லெட்டர், இல்லைன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு இன்ஸ்பெக்டர்.
2: பாவி பசங்களா நீங்க, என்ன சொல்லுங்க.
0: தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் தன்னோட தகுதியில வச்சு தப்பிச்சிடக்கூடாது. அதான இப்ப உடைய வாதம்.
2: ஆமையா? ஆமையா, சரியா.
0: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சம்பவம் நடந்த அன்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்ததாகவும், அவரை ஜாமீனில் எடுத்ததாகவும் குற்றவாளியின் நண்பரான சாராய வியாபாரி வேலப்பன் சாட்சியம் கூறியிருக்கிறார். ஆனால் குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் எங்கள் போலீஸ் ரெக்கார்டுகளில் இல்லை. அதோடு குற்றவாளியை நான் கைது செய்த பொழுது இரண்டு பெரிய மனிதர்கள் முன்னால் தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு அவரே எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசியோட பிரேதத்தை பரிசோதனை பண்ண டாக்டர்ங்கிற முறையில சில உண்மைகளை ஒளிவு முறை இல்லாமல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தற்செயலாகவோ அல்லது தற்கொலை காரணமாகவோ ரோசியோட உயிர் பிரியல. பல நிமிட போராட்டத்துக்கு பின்னாடி பலவந்தமாக சாகடிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு அவ உடம்புல இருக்க காயங்களே ஆதாரம்.
4: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசி ரொம்ப படிச்சவ, அதுலயும் பணக்கார பொண்ணு வேற. டேவிட் எந்த விதத்திலையும் அவளுக்கு பொருத்தம் இல்லாம இருந்ததுனால சில தவறான உறவுகளை மறைமுகமா வச்சுக்கிட்டு இருந்ததா. டேவிட்டே எங்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்க. திருத்த முயற்சி பண்ணுன்னு சொன்னேன், ஆனா தீர்த்து கட்டுவான்னு எதிர்பார்க்கல. எந்த ஒரு நல்ல புருஷன்தான் கள்ளக்காதலை சகிச்சுக்க முடியும். அதனால அவனுக்காக கொஞ்சம் கண்ணு காட்டுங்க.
5: டேவிட், டேவிட், யூ காட் எனி திங் டு சே? டு யூ வாண்ட் எனி லாயர்?
6: ஏசுநாதர் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு கதையா சொல்லுவே, அதை இப்ப என் கண்ணு முன்னாலேயே பாக்குறேன்டா.
4: இவன் என்ன பண்ண போற?
6: இவனை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. என் புள்ள மாதிரி இன்னையிலிருந்து அயோக்கியத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவனை உன்ன மாதிரி உத்தமனா வளர்க்கல. என் பேரு வளர்ப்ப இல்லடா.
4: அதை விட இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு.
7: நீ அப்படி சொல்ற?
4: பைபிளோட பக்கங்கள் இவன் மனசுல பதியறதை விட பழி வாங்குற உணர்ச்சி இவன் மனசுல வளரணும். நாளைக்கு நான் விடுதலையா வெளியே வரும்போது என் மனசுல இருக்கிற பலம் உடம்புல இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப இவன் தான் எனக்கு பக்க பலமா இருப்பான். அதனால ஆரம்பத்திலேயே இவனை அயோக்கியனை வளர்த்துரு.
6: என்னடா இது, பெத்த பையனை அயோக்கியனா வளர்க்க சொல்றேன்?
4: பெத்த அம்மாவை கற்பழிச்சிட்டாங்க, அப்ப நான் ஆயுள் கைதியாக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள இவன் பழி வாங்கலன்னா இவன் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே
6: இல்லை. குடும்பத்தை சீரை
7: வச்சுதான் அந்த மூணு பாய்

0: கட்டிட்டா. நம்ம மூணு பேருமா சேர்ந்து அவனுக்கு மூணு பேருக்கு சமாதி கட்டுவோம். சத்தியம்டா. அவன்தானே இப்ப வந்துருவா. அரை மணி நேரத்துல போன் பண்ணிருக்கா. ஈசாந்தவே
1: துப்பாக்கி எங்க?
0: டேவிட் பொறுமையாரு, ஆத்திரப்படாத. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேவிட். நீ தலைமை கேளு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேவிட்.
1: எதப்பத்தி?
2: எப்போ உன் வாழ்க்கையில தப்பு நடந்தது வாஸ்தவம் தான், ஆனா அதுக்காக இப்ப பழி வாங்கறதுல என்னடா பிரயோஜனம்?
1: வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு வேதாந்தம் மட்டும்தான் பேச தெரியும், வேதனையோட வலி தெரியாது. எங்கடா அவன், எங்கடா என் பையன்? Where is my son?
3: சார் தனியா போகாதீங்க சார், அவங்க கும்பலா சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ரவுண்ட் அப் பண்ணு சார்.
0: அப்பனுக்கு அப்பனா, அம்மாவுக்கு அம்மாவா, என் பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்த அவனை இன்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கிருக்க. அதுக்கு பரிசு இந்த ரத்த காயமாடா.
1: ஷட் அப். என் மனைவியை கெடுத்தவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஒரு போலீஸ்காரன், என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒரு போலீஸ்காரன். அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல என் மகனை சேர்க்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை பத்தி என் பையன் கிட்ட என்ன சொல்லிருக்க? ஸ்பீக். என்னடா
0: சொன்னிட்ட?
1: என்ன பத்தி என்ன சொன்ன? என்ன சொன்ன?
0: ஒண்ணுமே சொல்லல.
1: சரி, என்ன பத்தி தான் சொல்லல. அவன் அம்மா யாரு, எப்படி செத்து போனான்னு
0: கேட்டிருப்பானே? கேட்டான்.
1: என்ன சொன்ன?
0: மலேரியா ஜுரத்துல செத்து
1: போடுச்சுன்னு சொல்லிட்டு.
0: ஆரம்பத்துல எனக்கும் அவனை அயோக்கியனா வளர்க்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. ஆனா அவன் முத முத வாய் திறந்து பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டான். அது வரைக்கும் அனாதியா இருந்த எனக்கு அந்த வார்த்தையில கொஞ்சம் சுகம் கிடைச்சது. அந்த சுகம் எப்பவும் வேணுங்கிற சுயநலம் வந்துருச்சு. அது வரைக்கும் பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருந்தா அன்னையில இருந்து புது மனுஷன் ஆகிட்டுதான். எப்படியாவது அவனை படிக்க வச்சு பெரிய மனுஷனாக்குறேங்கிற ஒரே லட்சியத்துல இருந்தேன். அதுக்கு இடைஞ்சலா நீ இருக்க கூடாதுன்னு உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லல. நானும் உன்னை வந்து பார்க்கல.
4: மிஸ் சங்கர், ஒரு நல்ல செய்தி. யூ ஹேவ் பீன் ப்ரொமோட்டட் ஆஸ் சிஐடி ஆபீசர், கிரைம் பிரான்ச்.
1: தேங்க்யூ சார்.
4: ஆல் தி பெஸ்ட்.
5: பையனை
4: கட்டிட்டு அவசரமான வேலையை போய் பாரு. உன் பேர் என்ன?
5: சாரதா.
4: வயசு?
5: 17.
4: அப்பா பேர்?
5: ராஜமாணிக்கம்.
4: தொழில்?
5: டிஐஜி ஆஃப் போலீஸ்.
4: டிஐஜி ஆஃப் என்ன?
5: DIG of police.
4: Good morning madam. Good evening madam.
5: உன் பேர் என்ன? எத்தனை வருஷம் சர்வீஸ்?
4: I'm sorry madam.
5: தண்ணியில அத கார்டு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா உன் நாங்க மாத்தணும்.
4: மேடம், விசில் டிகிரி எங்க தொழில், அத பத்தி நீங்க எங்க கவலை படுறீங்க? நீங்க எந்த இன்டர்வியூல வேணாலும் போகலாம். பாப்பட்ட ஜனமா நானு. பரவடுங்க, பரவடுங்க.
6: காத்த புடுங்கற. I am Shankar.
5: இந்த மாதிரி காத்துலாம் பிடிக்க விட்டா எனக்கு பிடிக்காது.
6: Age 27.
5: என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
6: I am an inspector from crime branch.
5: எனக்கு கோவம் வந்தது.
6: உன் டிஐஜி அப்பா கிட்ட சொல்லி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவேன்னு சொல்லுவே தானே? Go ahead.
4: சார், இது டிஐஜி பொண்ணு சொல்லி என்னையே டபாக்குது சார்.
5: யூ
6: கையை கையை நிட்டன பல்லு இருக்காது.
7: ஆமா சார், இந்த மாதிரி கேஸ் இப்ப நிறைய ஆயிடுச்சு சார்.
6: இவங்க எங்க அலையிறாங்கன்னு பார்த்து நீ அலையிறீங்க. போயா
4: போய்
6: இதெல்லாம் நீ பொம்பளை சேர்த்துட்டியா?

0: பாவ மன்னிப்புக்காக வந்த எல்லோரையும் கர்சரின் பிரதிநிதியாக இருந்து ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை. மகனே, நீ செய்த பாவம் என்னப்பா? சொல் மகனே, நீ செய்த பாவம் என்னப்பா?
1: இதுவரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யல ஃபாதர், இனிமே தான் செய்ய போறேன். மூணு கொலை
0: செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா மன்னிப்பு கோரி தேவாலயத்துக்கு வருவாங்க. ஆனா நீ செய்ய போற பாபத்துக்கு அனுமதி கேட்டு இங்க வந்திருக்கியே.
1: பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த புனிதமான இடத்துல என் கால்கள் படுறத நான் விரும்பல ஃபாதர். அதனாலதான் பரிசுத்தமா இருக்கும் போதே கடைசி முறை அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.
0: அடுத்த உயிருக்கு தீங்கிழைப்பதை ஆண்டவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்.
1: தெரியும் ஃபாதர், ஆனா நம்ம மனுஷங்களை துன்புறுத்த போறதில்ல, மிருகங்களை வேட்டையாட போறேன். மதத்தை விட எனக்கு மனசாட்சி தான் முக்கியம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் ஃபாதர்.
0: இன்னொரு முறை நீயும் நானும் தனியா சந்திச்சு இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத.
1: 22 வருஷமா பூட்டப்பட்ட உணர்ச்சிகள் இப்ப கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க ஃபாதர்.

0: யார் பேசுறது?
1: சூரிய பிரகாசம் இப்ப அங்க இருக்கானா?
0: இருக்கான். நாவா, நீங்க யாருங்க?
2: அவன்
0: அவரு 30 பேர்களோட வெளிநாடு சுத்தப்பயணம் போயிருக்காருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க?
1: எனக்கு அவன் தான் வேணும்.
0: அவர் எதுக்குங்க? கவர்மெண்ட்ல ஏதாவது ஆகணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நானே தீர்த்து வைக்கிறேன்.
3: நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் 3 பேரை கொலை செய்ய போறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னதும் உடனே அவன் முகத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா?
4: பாவ மன்னிப்பு கேட்டு எங்க கிட்ட வரவங்க கிட்ட நாங்க எங்க காலத்தான் கொடுக்கலாமே தவிர எங்க கண்ணால அவங்களை பார்க்க கூடாது. இதுதான் எங்க மதத்துடைய சட்டம். இதை நான் எப்படி மீற முடியும்?
5: எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், யாரோ ஒருத்தன் யாரோ 3 பேரை கொலை பண்ண போறேன்னு சொன்னா இவ்வளவு பெரிய சிட்டியில யாரே சந்தேகப்படுறது? யாருக்குன்னு பாதுகாப்பு கொடுக்க முடியும்
0: சார்? ஏற்கனவே இந்த கேஸ் சம்பந்தமா 390 குண்டாஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்.
6: டாடி, பேப்பர்ல இந்த நியூஸ் ஃபிளாஷ் பண்ணா ஜனங்க முன்ஜாகிரதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல?
5: Get out from here. எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்கு
7: வரக்கூடாதுன்னு? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹேவ் an idea. சஸ்பெக்ட் ஒரு சின்சியரான கிறிஸ்டியன் எனக்கு தோணுது. நான் சொன்ன விஷயத்தை ஃபாதர் வெளியே சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அவன் கன்ஃபஷனை கொடுத்துருக்கான். இப்ப ஃபாதர் அவனுடைய அங்காடையாளத்தையும் அவன் சொன்ன கன்ஃபஷனையும் நம்ம கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னு பிரஸ் நியூஸ் கொடுத்தோன்னா அந்த நியூஸை படிச்சதும் அவன் ஆத்திரப்படுவான். ஃபாதர் அட்டாக் பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணுவான். ஸோ ஃபாதருக்கு நல்ல செக்யூரிட்டி கொடுத்து நம்ம அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா ஐ திங்க்
5: நாட் எ பேட் ஐடியா.
7: அதனால இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க எங்கிட்ட சொல்லலாம்.
1: எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும், ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது.
7: சொல்ல முடியாதா? ஏன்
1: சொல்ல முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான், விட்டுருங்களேன்.
7: கான்ஸ்டபிள் இங்கே நிறுத்தம். ஆதார் உங்களுக்கு தெரியாததில்ல. குற்றவாளியை பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சா அது கூட குற்றம் தான்.
1: ஐ நோ ஐ நோ, உங்க ரேங்க்ல இருக்கிற சில ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேஸை பத்தி நான் பேச முடியாது. பர்டிகுலரா எஸ்பி விஸ்வநாதன் கிட்ட தான் பேச முடியும்.
7: என்ன
6: மணி? என்ன ஒரு மணிக்கு என் கூட சாப்பிட வரதா சொன்னீங்க, என்னாச்சு?
1: கெட் லாஸ்ட்.
7: கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஃபாதர் ப்ளீஸ் இங்கே உட்காரு.
1: தேங்க்யூ.
7: சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து ஃபாதர் ஃப்ரான்சஸ்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நம்ம எப்படி செக் பண்ணாமல் திடீர்னு உள்ள அனுப்ப முடியும்? எதுக்கும் நான் ஒரு வாட்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தென் வில் ஆஸ்க் ஹிம் டு சீ.
6: வாட் இஸ் திஸ், இதுனா ஐடி ஆபீசர் இல்ல மோர் மார்க்கெட்டா?

0: இதான் மூணு மார்க்கெட் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. இது ஐஜி ஆபீஸ் ரொம்ப
1: ஐஜி ஆபீஸ் பத்தி என்கிட்ட பேசுறீங்க. You know who I am? My name is Sharada. SHARADH Sharada. என் வயசு என்ன தெரியுமா? 17. நான் எங்க படிக்கிறேன்னு தெரியுமா? செகண்ட் இயர் 2MC. எங்க அப்பா யார் தெரியுமா? ராஜமாணிக்கம். Who is ராஜமாணிக்கம்? DIG of police.
2: சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு லைன் போட்டு கொடுக்க சொன்னேன். என்ன இவ்வளவு நேரம்? ஆமா, அங்க இருக்கிற ஃபாதரோட பேசணும். கொஞ்சம் குயிக்கா லைன் போட்டு கொடுங்க ப்ளீஸ். யாரு
3: கொலையாளி? யாரு? யார கொலை பண்ண போறான்? எதுக்காக கொலை பண்றான்? டீடைலா சொல்லுங்க.
0: அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்துட்டு நின்ற the same old David. அன்னைக்கு உன்ன கும்பிட்ட கை இன்னைக்கு உன்ன கொல்ல வந்திருக்கு. இது இன்னைக்கு ஏற்பட்ட உணர்ச்சியில 22 வருஷமா.

அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்துட்டு நின்ற த சேம் ஓல்ட் டேவிட். அன்னைக்கு உன்ன கும்பிட்ட கை இன்னைக்கு உன்ன கொல்ல வந்திருக்கு. இது இன்னைக்கு ஏற்பட்ட உணர்ச்சியில 22 வருஷமா கூட்டி வச்சிருந்த உணர்ச்சி. அதுக்கு முதல் தினிய நீதான்.

0: தொடர்வது ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஹலோ
2: எஸ்பியா, அவசரமா வரணுமா? ஓகே, இப்ப
3: வந்துடுறேன். மிஸ்டர் சங்கர், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபாதர் லைன்ல இருக்காரு, செகண்ட் டைம்.
4: ஹலோ ஃபாதர் டேனியல், நான் இங்க கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். உங்க சர்ச்சில் ஃபாதர் பிரான்சிஸ் யாராவது இருக்காங்களா? நிச்சயமா தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இங்க ஃபாதர் பிரான்சிஸ் சொல்லி
5: எஸ்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எந்த விதமான அசம்பாவிதமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பந்தமாக இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது.
6: மிஸ்டர் சங்கர், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற நபர் பேர் டேவிட். அவன் ஒரு கொலை குற்றவாளி. ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு வந்தவன். கிடைச்ச தண்டனையை விட தப்பிக்க முயற்சி செஞ்சு அவனே அதிகரிச்சுக்கிட்ட வருஷம் அதிகம். எஸ், 22 வருஷம் ஜெயில இருந்திருக்கான்.
7: 22 வருஷமா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சி.
8: எஸ் சார், திஸ் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் த கிரிமினல் டேவிட். அவன் ஒய்ஃப் ரோசியை கொலை பண்ண கேஸில் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. அப்போ நடந்த கேஸில் அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க 3 பேர். 1 இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், 2 டாக்டர் உன்னிகிருஷ்ணன், 3 அரசியல்வாதி சூரியபிரகாசம். இவங்க 3 பேருடைய சாட்சியமும் அவன் கொலை செஞ்சிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணதால அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது.
9: பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பதட்ட நிலையை தவிர்க்க போலீஸ் தனிப்பிரிவு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது.
10: தலைப்புச் செய்திகள். நகரை உலுக்கிக் கொண்டிருக்கும் மர்ம கொலைகாரனை பற்றிய முழு விவரங்களையும்
7: பேசணும். கெட்டிக்காரத்தனமா கண்டுபிடிச்சு சாதுரியமா அவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்த உங்க புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். அதே சமயத்துல நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த டாக்டருக்கு பதிலா ஒரு பணைய கைதிய நான் வச்சிருக்கேன். ஓவர். இப்ப யார பிடிச்சு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதட்டப்படாம நல்லா யோசிச்சு பதில்
11: சொல்லுங்க.
7: பொண்ணு என்னை இந்த இடத்தையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்குது. நீங்களும் உங்க பொண்ணை நினைச்சு பதறதை விட அந்த டாக்டர்

0: அந்த டாக்டரை எப்ப எங்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் சொல்றேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள டாக்டர் எங்கிட்ட வந்து சேரலன்னா உங்க டாக்டர் ஓவர்.
1: டேவிட், யார மிரட்டுற? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அவர் எஃபிஷியன்சி. ஹி வில் பீ காட் வித் இன் 24 ஹவர்ஸ். இட்ஸ் எ சவாலஞ்ச். ஓவர்.
2: என்ன ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா? லைன் ஃபீபலா இருக்கு சார். அப்ராக்ஸிமேட்டா பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம்.
3: தேங்க் யூ. யூ கோ.
2: மிஸ்டர் கபாலி, பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம் சர்ச் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க.
4: ஓகே.
2: எஸ்பெஷலி லைலா காலேஜ் பக்கத்துல ஏதாவது பாடஞ்சு கட்டடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. யூ கோ ஹெட். அந்த ரேஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணுங்க.
5: இந்த ரெண்டு விரல்ல ஒரு விரல் தொடுங்க.
0: என்னாச்சு?
5: நீங்க என்ன கொன்னுடுவீங்க? இந்த வரல தொட்டீங்க கொன்னுடுவீங்க. என்ன நிஜமாவே கொன்னுடுவீங்களா?
0: அதுவும் அப்பங்க இல்லதாமா இருக்கு.
1: இன்னும்
0: ஒரு மணி நேரத்துல அந்த டாக்டர் எங்கிட்ட வந்து சேரல. உங்க டாக்டர் ஓவர்.
1: என் பொண்ணு மட்டும் இல்ல, உன்னால என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, உன் நிபந்தனையை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓவர்.
0: நான் வசதியில எழுதான், ஆனா வைராகியத்துல கோடீஸ்வரன். இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த டாக்டர் எங்கிட்ட ஒப்படைச்ச ஆகணும்.
3: இல்லன்னா
0: அவனை எந்த கோட்டையில நீங்க ஒழிச்சு வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் கொன்னுடுவேன். இட் இஸ் அ சவாலஞ்ச் மிஸ்டர் டிஐஜி, மை பாய் சங்கர்.
3: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவன் பெரிய கொலகாரன்னு உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணியிருக்கான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா?
1: டாக்டர் வன்னி, ப்ளீஸ் அவாய்ட் யுவர் டென்ஷன்ஸ். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை.
3: வேண்டாம் சார், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. சாகிறதுன்னு முடிவாயிருச்சு. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு.
1: டோன்ட் பீ சில்லி. வை ஆர் யூ எக்ஸைட்டட்
2: சார்? இஃப் யூ பர்மிட் மீ, அவர் வீட்டில் இருக்கிறது தான் டேஞ்சர்னு எனக்கு தோணுது.
1: தென்
2: ஒன் மினிட்.
4: வெளியே ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன்.
2: தேங்க் யூ.
4: டோன்ட் வெரி.
2: சங்கர் ஹியர் சார். மேக்ஸிமம் செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கோம். பிளேஸ் இஸ் ஃபுல்லி கவர்ட். ஓவர்.
3: ஹலோ, யார் பேசுறது?
0: நான் தான். உன்னை மறக்கவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா டேவிட் பேசுறேன்.
3: போலீஸ், போலீஸ். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்?
0: நீ கடலுக்கு அடியிலேயே ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன். பரீட்சித் மகாராஜா கதை தெரியுமா உனக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு பாம்பு கடிச்சுதான் சாவுன்னு ஒரு ஜோசியம் சொன்னான். சாவுக்கு பயந்தாவே கடலுக்கு நடுவுல பாம்பு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு கூடியிருந்தான. இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல அவனுக்கு சாவு வந்துருச்சு. எப்படின்னு கேக்குற மூட்ல நீ இல்லைனாலும் சொல்ற மூட்ல நான் இருக்கிறேனே. அவன் கையில வச்சிருந்த எலுமிச்சம்பழத்துல இருந்த பூனாகம் அவனை கடிச்சிருச்சு. அது மாதிரி இப்ப உன்னை கொல்ல போறது நான் இல்லை, உன் உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு உன் கூடவே சுத்திட்டு இருக்காங்களே அந்த காக்கி சட்டக்காரங்கள்ல ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற மூட்ல இப்ப நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்லையே.
3: வரதீங்க, வரதீங்க, ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க, ப்ளீஸ்
1: ப்ளீஸ் கொன்னுடாதீங்க. வாட் ஹேப்பன்ட் டு யூ?
3: என்ன கொன்னுடாதீங்க.
1: மிஸ் உன்னி, என்ன நடந்துது?
3: இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உங்கள யாரோ ஒருத்தர் தான் என்ன கொல்ல போறதா டேவிட் போன் பண்ணி சொன்னா.
1: வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அவன் உங்களை டைவர்ட் பண்றதுக்கா அப்படி சொல்லிருக்கான்? நாங்க எல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கா பம்பரமா சுத்திட்டு இருக்கோம். யூ நோ தட். உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவனை கண்டுபிடிக்கிறது எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் பிரஸ்டிஜ் அடைய. இட்ஸ் a சவாலஞ்ச் ஃபார் அஸ். காம் யுவர் செல்ஃப் ப்ளீஸ்.
2: ஹலோ ஆபரேட்டர், நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். 8 நம்பர் ரூமுக்கு வர எந்த காலா இருந்தாலும் இங்க கொடுக்க வேணாம், நானே பர்சனலா வந்து அதை ஹேண்டில் பண்றேன். ரைட். எஸ் Thank you, sir.
4: Sir, get a number of phone.
2: Yeah. Hello. Yes, Dr. Winnie speaking here.
0: My son, நீ 20, நான் 60. இன்ஸ்பெக்டர் சங்கர், தயவுசெய்து போனை உன்னிகிருஷ்ணன் கொடுக்குறீங்களா?
6: டேவிட், நீ உன்னிகிட்ட சொன்ன கதையை நானும் கேட்டேன். பரீட்சத் மகாராஜா வேணா பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனா போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் இழிச்ச வாய்ந்துங்க இல்லை.

0: எனக்கு தோணுது. பார்க்கலாமா?
1: பாப்பமா
0: பார்க்கலாம்.
1: ஹலோ, கால ட்ரேஸ் பண்ண முடிச்சுட்டா?
2: சாரி சார், முடியல.
1: உன்னி டாக்டர்.
0: My son, son, son, son.
3: Sir, now we are crossing Kodambakam Water Bridge. Over, sir.
0: Here. Up. Get up. இந்த லாக்கெட்ல இருக்கிறது என்னோட. யாரு?
4: என்னோட பாய் ஃப்ரெண்ட். புரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்?
0: உன்னை யாராவது ரேப் பண்ண வந்தா என்ன செய்வே?

0: ஆனால் கொலை அவ பண்ணிக்கிட்டார். கொலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உயிருக்காக எதை வேணா கொடுக்க தயாரா இருக்கிற இந்த உலகத்துல மானத்தை இழந்ததுக்காகத்தான் உயிரையே கொடுத்திருக்காளே. அவன் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கோம். அந்த வேதனைக்கு ஒரு வேலை வேணாம், அந்த பாவத்துக்கு ஒரு பதில் வேணாம். அதான் இப்ப நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு தோணுதில்ல உனக்கு?
1: சட்டத்துக்கு நீங்க பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியல. அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டாக்டர் க்ளோஸ் அங்கு. ஐயோ ரத்தம் அங்கு சுட்டுட்டாங்களா அங்கு? சொல்லவே இல்லையா அங்கு? ஐயோ ரத்தம், அது தெரியுமா? நான் வேற அடிச்சிட்டேன். சாரி அங்கு.
0: நீ புறப்பட. நீ என் கூட வர வேண்டியதில்ல. இங்கே இருந்தா போலீஸே ஒண்ணு வீட்டுல கொண்டு போய் சேர்த்து.
1: அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்ல? அப்படின்னா நான் சொல்றது கேளுங்க.
2: இது எங்க வீடுதான், டிஐஜி வீடு, அண்டர் கிரவுண்ட். ஏவா விடுறீங்க? சுத்தி இருக்கிற இரும்பு வேலி, எப்பவுமே இருக்கிற இருட்டு, உங்களுக்கு சரியான பாதுகாப்பு. நான் இங்க வந்து போறது கூட யாருக்கும் தெரியாது.
3: எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாலும், அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். இருந்தாலும் எல்லாத்தையும் மறைக்கிறேன். நீ காப்பாத்த நினைக்கிற ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, இந்த ஊரையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். So please speak up for God's sake.
4: அவன்
1: எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்? சிட்டிக்குள்ளையா, வெளியா, மலையடி வாரத்திலயா, ஏதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்துல, வீட்லயா? இல்ல நான் கேட்டுட்டே இருக்கல. அது வந்து கண்ணு கட்டி கூட்டிட்டு போனா

0: அங்கிருந்து அங்கே என்ன கண்ணு கட்டியே வச்சிருந்தான். அப்புறம் அந்த இடம் அங்கிருந்து என்ன கண்ணு கட்டியே கூண்டிட்டு கொண்டு வந்து விட்டுட்டான். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்னும் தெரியாது.
1: உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் எந்த காரணத்துக்காகவோ எங்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் மறைக்கிற.
2: ஏண்டா மறைக்கிற மறைக்கிறேன்னு குழந்தைய போட்டு மறைக்கிற? உண்மை தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம அவர் யாருக்கிட்ட சொல்ல போற? என்னம்மா
1: ஓகே, எனக்கு யாரும் சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் கழுத்துல தூக்கு கயிறு விழ வைக்கல. என் பேர் சங்கர் இல்ல.
2: அப்படின்னா பையனுக்கு பேரை மாற்ற வேண்டியதுதான்.
0: எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் சொல்ல போகும்போது சொல்ல வேணா சொல்ல வேணான்னு நீங்க கையாட்டினீங்க. சொல்லுங்க
2: டேவிட், உனக்கு கிளைமாக்ஸ் நெருங்கி போச்சுடா. என் மனசுல 20 வருஷமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை மாஜி சாராய கடை வேலைப்பன் சொல்றம்மா. நீ கட்டிக்க போற சங்கர், என் மக இல்லம்மா, அவனோட மகம்மா, அவனோட மக.
0: அங்கிள், மாமா, நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு பட்டு நறிஞ்சிட்டு டாலர் ஓபன் ஆனதுமே பதச்சு போய் நின்னீங்களே. அப்ப நினைச்சேன் அவரை பார்த்து பயந்துட்டீங்களோன்னு. இப்பதான் தெரியுது நீங்க பாசத்துல
1: நின்றுக்கீங்கன்னு. சொல்ற நீ?
0: எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவர் சொல்லிட்டார்.
1: யாரு?
0: உங்க பழைய நண்பர் வேலப்பன்.
1: சொல்லிட்டானா? எல்லாமே சொல்லிட்டானா?
0: மாமா, இதுவரைக்கும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: சொந்த உறவுக்கு தெரியல, ஆனா வந்த உனக்கு தெரிஞ்சிருக்கு. சூழ்நிலை தான் என் மகன் எதிரியாம உன்னை இப்படியும் பார்க்க வச்சிருச்சு.
3: அவன் ஒரு கொலகாரன், அவனை பிடிக்க வேண்டிய போலீஸ்காரன், அவ்வளவுதான் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவு. அவன் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியும் குழப்பமும் எனக்கு இருந்தது. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. சோ நான் சொல், பிளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. மிஸ்டர் சங்கர், நீங்க அனாவசியமா ஆத்திரப்படுத்தல அர்த்தமே இல்லை. இந்த பிரச்சனையை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. முதல் தடவையா அந்த குலகாரனை எஸ்பி ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போனதே நீங்க தான். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உள்ள நுழையறதுக்கு உங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கான்.
2: இத கூட சாதாரண நிகழ்ச்சியா விட்டுடலாம். இப்ப நடந்திருக்கிறது அப்படி இல்லை. ஒரு குலகாரன் தான் தப்பிக்கிறத விட உங்க உயிரை காப்பாத்துறதுதான் அதிக அக்கறை காட்டியிருக்கான். இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
3: அந்த நெருங்கிய நண்பரின் மகன்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் உங்களை காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கான். டேவிட் உங்க ஃபாதரும், சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதுல டேவிட் கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாருடைய கவனமும் குற்றவாளிக்கு எதிராக சாட்சி சொன்ன 3 பேர் மேலதான் இருந்ததே தவிர குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்னதை பத்தி நாம யாருமே யோசிக்கல. இன்னைக்கு நான் மறுபடியும் ஃபைலை பார்க்கும் போது குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்ன பேர்ல ஒரே 1 பேர் தான் இருந்தது. அது சாரா வியாபாரி வேலப்பன். தட்ஸ் யுவர் ஃபாதர்.
2: அது மட்டும் இல்ல, டேவிட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே உங்க அப்பா பேரை சொல்லி உங்க அட்ரஸ் விசாரிச்சு உங்க ஃபாதரை போய் மீட் பண்ணிருக்கான். அதுக்கு ஐ விட்னஸ் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் தான். என்னடா பாக்குற பார்வையே சரியில்லை.
1: 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட தான் சரியில்லை. உங்க ஆரம்ப கால வாழ்க்கையை விமர்சிக்க நான் இங்க வரல. ஆனா கொலை வெறி பிடிச்ச அந்த மிருகம் உங்களுக்கு ஆத்ம நண்பன். Am I right? அந்த கொலகாரம் மேல உங்களுக்கு கொள்ள பிரியம். Am I right? அந்த பிரியத்துல அவனுக்கு இட வசதி பண வசதி எல்லாமே கொடுக்கறது நீங்க தானும் எங்களுக்கு தெரியும். Correct me if I'm wrong. Am I right? நீங்க என்ன பண்றீங்க
2: சங்கர்? இது என் நண்பரோட டைரி. அவன் செத்ததுக்கு அப்புறம் இத புஸ்தகமா போடுறான். என் கையில கொடுத்தா உடக்கு உண்டு புரியெடுக்கிறதுக்காக அவன் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த டைரியை உங்ககிட்ட கொடுக்கறேன். எல்லா ரகசியமும் இதுல இருக்கு. இதுக்கு வேற

0: கிட்ட கேட்காத. I don't want this job. I don't want to be a policeman.
1: Shankar, I don't understand.
2: கொட்டர தேளுக்கும் கொத்தர பாம்புக்கும் கொடபடிக்கிற இந்த உத்தியோகம் வேணாம்னு சொல்றேன். குட் பை டு யூ டிபார்ட்மெண்ட் சார், குட் பை டு மை சர்வீஸ், குட் பை டு ஒன் அண்ட் ஆல்.
1: சங்கர், வாட் ஹேப்பன்ட் டு யூ? என்ன நடந்தது?
2: என்ன நடந்ததுன்னு கேக்குறத விட இனிமே நடக்க போறது என்னன்னு கேளுங்க. நடக்க போற அந்த மூணாவது கொலையை செய்ய போறது யார் தெரியுமா?
1: அதுல உனக்கு என்ன சந்தேகம்? தி சேம் கல்பிரிட் டேவிட்,
2: அவருடைய ஒரே மகன் சங்கர்.
1: நீ
2: டேவிட் பிள்ளைப்பூச்சியா இருந்த போது பிறந்த பிள்ளைதான் இந்த சங்கர். எங்க அம்மாவுடைய கற்பை அழிச்சு எங்க அப்பனோட மானத்தை வாங்கின அவனை நானே பழி வாங்கறதா முடிவு
1: பண்ணிட்டேன். பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி பேசுற பேச்சா இது?
2: மத்தவங்க உயிரை காப்பாத்துற உயர்வான உத்தியோகங்கிறதுக்காக தான் இந்த உடுப்புக்கே நான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த உடுப்பு போட்ட ஒருத்தன் தான் நீதி கேட்ட எங்க அப்பனை கொலகாரன் ஆக்கினா, கொலகாரனை நிரபராதி ஆக்கினா, ஒரு உத்தமிய விபச்சாரி ஆக்கினா.
1: யாரோரு போலீஸ் அதிகாரி செய்த தவறுக்காக நம்ம டிபார்ட்மெண்டே நாசப்படுத்துறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல மிஸ்டர் சங்கர். நான் ஏதோ பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். என் மகளை கடத்திக்கிட்டு போன அந்த டேவிட் டாக்டர் தங்கிட்ட ஒப்படைச்சாத்தான் என் மகளை உயிரோட பார்க்க முடியும்னு மிரட்டினப்ப என் மகதான் முக்கியம்னு நான் நினைச்சேனா? சங்கர், உத்தியோகத்தை தேவைக்குன்னு நினைக்கிறத விட சேவைக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. கடமைக்காக வாழறவன் பாசத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். நீங்க எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன் மிஸ்டர் சங்கர். இப்ப நம்ம காப்பாற்ற போறது ஒரு அரசியல்வாதி உயிரை மட்டுமல்ல, போலீஸ் துறை மேல ஜனங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய.
3: ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார்.
1: ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மிஸ்டர் சங்கர், கமிங். இனிமே நடக்க போற நிகழ்ச்சி கொலையாளிக்கு சாதகமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சூரிய பிரகாசம் நாளை காலையில பிளைட்ல வர்றாரு. பிளைட் சரியா 9:45 வந்து சேருது. வி ஃபாலோ.
4: தலைவர் வர போறாருன்னு போஸ்டர்ல விட்டு அவக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க.
5: ஆமாங்க, சுற்றுலான்னு போனவரு ஊர் வந்தது சுடுகாட்ட பாக்கணும் ஆசை போல இருக்கு. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம் வந்தே தேவன அடம் பிடிச்சா இப்படி அப்படி என்ன பெரிய சிலையை திறக்க போறாரு
3: சார்? ஏர்போர்ட்ல இருந்து மிஸ்டர் சூரிய பிரகாசம் வெளியே வந்ததுல இருந்து ஹீஸ் ஹெவிலி கார்டட் டில்
1: 1 minute. சூரிய பிரகாசம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அவரை சேர்ந்தவங்க எல்லாம் மத்த வண்டிக்கு மாத்திருங்க.
3: எஸ் தட்ஸ் பீன் அரேஞ்ச் சார்.
6: கார்ல வந்து இறங்கினதும் வீட்டிலே ஒரு சின்ன பிரஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் தான் சில திருப்பு விழாவில் கலந்துக்கிறாரு
3: சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிரஸ் மீட் இஸ் அன் இன்டோர் பிரஸ் மீட்டிங், அதனால அங்க ஜாஸ்தி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம் சார்.
1: ஐ சி, வெரி குட்.
7: நாளைக்கு நடக்க போற யுத்தம் கடைசி யுத்தம், நான் போய் தான் ஆகணும்.
8: அங்கிள், நடக்க போற யுத்தத்துல எனக்கு நீங்க ரெண்டு பேருமே
7: வேண்டியவங்க தான். அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து வேண்டிக்காத, பக்கியோட பலம் குறைஞ்சு போயிடும். நீ கட்டிக்க போற தாலிக்கும் வச்சுக்க போற பொட்டுக்கும் என்னால எந்த குறையும் வராது
9: சார்.
1: எஸ் டிஜி பேசுறேன்.
9: நான் டேவிட் பேசுறேன்.
1: சன்,
9: சரி உங்களுக்கு புரியுற அபிஷியல் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஐ வாண்ட் டு டாக் டு இன்ஸ்பெக்டர் சங்கர். ஓகே
1: சங்கர், உங்க அப்பா, ஐ மீன் அந்த கொலகாரன் டேவிட் உங்ககிட்ட பேசணுமா? டோன்ட் கிவ் ரூம் ஃபார் சென்டிமெண்ட்ஸ்.
3: ஹலோ
7: மை சன், அந்த அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எதுக்காக ஏர்போர்ட்ல இருந்தே போலீஸ் போர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியும் கொலை நடக்காது, பின்னாடியும் நடக்காது. சரியா 7:30 சில திறப்பு விழா, 7:35 எப்பவும் டிஏஜி கிட்டே பேசுறவன், இப்ப மட்டும் ஏன் உங்ககிட்ட பேசுறேன் தெரியுமா மை சன்? இப்ப உனக்கு நான் தான் உன்னுடைய அப்பாங்கிறத தெரியும். அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு
3: குட் ஈவினிங். ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகைன், மீட்டிங்ல யாரை சஸ்பெக்ட் பண்ணாலும் இங்கே வச்சு க்வெஸ்சன் பண்ணாதீங்க. கூட்டத்தில் பதட்டம் ஏற்பட்டு போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கம் வித் மீ. இந்த மெயின் என்ட்ரன்ஸில் மிஸ்டர் சூரிய பிரகாசம் காரை தவிர வேறு எந்த காரையும் பார்க் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. போலீஸ் ஜீப்பாக இருந்தாலும் பார்க்கிங் லாட்டு தான், விஐபியாக இருந்தாலும் பார்க்கிங் லாட்டு தான். யூ டெல் தம் தட்.
10: கலாச்சார கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.

0: இந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அருமை அண்ணன் சூரிய பிரகாசம் அவர்களை உங்கள் சார்பாகவும் கலாச்சார கழகத்தின் சார்பாகவும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன்.
1: எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம் நாடு நம் நாடுதான், வெளிநாடு வெளிநாடுதான். இங்கே தமிழ், அங்கே ஆங்கிலம். இங்கே வேட்டி, அங்கே பேண்ட். இங்கே அரிசி, அங்கே கோதுமை. இங்கே சிலை, அங்கே அது இல்லை.
2: வீர சிவாஜி சொல்லும் போதே பலம் வருகிறது அல்லவா? நமக்கும் அவரை போல வீர

My son.

0: ஜனனி ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கிய ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், விஜயன், மலேசியா வாசுதேவன் ஆகியோருடன் பல. இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
5: புரட்சியின் அடையாளமாக,
2: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை,
5: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
2: விறுவிறுப்பான கதைக்களத்தை

0: எதிர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில் தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உல வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:08.

பொன்மாலை பொழுது. இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்கள் இதயங்களை இதமாக்க வருகிறது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்க்கை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் எழுதுகின்ற அழகான கவிதை, சவால் நிறைந்த தேர்வு. தோல்வி வந்தால் துவண்டுவிடக்கூடாது, வெற்றி வந்தால் தலைக்கணக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் பாதைகள் பிறக்கும், முயற்சிகள் தொடர்ந்தால் வெற்றிகள் மலரும், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் ஒவ்வொரு நாளும் திருவிழாதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றியையும் சந்தோஷத்தையும் இளமையின் உற்சாகத்தையும் இசையோடு கொண்டாடும் இந்நேரம் பொன்மாலை பொழுது. ஆம் நேயர்களே, முதலில் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம் என்று சொல்லும் ஒரு உற்சாகமான பாடலோடு நமது இசை பயணம் தொடங்குகிறது.

0: கேட்ட அந்த பாடல் யூத் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 5:06. பொன்மாலை பொழுதில் இனிமையான தகவல்கள் எல்லாம், வாழ்க்கை தொடர்பான தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை. அவரவர் பாதைகள் வேறு, அனுபவங்கள் வேறு, கனவுகள் வேறு. சில மாற்றங்கள் நம்மை சிரிக்க வைக்கின்றன, சில மாற்றங்கள் சிந்திக்க வைக்கின்றன, இன்னும் சில மாற்றங்கள் நம் வாழ்க்கையையே புதிய கோணத்தில் பார்க்க செய்கின்றன. வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் மனிதர்களின் மன உணர்வுகளையும் அழகாக பேசும் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து இதோ நம் மனதை தொடும் பாடல், பரத்வாஜ் பாடியது.
1: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 5:12:25. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாழ்க்கை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கலாம், கண்ணீரும் இருக்கலாம், ஆனால் அதை கடந்து கண்ணீரை துடைத்து நாளை நமக்கானது என்ற நம்பிக்கையை விதைக்கும் வார்த்தைகள் தான் இந்த பாடல். தோல்விகள் நம்மை தடுக்க அல்ல, வெற்றிக்கான வழியை நமக்கு காட்டவே. இதோ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இடம்பெற்று இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையூட்டும் இந்த அற்புதமான பாடல். இசையும் வரிகளும் நம் மனதுக்கு புதிய தெம்பை தரும். வாழ்க்கையை நேசிக்கவும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் இந்த பாடல் நமக்கு துணையாக இருக்கும். இதோ உங்கள் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக ஒவ்வொரு பூக்களுமே, சித்ராவின் குரலில்.

இந்த இனிமையான மாலை பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுது. வாழ்க்கை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் போது தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம். சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காமல் போகலாம். ஆனால் அந்த தடைகளை கடந்து கண்டு நின்று விடாமல் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்பதில்தான் உண்மையான வெற்றி. தடைக்கு

எல்லாம் நம் பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல, நம்முடைய வெற்றிக்கு ஏணிப்படிகளாகவும் அமையலாம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் முன்னேற வேண்டும் என்ற அழகான கருத்தை மனதில் விதைக்கும் பாடல்தான் இது. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, வாழ்க்கையை நேசிப்போம், முயற்சியை தொடர்வோம், வெற்றியை நம் வசமாக்குவோம். இப்போது இந்த தன்னம்பிக்கை பாடலை கேட்டு மகிழ்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

வாழ்க்கை எப்போதும் நமக்கு சாதகமாகவே அமைந்து விடாது. சில நேரங்களில் அலைகள் நம்மை எதிர்த்து தள்ளலாம், சில நேரங்களில் பாதைகள் நம்மை சோதிக்கலாம். ஆனால் எதிர்ப்புகளை கண்டு ஒதுங்கிவிடாமல் துணிவோடு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதில்தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு இருக்கிறது. விழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகும் எழுந்து நிற்க மறப்பதுதான் தோல்வி. நம்பிக்கையை துணையாக கொண்டு முயற்சியை ஆயுதமாக்கி வெற்றியை நோக்கி பயணிப்போம். தன்னம்பிக்கையும் உழைப்பின் உயர்வையும் நமக்கு உணர்த்தும் ஓர் அற்புதமான உற்சாகமான பாடல் எதிர்நீச்சல் அடி. வாழ்க்கையின் சவால்களை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றவும் இசையோடு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுது. பாடல் வரும் நேரம் 5:25.

வாழ வேண்டும். கண்ட கனவுகள் மறைந்தால் வருந்தக்கூடாது. கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட இயலுமா? மேகங்கள் தினம் வரும் போகும். வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். அதுபோலவே வாழ்க்கையும் மேடு பள்ளங்கள் நிறைந்தது. இன்பமும் துன்பமும் நிலையானது இல்லை. காலம் சுழலும் போது காட்சிகள் மாறும். நம்பிக்கையோடு நடந்தால் நம் வாழ்க்கையும் மாறும். வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால் கிடைத்த வெற்றியில் தலைக்கணம் கூடாது. சந்தித்த தோல்வியில் தளர்ந்து போகக்கூடாது.

மதராசப்பட்டினம் திரைப்பட பாடலை கேட்டும் ஹரிணி ரூப்குமார் ராத்தோர் குழுவினர் பாடியது. திரைசையில் அடுத்து மதையான கூட்டம் திரைப்பட பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் குரலில்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி.

0: தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் யூபிஐ பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் 66வது குழுவாக பயிற்சி பெறும் அதிகாரிகள் கல்லூரி பயிற்றுநர்களுடன் இணைந்து இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். இன்றைய சூழலில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வழக்கமான இராணுவ பலம் மட்டுமே போதாது என்றும் நவீன போர் முறைகளில் சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் உயிரி தொழில்நுட்பங்களுக்கு பங்கு அதிகரித்து வருவதால் சிக்கலான புதிய சவால்களை திறம்பட்ட முறையில் சந்திக்க தேவையான தொலைநோக்கு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்தி கொள்ளுதல் அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பில் மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சினைகளில் உடனுக்குடன் விரைந்து முடிவெடுக்கும் திறன்களை பாதுகாப்பு படையினர் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் இன்று புதுடில்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த ப்ளூம்பெர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நடப்பு 21வது நூற்றாண்டில் டேட்டா, தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் அதிகாரத்தின் முக்கிய ஆதாரங்களாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இத்தகைய புதிய வசதிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துவதால் இந்தியாவிற்கு மட்டுமின்றி இதர நாடுகளுக்கும் பயன் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்குமான வாய்ப்புகள், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பதையும் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சம் தாண்டி அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதில் சுமார் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சிறு நகரங்களில் இருந்து செயல்பட்டு வருவதாகவும் 45% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநரின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இதுவரையிலான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான உள்நாட்டு தேவைகள் மற்றும் சேவை செயல்பாடுகளால் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக உத்வேகம் காணப்படுவதன் அடிப்படையில் முழு ஆண்டிற்கான கணிப்பு இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளதாக உலக பொருளாதாரம் குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் கண்ணோட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு சந்தை தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவதும் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதும் வளர்ச்சி வேகம் அதிகரிக்க சாதகமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு அண்மையில் 7.1% உயர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் செக் குடியரசின் துணை பிரதமரும் தொழில் வர்த்தக அமைச்சருமான திரு கரேல் ஹவ்லி செக்கை சந்தித்து பேசினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் கூட்டு பாதுகாப்பு குழுவின் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் இணங்கியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு ஹவ்லி செக் பெங்களூரு மற்றும் மும்பையில் பல்வேறு தொழில் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க இருக்கிறார். கனடா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் இன்று முதல் இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அவர் இப்பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசுகிறார். நாளை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டவர்களையும் அவர் சந்திக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.

0: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தனிநபர்கள் யுபிஐ மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு யுபிஐ மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு இன்று இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பண பட்டுவாடா கழகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்களுக்கு தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தினால் மட்டுமே எம்டிஆர் கட்டணம் பொருந்தும் என்றும், தனிநபர்கள் இதர தனிநபர்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்தினாலும் கட்டணமில்லாத நிலை தொடரும் என்பதால் 96% யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களிடமிருந்து யுபிஐ QR கோட் மூலம் மாதம் 1,00,000 ரூபாய் வரை பணம் பெறும் சிறு வணிகர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு எம்டிஆர் கட்டணம் பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2025 வக்ஃப் சீர்திருத்தங்களால் அரசு நிலம் வக்ஃப் சொத்துக்களாக மாற்றப்படுவதை கட்டுப்படுத்த முடிந்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: வக்ஃபு சட்டத்தின் 40வது பிரிவு வக்ஃபு வாரியம் நினைத்தால் எந்த ஒரு சொத்தையும் வக்ஃபு சொத்தாக தானாகவே அறிவித்துக் கொள்வதை அனுமதித்து வந்தது. இதன் காரணமாக நாட்டில் 2.07 லட்சமாக இருந்த வக்ஃபு சொத்துக்களின் எண்ணிக்கை 2013 8.72 லட்சமாக அதிகரித்திருந்தன. அரசுக்கு சொந்தமான 5973 சொத்துக்களும் இதில் அடங்கும். 2025 நிறைவேற்றப்பட்ட உமித் சட்டம் என்னும் வக்ஃபு திருத்த சட்டம் இந்த 40வது பிரிவை நீக்கியது. அரசு நிலங்கள் மீதான வக்ஃபு வாரியத்தில் எந்த ஒரு உரிமை கோரிக்கையும் மாவட்ட ஆட்சியரை விட உயர்நிலையில் உள்ள அதிகாரி ஒருவரால் ஆராயப்பட வேண்டும் என திருத்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டது. இத்தகைய விசாரணையின் முடிவுகளை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பும் முதல் முறையாக திறந்துவிடப்பட்டது. சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப சொத்து ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வசதிகளும் கொண்டு வரப்பட்டன. வக்ஃபு வாரியத்தின் உரிமை கோரிக்கைகள் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர அனுமானங்களின் அடிப்படையில் அல்ல என்பதை திருத்த சட்டம் மூலம் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது.
1: இன்று பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள், குடிமை பாதுகாப்பு படையினர், ஆப்தமித்ரா, தன்னார்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவசரகால மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட பேரிடர் மேலாண்மைத்துறை மேரா யோபாரத் இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு பக்கிரிசாமி தலைமையேற்றார். மாஹேயில் பந்தக்கல் PM ஸ்ரீ ஜவஹர் நவோதயா பள்ளியில் குழந்தைகள் நலக்குழுவும் சைல்டு ஹெல்ப்லைன் அமைப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தொடக்கி வைத்தார். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்து கூறப்பட்டன. அடுத்த 2 நாட்களில் தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரமளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளி

0: தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:30. மனோரஞ்சிதம் பக்தி பாமாலையால் தொடுத்து வருகிறது பக்தி பாடல்கள். தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

மனோரஞ்சிதம் கேட்டோம். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போவிலும் இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:00 முதல் 7:15 வரையிலும் திரு இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண்

கடன் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானம்பல்லவர்கள் தொடர்ந்து வணிக ரீதியாக சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவிதி அவர்கள் தரும் தகவல்கள். சென்னை அஞ்சல் 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் PM கதிசக்தி துரித வளர்ச்சிக்கான துல்லிய ஒருங்கிணைப்பு சிறப்பு நேர்முகம். பங்கேற்பவர் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் திருப்பாவை அவர்கள். நேர்முகம் காண்பவர் எல் விஜயா. தொடர்ந்து திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது செவியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன் மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி FM ரெயின்போ 102.8 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் 8:05 மியூசிக் பெய்தவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தீன் சிந்துதே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 மெகா ஹிட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதல் பகுதி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி வழங்குபவர் டி. அரவிந்தராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 தமிழ் அமுது தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து டி. கே. செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ ஸ்கிரப்ப டைபஸ் எனும் உன்னி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8 மணிக்கு தரம் எனும் தாரக மந்திரம் உலகத்தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். சென்னை அஞ்சல் 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுட தாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆர். வெங்கடேஸ்வரன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம் 9 மணிக்கு அரங்கிசை நவராத்திரி இசை விழா சுனில் ஆர். கார்கேயன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். வரதராஜன் அவர்கள் வயலின் திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம் ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நீயர் விருப்பம். 10:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல வழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் விவேகானந்தா. நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நடமாடும் தையல் தொழில் செய்து வரும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் மா கலையரசு அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எஸ். ஜானகி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி. நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை

25 வானிலை அறிக்கை சென்னி அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரமேந்திர கிருதிகள் இடம்பெறும். 4 மணிக்கு வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கணம் சுந்தர் சி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, திருவிழா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நீர்முகம், நீர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பன்னி செய்தி ஆகியவை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தீன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02, 8:30 இனிய நேரம், 8:55 சைவாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நீர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய தமனிகள் அடைப்புக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இதயவியல் துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் ஷோ, 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆஜே அன்பரசி, ஆஜே சோனியா. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நீயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதை வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையிலும், 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும், இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7 மணி, திரை இசை.

திரையில் நாம் கேட்ட அந்த பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக தீ பாடியது. அடுத்ததாக வருண் விஸ்வா குரலில் அப்புச்சி கிராமம் திரைப்பட பாடல்.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

0: திரையிசை கேட்டோம். மீண்டும் திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று இரவு 8:20. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது.

0: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
1: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 July 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58th சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 crore rupees உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 உயிரிழந்தனர். காயமடைந்த 40 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5 முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3 ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 million tons சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25 20 நொடி.

சாகுபடி குறிப்புகள். அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. நல்ல நாற்று நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, யுஎஸ் 816, கோ 1, கே 1. வீரிய ஒட்டு ரகங்கள் TNAU சில்லி ஹைப்ரிட் கோ 1, இண்டஸ் யுஎஸ் 33. மண் நல்ல வடித்தன்மை கொண்ட வளமான வண்டல் மண்களாக இருந்தால் சிறந்தது. பருவம் வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை, ஆடிப்பட்டம் தை முதல் ஆடி வரை. தேவையான விதை அளவு ரகங்கள் 400 கிராம் 1 ஏக்கருக்கு, வீரிய ஒட்டு ரகங்கள் 200 கிராம் 1 ஹெக்டேருக்கு. நாற்றங்கால் தயாரிப்பு. நாற்றங்காலுக்கு மேட்டு பாத்திகள் 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். 1 சென்ட் நாற்றங்காலுக்கு தொழு உரம் 75 கிலோ இட வேண்டும். விதைகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளின் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10 முதல் 15 நாட்களில் பாத்திகளில் பரப்பியதை அகற்றிவிட வேண்டும். நடவு வயல் தயாரிப்பு. நிலத்தை நன்று உழுது பண்படுத்தி ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் போட்டு மண்ணுடன் கலக்கவும். 1.5 அடி இடைவெளி விட்டு நடவு செய்யவும். அல்லது 10x10 சதுர பாத்திகள் அமைத்து 2 பக்கமும் 1.5 அடி இடைவெளி கொடுத்து நாற்றுகளை நடவும். ட்ரைகோடெர்மா விரட்டி 4 கிராம் 1 கிலோகிராம் விதையுடன் சூடோமோனாஸ் புளோரான்ஸ் 10 கிராம் கிலோகிராம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளாக ட்ரையோகாண்டினால் 1.25 மில்லிலிட்டர் நீரில் கலந்து 20, 40, 60 மற்றும் 80வது நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது பேண்டாக் பிளஸ் 1 மில்லிலிட்டர் நீரில் கலந்து 2 முறை தெளித்தல் வேண்டும். மேலும் NAA 10 PPM 10 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 60வது மற்றும் 90வது நாளில் தெளித்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் மற்றும் தரமானதாகவும் இருக்கும். நீர்ப்பாசனம் நடுவதற்கு முன்னும் நட்ட 3வது நாளும் பின் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். ஊடு பயிர் மிளகாயில் 45 சென்டிமீட்டர் என்ற அளவில் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஊடு பயிராக கொத்தமல்லி அல்லது சின்ன வெங்காயத்தை இரு வரிசைக்கு மத்தியில் வளர்த்து களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உபரி வருமானம் பெறலாம். உரமிடுதல். தொழு உரம் 10 டன், ஏக்டர் 100 கிலோகிராம், சூப்பர் பாஸ்பேட் 25 கிலோகிராம், பொட்டாஷ் அடியுரமாக இடவும். 30 கிலோகிராம் ஏக் யூரியாவை மேலூரமாக இடவும். நுண் ஊட்டச்சத்து. சிங்க் சல்ஃபேட் 0.5% கரைசலை 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை செடி நட்ட 40வது நாட்களுக்கு பிறகு இலை வழி மூலமாக கொடுக்கவும். மேலும் மாங்கனீஸ் 1% கலவையினை 60 நாட்களுக்கு பிறகு தெளிப்பதனால் நல்ல மகசூல் பெறலாம். பயிர் பாதுகாப்பு. பழத்துளைப்பான் பூச்சி கட்டுப்படுத்த, அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த பேச்சிலஸ் துரின் ஜென்சிஸ் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த இமிட்டா குளோப்ரிட் 50%, SP 8.0 மில்லி லிட்டர் 10 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். மஞ்சள் சிலந்தி பூச்சி கட்டுப்படுத்த டைகோபால் 3 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும்.

0: வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
5: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.

0: கிளினிக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் விளையாட்டையும் வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மருதாணிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
4: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.
3: சரி சரி பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
4: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமா முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி போனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
3: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தான்க்கா.
4: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதான தெரியும்.
3: ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு. அதுக்கான நாள் தான் எப்ப வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்களேக்கா.
4: அட ஆமா புள்ள, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தாலு வருமானம் எங்க பத்துது? அவரு என்னதான் வயக்காட்டுல மாங்கு மாங்கு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியா ஒரு தொழில் செய்வோம் பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
3: அக்கா, அதுக்கான வழி இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
4: என்ன முத்தழகு சொல்ற நீ?
3: ஆமாக்கா, நாமளும் சுயமா தொழில் தொடங்கி நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
4: புரியலையே புள்ள.
3: நீங்க இத கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பால் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. கவனமாக கேட்போம்.
5: ஞானாம்பால் என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம், நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அடுத்து வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
5: பதிவு
6: பதிவாகவே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின் மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்கன்றத முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதக்க என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர். அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி தான் நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு. டெய்லியுமே வந்து புங்கர் ரைஸ், காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இலந்த பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆனேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில் தான்,
5: சிங்கக்குட்டி.
6: சிங்கக்குட்டி அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்து இந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதினஞ்சு நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். பதினஞ்சு நாள் கழித்து வந்தோம். என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டூ இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறதே

0: பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
0: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி லட்டு
1: நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
0: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் கொடுத்த எள்ளு உருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க. அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே நாலு ஊர் வீட்டுக்கு வந்து அந்த வாசம் வந்து இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
1: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறதா?
0: ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க, வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பார். வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்டி இடம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப தான் அந்த கருவேலை மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம். வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு புறக்கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்குது.
1: 4 250 ஆகிடுச்சா?
0: ஆமாம், இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றானோ எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு,
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறதில்ல, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கும்
1: நாட்டுக்கோழி முட்டை.
0: ஆமாம்,
1: சாப்பிட்றதுக்காக.
0: ஆமாம்,
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம் இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேல்க்கே கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: விற்பனை ஆகிடுது ஃபுல்லாக?
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீதம் இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுறோம். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்லா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸ் பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்சி

0: கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்ஸு, அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸுக்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபெர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்ஸை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸுக்கும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, க்யூர் ஆகுனா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம், சரி என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்கு, சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்புட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது, பாரம்பரியமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்புட்டி இலையை வந்து பத்து போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சுன்னா கட்டியாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்புட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தானி இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட்டு, 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப செக்கப் போனார், இல்லை மேம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷனா, அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன், பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்தது ரிசல்ட்டு வந்து நல்லாவே இருக்குது, ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு விடுறதா இருக்கட்டும் பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதாவது இருந்தாலும் பார்ப்பேன், வெளியே ஒரு டெலிவரி போடணுனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இதை ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல, முக்கியமாக என்னென்னா என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திருச்சுக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான், ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட மதியானம் லஞ்சில் கொடுத்து விட்டா கூட சாப்பிடாமே ரிட்டர்ன் கொண்டு வரும், ஏன்னா மா கீரை சமைச்சு கொடுத்தோடனே மதியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும்போது கஞ்சியாக இல்லை வேறு ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இது பிடிக்கல வேணாம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாயன் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸன் பண்ணும். கீரை அமுதம் சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மதியில் என் கீரை சாப்பிடாதே என் பையனே வந்து அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சிரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான், இப்படி ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்லை. ஈவன் 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம், ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும் அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
0: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸாக போட்டு பார்ப்போம், அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு, 100 கிராம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 கிராம்லாம் பண்ணுவோம், அதுவே ஒரு 1 kgயாக பண்ணி பார்ப்போம், அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோ வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து நெய்பர்ஸ் கிட்டே ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: இதிலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
0: இது வந்து நட்டம்னு சொல்ல

0: முடியாது. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ட்ரையல் பேசிஸ்ன்னு வரும்போதுமே இதுவுமே வந்து நமக்கான சக்ஸஸ் தான் நம்ம
1: ப்ரமோஷன் மாதிரி.
0: ப்ரமோஷன்னு சொல்கிறத விட இது ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இது. அதுவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவலுக்கான சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
2: என்ன மருதானியக்கா, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: முத்தழகு, திக்கு தசை தெரியாமல் இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
2: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்க்கா.
3: ஆ, அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளைவிக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோரா உருவாக போறேன்.
2: அக்கா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்றாங்க, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம் முத்தழகு?
2: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.
4: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20-30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2,850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். திராட்சை எங்க அதிகமா தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்ற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்கள்ல இந்த தாம்சன் சீட்லஸ் 1.75 லட்சம் ஹெக்டர்ல இது இந்தியாவில் இருக்கு. மகசூல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுல இருந்து 120-150 நாட்கள்ல இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளா வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் குளோப். அதிகமா நம்ம கடைகள்ல ரெட் குளோப்னு பெருசா ரெட் கலர்ல நம்ம திராட்சை பார்த்திருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசா இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசா இருக்கும். சிவப்பு கலரா இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. ஸோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேல வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் குளோபுக்கு இருக்கு. மகசூல் பார்த்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை நீள்வட்ட வடிவ விதை இல்லாத ரகம், தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பற்று இருக்கும். அதனால இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கள் மேல கவாத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃபிளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது சீட்லஸ் அடுத்து வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்கள்ல இது நல்லா வளரக்கூடியது. ஃபிளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு, உருண்டை வடிவு, விதை இல்லாத திராட்சை. இது சுவையான கெட்டியான சதைப்பிடிப்பு தோல் கொண்ட மஸ்கட் அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95-110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பார்த்தீங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏற்றது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் குளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோம்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக

0: பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3.5 ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காராமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40°C வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 mm அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களையுடைய குச்சிகளை பையில போட்டு அந்த வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர்விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதுல வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக் அதுல வந்து ஒட்டுக்கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா புதியதா நம்ம மகாராஷ்டிராலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலிருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள் கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்துலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். 2 இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3.5 கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3.5 வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட் கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள், அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 cm டிஃப்ரென்ஸில் 5 துளை இட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 துளை. அப்போ அது வழியாக 10 கம்பி 5 கம்பி இந்த பக்கம் 5 கம்பி லெஃப்ட் சைடில். அப்போ 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு 10 கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்கும் நம்ம நடவு செய்ய வேணும். இதுதான் வந்து ஒயிட் ரெல்லிஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பத்தி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்திருக்கோம். அப்ப இதுல என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரெல்லிஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதா இருக்கும். பந்தல்னா மொத்தமா மூடிடும். இது வந்து என்னன்னா கம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்கு. இப்ப உங்களுக்கு நடுவுல எல்லாம் போய் நீங்க வேலை செய்யலாம். அப்ப சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்ப உங்க திராட்சை செடிகள்ல வந்து நல்ல ஒரு பூச்சி நோய் எல்லாம் அதிகமா பரவாது. அப்ப அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமா உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. வைட்ரலிஸ் இது முக்கியமா நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தல்ல வந்து ஒரே நாள்ல நோய் டக்குன்னு பரவிடுது. இதுல வந்து அவ்வளவா பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20-15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து அந்த இதுல எல்லாருமே வந்து ஈஸியா இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்றாங்க. இது 1 ஏக்கருக்கு நம்ம செலவினம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நாம் அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய்

0: பேட்ரல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவிதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: முத்தழகு, திராட்சையில இத்தனை ரகம் இருக்குன்னு இப்போதான் தெரியுது பிள்ளை எனக்கு.
0: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம அதை விளைவிச்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம செஞ்சு பார்த்துடணும். என்ன நான் சொல்றது?
1: கண்டிப்பா முத்தழகு, நம்ம வாழ்றதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அதை பயன்படுத்திக்காம இருந்தா எப்படி? நிச்சயமா அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பார்ப்போம்.
0: கற்பூரம் மாதிரி கப்புன்னு விஷயத்த பிடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால்ல நிக்கிறோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் பிஎம் கதிசக்தி துரித வளர்ச்சிக்கான துல்லிய ஒருங்கிணைப்பு சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் திருப்பாவை, நேர்முகம் காண்பவர் எல் விஜயா.
2: வளர்ச்சியடைந்த பாரதம் விக்சித் பாரத் 2047 என்ற மாபெரும் இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மெய் வருத்தம் பாராது, அல்லும் பகலும் அயராது, 25 ஆண்டுகளாக மக்கள் சேவை மூலமான தேச சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சீரிய முறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நமது நாடு வளர்ச்சி பாதையில் தங்குதடையின்றி முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவும் ஒரு நாடு என்ற நிலைமை மாறி உலக நாடுகளிடையே தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்து வருகின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையிலான திட்டங்கள் தான் இதற்கான பாதையை வகுத்து தந்துள்ளன என்றால் அது மிகையாகாது. அத்தகைய திட்டங்களில் ஒன்றுதான் பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டம், பிஎம் கதிசக்தி மாஸ்டர் பிளான். 100 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த பல்முனை இணைப்புக்கான தேசிய திட்டம் கடந்த 2021 அக்டோபர் 13 தேதி நமது

0: பிரதமரால் தொடக்கி வைக்கப்பட்டது. 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற மாபெரும் கனவை நோக்கி நமது நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் எட்டப்பட வேண்டுமானால் நாட்டின் உள்கட்டமைப்பும் துறைகளின் ஒருங்கிணைப்பும் மேம்பட வேண்டும் என்பது நமது பிரதமருடைய ஒரு தொலைநோக்கு பார்வை. அவருடைய சீரிய சிந்தனையில் உருவாக்கப்பட்டதுதான் PM கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான், அதாவது பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய பெருந்திட்டம். இந்த திட்டம் குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வையும் விளக்கத்தையும் தருவதற்காக இன்று நிலையத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி பொருளாதாரத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் திருப்பாவை. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: PM கதிசக்தி திட்டம் பத்தியும் அதனுடைய நோக்கம் பத்தியும் சொல்லுங்க மேடம்.
1: 2020 பேண்டமிக் பீரியட் நம்மளுக்கு ஏற்பட்டது. கொரோனா கால பொருளாதாரம்னே அது தனியாவே சொல்லுவாங்க. உலகத்துல 5 பெரும் நாடுகள் அதனால மிகவும் பாதிக்கப்பட்டன. அந்த நாடுகளோட தொடர்புடைய மற்ற நாடுகளும் பாதிக்கப்பட்டன. அதுல இந்தியாவும் ஒரு நாடு தான். அதுல இருந்து மிகவும் குயிக்கா மீண்டு வந்த நாடு இந்தியா. அதுக்கு என்ன காரணம்னா, நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடிஜி அவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த திட்டமும் அதில் ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட பேர் என்னன்னாக்கா தமிழில் பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய பெரும் திட்டம். ஆங்கிலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2019 நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அவங்க தான் இதுக்கான ஃபஸ்ட்டு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. 2019 இதற்கான விதை விதைக்கப்பட்டது. அந்த விதையோட நேம் என்னென்னா NIP, நேஷ்னல் இன்டகிரேட்டட் பைப்பிங். அது என்னன்னாக்கா இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கனாக்கா பெரும் நகரங்கள், குறு நகரங்கள், கிராமங்கள், இதுதான் நம்மளோட ஜியோகிராஃபிக்கல் செட்டப். அப்போது ஒவ்வொரு சின்ன கிராமமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிய நகரங்களோடு சாலை வசதிகளாலும் ரயில் வசதிகளாலும் மற்ற பிற வசதிகளாலும் இணைக்கப்படும். அந்த சிறிய கிராமங்கள் சிறிய நகரங்களோடு இணைக்கப்பட்ட பின்ன அந்த சிறிய நகரங்கள் அதற்கு அருகாமையில் உள்ள பெருநகரங்களோடு இணைக்கப்படும். அந்த பெரும் நகரங்கள் எல்லாம் ஒன்றா கூடி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பெருநகரங்களோடு இணைக்கப்படும். அதாவது ஒரு வரிசையாக பைப் போட்டுக்கிட்டே வரா மாதிரி. இதுதான் NIP, அதோட ஸ்டார்டிங். இது 2019 ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நம்ம இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் வந்து ஒரே பிரச்சனை என்னென்னாக்கா பொருட்களை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த சரக்கு சார்ஜ், அந்த சரக்கு எடுத்துன்னு போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாகுது. லாஜிஸ்டிக்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து ஜாஸ்தியாகுது. அதனால் என்ன ஆகுது, பொருள் உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து அது கன்சியூமர் ஆகிய அந்த வாடிக்கையாளர்கிட்ட போய் சேரும்போது விலை அதிகரிப்பு இருக்குது. அதனால் நிறைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கான முழு முயற்சிகள் August 15 பிரதம மந்திரி இந்த திட்டத்தை முதல்ல அறிவிக்கிறார். இந்தியா வந்து இந்த மாதிரி செய்ய போகுதுன்னு அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே, அதாவது 13 அக்டோபர் 2021 இந்த திட்டத்தை வந்து முழுமையாக அரசு அமல்படுத்துது. இந்த திட்டம் எப்படின்னாக்கா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அனைத்தும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலிமா இஸ்ரோவோட துணையோட ஒருங்கிணைக்கப்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த குக்கிராமத்தில் யார் இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலியமாக இணையும் போது அவங்களுக்கான அந்த வசதிகள் பெருக்கி கொடுக்கப்படுது.
0: ஸோ இன்னையோட இந்த திட்டம் ஆரம்பித்து 5 ஆண்டுகள்
1: வெற்றிகரமாக நிறைவேறிவிடும். அது வந்து இதில் இன்னும் ஒரு யூனிக் பாயிண்ட் என்னென்னா, உலக நாடுகளில் நிறைய திட்டங்கள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு திட்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஒரு சிறப்பு மிக்க பாயிண்ட்டு. இதையே வந்து பெரும் நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நம்ம நாட்டை முன்னுதாரணமாக எடுத்துருக்குறாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெருமை கொடுக்க வேண்டிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தில்.
0: இப்போ நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பொருள் தயாரிக்கப்படுற இடத்துல இருந்து அது கொண்டு போய் சேர்ற இடத்துக்கு ஆகக்கூடிய செலவு முக்கியமா இந்த திட்டம் குறைக்குது.
1: ஆமா,
0: இஸ்ரோவோட இந்த திட்டம் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால என்ன மாதிரியான அனுகூலங்கள் ஏற்படுது மேடம்?
1: மேடம், இதில் இதை பற்றி சொல்லணுன்னாக்கா நம்ம என்ன சொல்லணும்னா, இஸ்ரோவில் வந்து நிறையா செயற்கைக்கோள்கள் அனுப்பிச்சிருக்காங்க. நாம் நினச்சிருக்கோம் இஸ்ரோவோட தொழில்நுட்பம் இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு, ஏதோ ஒரே ஒரு செயற்கைக்கோள் மட்டும் இதுக்காக யூஸ் ஆகுது. நிச்சயமாக கிடையாது. 58 செயற்கை

0: செயற்கைக்கோள்கள் இந்த திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த 58 செயற்கைக்கோள்களில் கிட்டத்தட்ட 39 செயற்கைக்கோள்கள் இந்திய மாநிலங்களோட ஜியாகிராஃபிக்கல் ஏரியாவை ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா GIS, ஜியாகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அதோட ஆப். அதன் மூலமா இது வந்து இந்தியாவோட சின்ன சின்ன, ஈவன் வந்து யாருக்குமே தெரியாத அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காடுகள் உள்ளே இருக்கிற மக்களை கூட இந்த திட்டத்தின் மூலமா நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது, வியாபாரி வந்து இங்கே தயாரிக்கிற பொருளை அங்கே போய் விற்க முடியும்.
1: பல துறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகவும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது மூலமாகவும் பொருளாதார கசிவுகளை இந்த திட்டத்தின் மூலமா தடுக்க முடியுது அப்படிங்கிறத நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம் மேடம். தொழில் புதிதாக தொடங்குபவர்கள் அல்லது ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் எப்படி உதவுதுன்னு சொல்லுங்களேன்.
0: தொழில்துறையை பொறுத்தன வரைக்கும் பல இடங்களில் நம்ம லைசன்ஸ் வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. லைசன்ஸ் இல்லாட்டி போனாலும் NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பட் இந்த திட்டம் வந்த பிறகு என்ன எடுத்துன்னா, நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்க வேண்டாம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போய், கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்த உடனே கடகடன்னு எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, நான் 28 இடத்துல வாங்க வேண்டிய லைசன்ஸை ஒரு சில நாட்களில் என் கையில் வந்து சேர்ந்துருது. அது வந்து எனக்கு ஈஸியா இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வேலையாகும் போது அது ஒரு தனி
2: முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்கே அலையிறதுக்கு அதுக்காக பயந்தே நிறைய பேர் தொழில் தொடங்குற ஆசையே விட்டுருவாங்க.
0: இப்போ வந்து அந்த பிரச்சனை கிடையாது, எல்லாமே கிடைக்குது. பிளஸ் டிரான்ஸ்பரன்சி, இன்ன டேட்டுக்கு போட்டேன் நான் ட்ராக் பண்ண முடியும், என் ஃபைல் எந்த ஆஃபீஸில் இருக்கு, எங்கே மூவ் பண்ணணும், எங்கே வருது, என்ன போகுது, நான் பண்ணிவிட ஒரே பிளாட்ஃபார்மில் இது இணைச்சி கொடுத்தது. அதுதான் இந்த திட்டத்தோட மிக மிக மிக பெரிய அட்வான்டேஜான ஒரு நல்ல அம்சம்.
2: பிரதமர் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, வேலை தேடுறவங்களா இருக்காதீங்க, வேலை குடுக்கறவங்களா மாறுங்க சொல்லிட்டு சொல்லப்போனா இந்த திட்டம் அதை பிரதிபலிக்க கூடியதாவே இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இந்தியாவோட பாப்புலேஷனை பாத்தீங்கன்னா 140 கோடி மேடம். அதில் வந்து ப்ரொடக்டிவ் ஒர்க் பாப்புலேஷன், அதாவது 18-55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 60-70% இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் தான் வேலை கொடுக்கணும்னா நிச்சயமாக முடியாது. ப்ரைவேட்டில் வேலை போனாக்கா இவங்களுக்கு இவங்களுக்கான திறமையை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, எவ்வளோ நாள் வேலைக்கு வச்சுப்பாங்க, ஒரு செட்டை முடிச்சோடனே அடுத்த செட்டை உள்ள கூடும், அப்போ வேலை இழப்பு வந்துடும். இந்த திட்டத்தில் வேணா நானே ராஜா, நானே முதலாளி, என்னோட கிரியேட்டிவிட்டி, என்னோட ஐடியாக்கள் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வருது.
2: இப்போ இந்த கதிசக்தி திட்டத்தில் முக்கியமான நோக்கமாக நீங்கள் சொல்றதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தரைவழி, வான்வழி, கடல் வழி போக்குவரத்து, இது மூணுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம நாடுன்றது ஒரு பரந்துபட்ட நாடு இல்லையா, அப்போ வளர்ச்சின்றது ஒரு இடத்துல குவிஞ்சிருக்காமல் பரவலாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த திட்டத்தின் மூலமாக அதிகமாக இருக்கா?
0: நிச்சயமாக இருக்குது மேடம். இந்த திட்டமே என்னென்னா ஜியாகிராஃபிக்கல் ரீஜனை ஒருங்கிணைக்கிறது தான், சரிங்களா? சந்தை மார்க்கெட்டுங்கிறது வந்து ரெண்டு, ஒன்று வந்து உள்நாட்டு சந்தை, உள்நாட்டிலே நம்ம தயாரிக்கிற பொருட்களை விற்பனைப்படுத்துறது, இன்னொன்று வெளிநாட்டு சந்தை, சரிங்களா? இந்த மும்முனை ஒருங்கிணைப்பு, அதாவது தரைவழி, வான்வழி மற்றும் கடல் வழி, இந்த மும்முனை ஒருங்கிணைப்பு என்ன பண்ணுதுன்னா, உள்நாட்டு சந்தையிலையும் நமக்கான மார்க்கெட் எக்ஸ்போஷர்ஸ், இந்தெந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே போகலாம், இது இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொடுக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. வெளிநாட்டு ஏற்றுமதினா முன்னாடியெல்லாம் வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், பேப்பர்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்த திட்டத்தின் மூலமா போகும்போது அதுக்கான பேப்பர் ஒர்க்குங்கிறது ஒரே போர்ட்டலில் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கொடுத்துருது. அதனால் வந்து மக்கள் வந்து நிறையா லாபம் ஈட்டுறதுக்கு உதவியாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இது வந்து வான்வழி, தரை வழி, கடல் வழினாலும் இதில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ரயில், சாலை, துறைமுகங்கள், நீர்வழி பாதைகள், விமான நிலையங்கள், பொது போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக், அந்த 7 மேலே தான் இதோட மெயின் ஃபோக்கஸே இருக்குது. நீங்கள் வந்தே பாரத் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் வந்தே பாரத் வந்தே பாரத்னு பேசினிருக்காங்க. இந்த வந்தே பாரத்தும் பாரத் மாலாவும் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய சக்ஸஸான அமைப்பு. இப்போ இதன் மூலமாக என்ன ஆகுது, தொழிலாளர்களோட மைக்ரேஷன் வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது. தொழிலாளர் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி போய் அவங்க சர்வீஸ் கொடுத்துட்டு திருப்பி அவங்க ஹோம் டவுனுக்கே வந்துடுறாங்க. முந்தையெல்லாம் நம்ம போனோம்னா திரும்பி வர்றதை பற்றி யோசிக்கணும். இப்போ அதுவே கிடையாது, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய

0: நல்ல விஷயம். இதுதான் வந்து இந்த திட்டத்தோட ஒரு எம்பிரிக்கல் சக்ஸஸ், அதாவது வெளிப்படையாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ங்கிறது இந்த ரெண்டு திட்டங்கள் நிச்சயமாக.
1: இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மேம், இந்த மேற்காசிய போர் பதற்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது உலகம் முழுக்கவே ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நம்ம நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டே இருக்கிறத நம்மளால் வந்து கண்கூடாகவே பார்க்க முடியுது. அதுக்கு இந்த திட்டங்கள் எப்படி உதவி செய்யுதுன்னு சொல்லுங்க மேம்.
0: உண்மையிலே பார்த்தோம்னா அது வந்து இந்த திட்டத்தினால மட்டும்தான் நாம் வந்து அந்த போர் சூழலோட நெகட்டிவ் இம்பேக்ட்லேருந்து தப்பிச்சோன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எரிபொருளுக்கு நம்ம வந்து அந்த மேற்காசிய நாடுகளை, நம்ம அந்த குவைத் அந்த மாதிரி நாடுகள், அதாவது மேற்காசிய போர் நாடுகளில் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் எல்லா நாடுகளும், ஈவன் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது உலகிலேயே மிகவும் வளர்ந்த நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்கா தான். ஆனால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வரலை. ஏன்னா அது காரணம் இந்த திட்டம்தான். நாம் ஏற்கனவே எரிசக்திக்கு இந்த திட்டத்தில் அதீத முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது 2022 இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எரிசக்தி மேலே தான் அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, சுயசார்பு எரிசக்தி திறனை வந்து இந்தியாவுக்குள்ளே வளர்த்து விட்டுட்டாங்க. அதனால் நம்ம அதிகம் வந்து பாதிக்கலை. பாதிப்பு இருந்தது, இருந்தாலும் ஒன்றும் ரொம்ப அப்படியே தீயில் கையை வச்சோம்னா லைட்டாக சுடும் பாருங்கள், அந்த லைட்டான பாதிப்பு தான் இருந்ததை ஒழிய நம்மளுக்கு வந்து பெருமளவு பாதிப்புகள் தவிர்க்கப்பட்ட
1: ஒரு குறுகிய கால எரிபொருள் தட்டுப்பாடு தான் நம்ம சந்திச்சோம்.
0: அது கூட ஒரு 3-4 ஒழுங்கா இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றியே அந்த சப்ளை செயின் பாதிப்பை குறைக்கிறது தான். சப்ளை செயின் கட்டானாக்கா மார்க்கெட் ஃபெயிலியர் வரும். மார்க்கெட் ஃபெயிலியர் வந்தால் எக்கானமி படுத்துரும். இந்த திட்டம் வந்து எந்த இடத்துலையும் சப்ளை செயினை நிறுத்தாமல் பார்த்துக்குச்சு. அதுதான் இதோட முக்கியம். ஒரு நாடு வளரணும்னா நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கணும். உணவு உடை உறையூர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடைக்கும் போது தான் உள்நாட்டில் அமைதி இருக்கும். உள்நாட்டில் அமைதி இருந்தால் தான் அரசாங்கம் நல்லா நடத்த முடியும். இல்லைன்னா பதட்டம் வந்தது, அஜிடேஷன் வந்தது, சண்டை வந்தது, கலவரம் வந்ததுன்னா வேறு மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் ஒரு எக்கானமியை ஸ்மூத்தாக அரவணைச்சி எடுத்துகிட்டு போனதில் இந்த திட்டம் தான் மெயினுங்கிறதுல மறுக்க முடியாமல் ஒன்று.
1: சமீபத்தில் வெளியிடப்பட்ட உலக வங்கியோட அறிக்கை ஒன்றை பற்றி நம்ம இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன் மேம். என்னென்னா 2027 முதல் காலாண்டில் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி 6.6% தான் இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிச்சிருந்தது. ஆனால் சென்ற வாரம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டுடைய வளர்ச்சி 7.1% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: நல்ல விஷயம் மேடம். ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமிக் மல்டிப்ளேயர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக அரசாங்கம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டும் பல மடங்கு பலன்களை பெருக்கி பல விதங்களையும் நல்ல விஷயங்களை கொண்டு வரும். ஒரு சின்ன கணக்கு என்னன்னாக்கா, ஒரு பங்கு ₹1 செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கு, அது வந்து அந்த நிதிநிலை ஆண்டு இறுதியில் 2.5 ரூபாயாகவோ இல்லை 3.8 ரூபாயாகவோ ஜிடிபியை திரும்ப வரும். இது வந்து ஒரு மினிமம் கணக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து இந்த அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு, அதான் நான் சொன்னேன் உலகத்தில் இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்கள் கிடையாது, இருக்குது பட் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி சாத்தியமாச்சு.
1: அதாவது இப்போ சமீப காலமாக நம்ம நாட்டில் உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு காலம் அப்படிங்கிற ஒரு நீண்ட காலத்தை கணக்கு பண்ணி தான் செய்கிறாங்க. அப்போ அந்த தொலைநோக்கு பார்வையோடு செய்யும் போது நமக்கு வேற ஏதாவது போட்டிகளோ இல்லை பொருளாதார நெருக்கடிகளோ வரும்போதும் நம்மளால சமாளிச்சுக்க முடியும் இல்லைங்களா?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2047 நம்ம 100-ஆண்டு விழாவை நோக்கி போயிடுவோம். அதுதான் விக்ஷித் பாரத், சரிங்களா? நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் வந்து தவழற குழந்தையாகவே இருக்க முடியும்? நம்ம இளைஞர்களாக எழுந்து ஓடணும். இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து எங்கேயோ இந்திய பொருளாதாரத்தை எடுத்துன்னு போயிடும், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. விதை விதைத்தவன் விதை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி தமிழில் உண்டு, சரிங்களா? நான் இப்போ நல்ல விதையை விதைச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக அப்போ அது வந்து விருட்சமாக வளர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குங்கிற, அதாவது 2047 நிச்சயமாக இந்தியா வளரும் நாடு கிடையாது, வளர்ந்து வரும் நாடு கிடையாது, வளர்ந்த நாடு தான். அது ஒரு சந்தேகமும் இல்லை. அது பிரதம மந்திரியோட கனவாகவும் இருக்குது. அந்த கனவு நிறைவேறத்துக்கான பாதைகளும் போடப்பட்டு விட்டன, மக்களும் பயணிக்க ஆரம்பித்து விட்டாங்க.
1: பிரதம மந்திரி தேசிய கதிசக்தி பெரும் திட்டம் குறித்து ஒரு தெளிவான பார்வையையும்

0: புரிதலையும் நமது நேயர்களை கொடுத்ததற்கு நன்றி மேடம்.
1: நன்றி மேடம்.
0: அரசின் திட்டங்களை காலதாமதமின்றி நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் பிரதமரின் தேசிய கதிசக்தி திட்டம் 15 மேற்பட்ட அமைச்சகங்களை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கிறது. பாரத் மாலா, சாகர் மாலா, உடான், ரயில்வே சேவை மற்றும் பாரத் நெட் ஆகிய திட்டங்களை கதிசக்தி திட்டம் உள்ளடக்கி செயல்படுகிறது. அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள வசதி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை 225 GW அதிகரிப்பது, தேசிய நெடுஞ்சாலைகளின் தூரத்தை 2,00,000 கிலோமீட்டராக அதிகரிப்பது, 220 புதிய விமான நிலையங்களை அமைப்பது, ரயில்வே துறையின் சரக்கு கையாளலை 1,600 மில்லியன் டன்னாக உயர்த்துவது, 202 மீனவ துறைமுகங்களை உருவாக்குவது ஆகியவற்றை இலக்குகளாக கொண்டு செயல்படும் பிரதமரின் தேசிய கதிசக்தி திட்டம் நாட்டின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது PM கதிசக்தி, துரித வளர்ச்சிக்கான துல்லிய ஒருங்கிணைப்பு. சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்றார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் திருப்பாவை, நேர்முகம் கண்டவர் எல் விஜயா. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் யஸ்நாத். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:20 5 நொடி. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் திரைசி பாடல்கள்.

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் தலைவா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி பாடியது.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்சிம் காக்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 kHz.
1: மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்து த்ரிஷா இல்லேனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ், கல்யாணி பிரதீப், சயந்தவி குரல்களில் பாடல் வருகிறது இதோ.

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

கேட்டு அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. அடுத்த பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ வினிதா குழுவினருடன் பாடிய பாடல். பாடல் வரும் நேரம் 8:33. 15 நொடி.

திரையிசையில் அடுத்து ஒலிக்கிறது பெல்லிராஜ் தீபா மரியம் குரல்களில் சுப்பிரமணியபுரம் திரைப்பட பாடல். பாடல் வரும் நேரம் 8:43.

திரையிசையில் அடுத்ததாக வருகிறது ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குரல்களில் உதயம் NH4 திரைப்பட பாடல். கேட்டு ரசிக்கலாமே.

0: திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை

தொடர்பான திருத்த மசோதா குறித்து ஆராயும் கூட்டு நாடாளுமன்ற குழுவினர் இன்று ராமகிருஷ்ணா மடம், சைரோ மலபார் திருச்சபை உள்ளிட்ட அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இம்மசோதா எல்லா மதங்களுக்கும் பொதுவானது என்றும் வெளிநாட்டு நன்கொடைகளின் சரியான வெளிப்படையான பயன்பாட்டை உறுதிப்படுத்துவதே இம்மசோதாவின் நோக்கம் என்றும் குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறினார். மக்களுக்கான அரசின் சேவைகளை வெளிப்படையான எளிய முறையில் மக்களுக்கு வழங்குவதற்கான டிஜிட்டல் வசதிகள் குறித்த மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் டிபிஐஎம் பரிந்துரைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் புதிய இணையதளத்தை இத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுடில்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக தேசத்திற்கான பயணம் என்ற தலைப்பில் காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ள மோட்டார் சைக்கிள் பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரண்டு பெண் காவலர்கள் உட்பட காவல்துறையினர் ஐவர் அடங்கிய குழுவினர் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா வழியாக வரும் 28ஆம் தேதி குஜராத் மாநிலம் ஏக்தா நகரை சென்றடைய உள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து சேரும் இத்தகைய குழுவினர் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள தேசிய ஒருமைப்பாட்டு அணிவகுப்பில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 700 ரூபாய் மதிப்பில் மளிகை தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

சங்கீத வானிலி. மலர்களிடம் பேசும் தென்றல், மனதோடு பேசும் நிலவு, சொல்லத் துடிக்கும் இதயத்தின் மொழி எத்தனை அழகானது! சில வார்த்தைகள் உதடுகளை தாண்டுவதில்லை, சில உணர்வுகள் மௌனத்தை கடப்பதில்லை. ஆனால் அந்த மௌனத்திற்கும் மொழி கொடுப்பதுதான் இசை. இந்த இசை மென்மையான இரவில் நமது ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் வானலையில் தவழ்ந்து வருகிறது. இந்த சந்தோஷம் பாடும் சங்கீத வானிலி. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜீரம் குரல்களில் ஆனந்த ராகங்களாய் ஏகாந்த வேளையில் இசைக்கிறது.

இந்த தென்றல் வந்து உங்களை தொடும் நேரம் 9:36:23. இரவின் அமைதியில் இதயத்தின் ஓசையாய் ஒலிப்பது இசை. அந்த இசையோடு கலந்து மனதுக்கு பிடித்த ஒருவரின் வருகைக்காக காத்திருக்கும் அழகான உணர்வுதான் காதல், அன்பு. காத்திருப்பிலும் ஒரு சுகம் இருக்கிறது, நினைவுகளிலும் ஒரு ராகம் இருக்கிறது. அந்த ராகத்தை மென்மையாக நம் மனதில் மீட்டுச் செல்லும் பாடல்தான் இது. உறவின் அன்பையும் மனதின் ஏக்கத்தையும் சுமந்து வரும் இனிய பாடல். இரவின் மெல்லிசையோடு உங்கள் மனதையும் வருடட்டும் இந்த இனிமையான பாடல். தென்றலை என்னை தொடு திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், உமாரமணன் குரல்களில்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 9:41:50. வசந்தம் வந்தால் மலர்கள் மலரும், இசை வந்தால் மனங்கள் மலரும், தென்றலின் ஸ்பரிசத்திற்காக அன்பின் இனிமையையும் இளமையின் துள்ளலையும் ஒன்றாக கலந்து நம் செவிகளில் தீன் சிந்தும் பாடல் இது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனதை மயக்கும் அந்த இனிய மெட்டில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் வருகிறது இந்த இனிமையான பாடல். கேட்டு மகிழுங்கள் ஆகாஷ்வாணி புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசையின் சங்கீத வானொலி.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

இனிமான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலி. தங்கச் சங்கிலிகள் மின்னுகின்றன, இந்த இளம் பயங்கிளிகள் தானே கொஞ்சுகின்றன. தங்கச் சங்கிலி மின்னுவதைப் போல சில பாடல்கள் நம் மனதில் மின்னுகின்றன. இது மலை சிவாசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில் தூரல் நின்று போச்சு திரைப்பட பாடல்.

0: மழை.
1: அமைதி
0: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

இந்த இனிமையான இரவு பொழுதில் மலர்கள் சிரித்தால் வசந்தம், மனங்கள் சிரித்தால் ஆனந்தம், இசை ஒலித்தால் இரவெல்லாம் இனிமைதான். ஆம் நேயர்களே, செங்கமலத்தின் சிரிப்பில் அழகை காண்பதும் அந்த அழகை இசையோடு ரசிப்பதும் தனி சுகம்தான். இந்த தாவணி கனவுகள் இசைக்கிறது தன் சங்கமத்தை நினைத்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில்

நீர்களினி கேட்டு ரசிக்கலாம் தேன் மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா பாடியிருக்கும் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

0: காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக.
1: என்ன

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் அன்பே வா திரைப்பட பாடல். பாடல் வரும் நேரம் 10:43. 3 நொடி.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் மழை நிகழ்ச்சியில். ஆம் நேர்களே, காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்கள் இது. ஆகாஷ்வாணி புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது மீண்டும் அதே குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக

அந்த இனிய பாடலுடன் நிறைவு பெற்றது தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதல் பகுதி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 தமிழமுது தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ ஸ்கிரப் டைபஸ் என்னும் உன்னி காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 தரம் என்னும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள் சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகட தாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆர் வெங்கடேஸ்வரன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம் 9:00 அரங்கிசை நவராத்திரி இசை விழா சுனில் ஆர் கார்கேயின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின் திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம் ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் விவேகானந்தா. நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம் நடமாடும் தையல் தொழில் செய்து வரும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் மா கலையரசு அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னீசி மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடி

0: இல்லை சதாசிவ பிரேமேந்திரர் கிருதிகள் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர்சி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாத்தாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசெந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னீர் செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில்
1: தொடரும். Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum in bilateral ties and work towards concrete outcomes across key areas of the strategic partnership. These areas include trade, energy, technology, security, and people-to-people ties. Both leaders had a warm and productive telephonic conversation today. Mr. Modi said in a social media post that India and Canada are together contributing towards a more stable and prosperous world. Meanwhile, Canadian Foreign Minister Anita Anand arrived in New Delhi on a 2-day visit to India this evening. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. Prime Minister Narendra Modi has said that the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said that India's economic growth is taking place on strong foundation amidst global uncertainty. Mr. Modi said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well.
2: Today, technology is power, data is power, knowledge is power, innovation is power. Lekin saathiyon, asli sawal ye nahi hai ki power kiske paas hai. Balki sawal ye hai ki iska use kaise ho raha hai. Yahin se ek naya vichar janm leta hai. Aur ye vichar hai power to empower. Power to control se aage, power to enable. Power to compete se aage, power to collaborate. Power to succeed se aage, power to help others succeed.
1: The first BIMSTEC Home Ministers meeting concluded today in New Delhi with adoption of Delhi Declaration. In the declaration, the BIMSTEC nations have strongly condemned terrorism and violent extremism conducive to terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism. In the declaration, the BIMSTEC nations reiterated their determination to prevent, combat, and eliminate terrorism and violent extremism conducive to terrorism in a comprehensive and sustained manner in accordance with the UN Charter and international law. BIMSTEC is a regional organization established in 1997 to promote economic and technical cooperation among countries around the Bay of Bengal and its neighborhood. It has 7 member states: Bangladesh, Bhutan, India, Myanmar, Nepal, Sri Lanka, and Thailand. It aims to promote economic and technical cooperation amongst countries bordering Bay of Bengal and in its neighborhood. Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, Dr. L. Murugan, has resigned from both his ministries as well as membership of Rajya Sabha.

0: In a letter to Prime Minister Narendra Modi, Dr. Murugan said that he wishes to return to the grassroots, stand with the party workers, and dedicate full time to strengthening the BJP in Tamil Nadu ahead of the 2029 Lok Sabha elections. UPI merchant discount rate MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee today decided that, keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. A woman allegedly attempted to attack former West Bengal Chief Minister Mamata Banerjee with a knife outside her residence in Kalighat this evening. According to Rajya Sabha MP Dola Sen, the woman identified as Tanishta Saha. India's Anand Kumar Velkumar has won bronze in the 500-meter sprint at the World Skate Games 2026 in Asunción, Paraguay, adding another medal to his expanding collection on the international speed skating stage. The 23-year-old speed skater from Tamil Nadu finished on the podium in 40.85 seconds, continuing his incredible run following his unprecedented accomplishments at the 2025 World Speed Skating Championships. And with that, we end this news bulletin.
1: Akashwani Puducherry Vanolin Mudanmi Alivarise Neram 11 Mani 10 Nimidam Sindhani Malar வெற்றி கிடைக்கும் நேரத்தை விட நன்மைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் நேரம்தான் உலகிலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நேரமாகும். கோல்டு ஸ்மித் அவர்களின் சிந்தனை இது. நேர்களை, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நேரம் 11:10 34 நொடி. வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த்.